அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சியில். அடுத்ததாக கே ஜே யேசுதாஸ் பாடிய வைகரை பொழுதினில் எனத் தொடங்கும் பாடல்.

0: வைபவம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மதுரை எஃப்எம் 103.3 திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் கேட்டோம். நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை இனி 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 12 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 28 தேதி இன்று செவ்வாய்க்கிழமை. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விடியல் தரும் ஒவ்வொரு நாளும் சொல்கிறது, வாழ்க்கை இன்னும் ஒரு வாய்ப்பு தருகிறது என்று. வாய்ப்புக்காக காத்திருக்கும் நேயர்களுக்கு வெற்றி கிடைக்க வாழ்த்துகள் கூறி காற்றலைகளில் இணைவது ஷாலினி. நேரம் காலை 6:01. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த அலைவரிசையில் 101.6 MHz அலைவரிசையில் கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 MHz அலைவரிசையில் வேலூர் பண்பலையிலும், 100.1 MHz அலைவரிசையில் திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்டுட்ருக்கீங்க. இசையிலும் இறை நினைவிலும் மனதை மலரச் செய்யும் நேரம் இது. இறைவனின் புகழ்பாடும் பாடல்களுடன் உங்கள் மனங்களை தெய்வீக உளையால் நிரப்ப இதோ தொடங்குகிறது
2: அருள்மணி மாலை.

விடாது கடைந்தால் மாலிலிருந்து வெண்ணெய் வெளிப்படும். அதுபோல இடைவிடாது இறைவனின் திருவடியை பற்றி கொண்டால் நிச்சயம் அவனது அருள் பார்வை நம்மேல் விழும். நம் எண்ணங்களில் நிறைந்திருக்கும் இறைவனை வேண்டி இனிதாய் ஆரம்பமாகிறது நிகழ்ச்சி. புன்னகைக்கும் முகம் கொண்ட பிள்ளையார் இருக்க கவலைகள் எதற்கு நம் நெஞ்சில், பக்தியுடன் கூப்பிடும் குரலுக்கு ஓடோடி வந்து வழிகாட்டுவான். விநாயகரை வணங்கி போற்றும் பாடல் இது. பாடலுக்கு குரல் இயேசுதாஸ். கற்பனை செம்பனார் கோவில் சண்முகம்.

நேரம் காலை 6:08 கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை. நேற்றைய வாழ்வு அலங்கோலம், அருள் நெஞ்சினில் கொடுத்தது நிகழ்காலம், வரும் காற்றில் அணையா சுடற்போலும், அருள் கந்தன் தருவான் எதிர்காலம், எனக்கு நமக்கு ஆறுதலாய் வரும் விராலிமலை முருகனை போற்றும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் டாக்டர் சீர்காழி ஜி சிவ சிதம்பரம். பாடலுக்கு இசை ரெங்காராவ். கற்பனை வேம்பத்தூர் கிருஷ்ணன்.

இறைவனின் புகழ் பாடும் நேரமாக அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:12. ஆதாரமே நீயாகும் போது அங்கே யாரை தேட வேண்டும்? ஜீவனே சிவனாம், அவனை சிக்கென பிடித்தால் நம் சிக்கல்கள் பறந்தோடும் என சிவ சிந்தனையில் மூழ்கச் செய்யும் பாடல் இது. பாடலை பாடுகிறார் கே.ஜே. யேசுதாஸ். பாடலுக்கு கற்பனை செந்தில்குமார், இசை அரவிந்த் ஸ்ரீராம்.

இறைவனின் அருளை பெறும் அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 6:18. இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் ஒளியேற்றும் தாயே, என் கவலைகள் அனைத்தையும் போக்கும் கருணை கடலே, உன் பதமே கதி என வந்தேன் காத்தருள் வாயே என மீனாட்சி அம்மனின் புகழை போற்றும் பாடல். வீரமணி சோமு இசைக்கு பாடலை பாடுறாங்க வாணி ஜெயராம். கற்பனை சோமு.

நேரம் காலை 6:23 கேட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. எங்கும் நிறைந்தவளாம் ஏகாந்த ரூபிணியாம் மங்களமாய் வாழ்வழிக்கும் மணிகண்டன் தாயவளாம் தேவாதி தேவர்களும் பணிந்தேத்தும் பரதேவதையாம் பங்கைய முகத்தினலாம் பரமசிவனின் நாயகியாம் என அம்மனை புகழ்ந்து போற்றி பாடும் எல்லாரீஸ்வரி பாடல் இது. பாடலுக்கு இசை குன்னக்குடி வைத்தியநாதன், கற்பனை பாரதிசாமி.

தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். தைரியமும் அதை திருத்திக் கொள்ளும் பலமும் தான் உண்மையான வெற்றிக்கு வழியாகும். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீதை நாயகனின் பெருமையை சொல்கிறது பாடல். பாடலை பாடுகிறார் ஏ.வி. ரமணன் மற்றும் உமா ரமணன்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6:32. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல் இயேசுவின் நாமமே என்ற பாடல். பாடலை பாடுகிறார் மின்மினி. பாடலுக்கு இசை லீவ்லின் ஷாமுவேல்.

நேரம் காலை 6:40 கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் மண்பலை 102.3 அருள்மணி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரக்கூடிய நிறைவான பாடல் முத்தாளம்மனை பாடுகிறார் டி எம் சௌந்தர்ராஜன்.

0: உள்ளத்தில் பக்தி பிரவாகம் ஊற்றெடுக்க காற்றலைகள் மூலமாக வந்த இந்த நிகழ்ச்சி
1: அருள்மணி மாலை.

0: இறைவனின் அருள் உங்கள் இல்லங்களில் என்றும் நிலைத்திருக்கட்டும். மீண்டும் கேட்கலாம் இதயம் கனியும் இறைவனின் புகழ்பாடும் பக்தி பாடல்களை நாளை காலை 6 மணிக்கு அருள்மணி மாலை நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை.
1: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டுமென்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரக பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரகப் பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலாத்தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை 76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை இணை அமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 18,475 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டம் நடைபாதை வியாபாரிகள் தங்களுடைய வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் அவர்களுடைய ஆண்டு வருமானம் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அத்துடன் நடைபாதை வியாபாரிகளுடைய மின்னணு பண பரிவர்த்தனை பயன்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும் திரு டோக்கன் சாகு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற வேளாண் பட்ஜெட் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில் புரிவோருடனான கருத்து கேட்பு கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார். மாநிலத்தின் மண்வள மேம்பாடு, நீர் மேலாண்மை, வேளாண் சந்தை சீர்திருத்தங்கள், வேளாண்மையில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துதல், பயிர் உற்பத்தி திறன், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு விலை பாதுகாப்பு, நவீன வேளாண் தொழில்நுட்பங்களின் பயன்பாடு ஆகியவற்றுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்படும் என்று அவர் கூறினார். விவசாயிகள் மற்றும் வேளாண் தொழில் புரிவோரின் கருத்துகள், கோரிக்கைகள் கவனத்துடன் பரிசீலிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இந்த வருடம் எல்னினோ வருடமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து விவசாயிகளும் பயிர் காப்பீடு செய்து வருவாய் இழப்பை தவிர்க்க வேண்டும் என்றும் திரு வினோத் கேட்டுக் கொண்டார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு செங்கோட்டையன், திரு வெங்கடரமணன் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கேற்றதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது.

0: குறைந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறு வேலை வழங்குவது கருணை அடிப்படையிலானது என்றாலும் சட்டத்திற்கு புறம்பானதாக உள்ளது என்றும் இது தவறான முன்னுதாரணமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எல்நினோவால் விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண் துறை தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. வறட்சியால் ஏற்படும் மகசூல் பாதிப்பை தடுக்கும் வகையில் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காலநிலை மாற்றம் விவசாயிகளை கவலைக்குள்ளாக்கி விடுகின்றன. எல்நினோ பாதிப்பால் வறட்சிக்குள்ளாகும் மாவட்டங்களில் ஒன்றாக சேலம் மாவட்டம் இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதனால் சேலம் மாவட்டத்தில் எல்நினோ பாதிப்புகளை தடுக்கும் வகையில் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டாரத்தில் விவசாயிகள் அதிக அளவில் பருத்தி பயிரிட்டுள்ள நிலையில் அதற்கான தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்திடும் விதமாக PPFM எனப்படும் தொழில்நுட்பத்தை வேளாண்மைத்துறை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறது. 10 லிட்டருக்கு 100 மில்லி என்ற அளவீட்டில் பயன்படுத்தப்படும் இந்த பாக்டீரியா நுண்ணுயிரி மூலம் பயிர் சாகுபடிக்கான தண்ணீர் தேவை பெருமளவு குறையும் என்பதால் வறட்சி காலத்திலும் மகசூல் பாதிக்காமல் தடுக்க முடியும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: இருவரிச் செய்திகள். ரஷ்யா யுக்ரைன் இடையேயான விவகாரத்தில் பிரிட்டன் யுக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படும் என்று பிரதமர் திரு ஆண்டி பர்ன்ஹாம் தெரிவித்துள்ளார். ஈரான் ஆதரவு புரட்சிப்படையினர் ஏவிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடர்பான ஆய்வுக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே விபத்தில் சிக்கிய காரை விடுவிக்க 5,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட 370 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் நாரைக்கிணறு பகுதியில் விவசாயிகள் பட்டா கேட்டு கோரிக்கை விடுத்துள்ளதால் அதுகுறித்து மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி சேராத மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சி நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 5,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 4 கிலோ தங்க கட்டிகளை சென்னை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜய்பாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 58 கிலோ பளு தூக்குதல் பிரிவில் இந்தியாவின் பிந்தியா ராணி தேவி வெண்கலப் பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை பிரிவில் அன்குஷ் பங்கல், சாக்ஷி சௌத்ரி ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தைவான் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிரதமரின் நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டத்தின் கீழ் இதுவரை

76,95,000 வியாபாரிகளுக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு டோக்கன் சாகு கூறியுள்ளார். விவசாயிகளுக்கு உகந்த வகையில் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று அத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கியதை ரத்து செய்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில அரசை வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பாரா குண்டு எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 6:55. இனி கேட்கலாம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து காலை 7:00 வணக்கம் தமிழ்நாடு, 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மீண்டும் ஆரம்பமாகும். காலை 8:00 நேயர்களின் கடித வழி விருப்ப கானங்களை வழங்கும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 9:00 கலக்கல் அரங்கம், தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் விளையாட்டு நிகழ்ச்சி. காலை 10:00 என் கேள்விக்கு என்ன பதில், இதுவும் தொலைபேசி வாயிலாக நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி. முற்பகல் 11:00 என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய கானங்கள் இடம்பெறும் இந்த நிகழ்ச்சியில். நண்பகல் 12:00 இடைக்கால பாடல்களின் இனி இசை ரெட்ரோ நேரம், 12:40 தமிழில் செய்திகள், பிற்பகல் 1:00 பாடல் உங்கள் சாய்ஸ். நேயர்கள் தொலைபேசி வாயிலாக அவரவருக்கு பிடித்த பாடலை கேட்டு பெறும் நிகழ்ச்சி இது. 1:45 மாநில செய்திகள், பிற்பகல் 2:00 எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் பழங்குடியினர் நலத்திட்டம் பற்றிய தகவல் இடம்பெறும். பிற்பகல் 3:00 வர்ணஜாலம், மாலை 4:00 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். மாலை 5:00 பூந்தென்றல், மாலை 6:00 பக்தி மாலை, 6:30 மாநில செய்திகள், 6:40 என் விருப்பம், 7:00 திரைகாணம், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 திரைகாணம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல் வழங்குகிறார் சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும், 7:55 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 நீ கோரினால், 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன் நிலாவே, 10:00 பௌர்ணமி பூக்கள், திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து கிரிவல பாதையில் பக்தர்களோடு நேரலை. 11:00 மனசு மயங்கும். இதுவரை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெறக்கூடிய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பினை கேட்டீங்க.
1: கேள்விகள் பலவிதம், அத்தனையும் அறிவுக்கு ஏற்ற உரம். இனிய பாடல்களுடன் உங்கள் விவித் பாரதி தமிழ் FM-இல் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை காலை 10:02. என் கேள்விக்கு என்ன பதில், தொலைபேசி வழியே நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, கேட்க தவறாதீர்கள்.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

கோயில் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, இனிய காலை வணக்கம். 102.3 MHz ஒலிபரப்பாகி வரும் விவித் பாரதி தமிழ் பண்பலையின் நிகழ்ச்சிகளை 101.6 MHz கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 MHz வேலூர் பண்பலையிலும், 100.1 MHz திருப்பத்தூர் பண்பலையிலும் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. விடியலின் மென்மையான ஒளிக்கதிர்கள் பூமியை தழுவும் இந்த இனிய வேளையில் புதிய நம்பிக்கைகளையும் புத்துணர்வையும் மனம் நிறைய ஏந்தி உங்களை அன்போடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இசை மனதை இலகுவாக்கட்டும், தகவல்கள் அறிவை வளப்படுத்தட்டும், சிந்தனைகள் நாளை சிறப்பாக்கட்டும் என்ற நல் வாழ்த்துக்களுடன் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.

பொழுது புலரும் போது இயற்கை நமக்கு சொல்லும் முதல் செய்தி, இன்றும் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் என்பதுதான். அந்த நம்பிக்கையின் குரலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில இன்றைய நாள் பற்றிய தகவல்கள், சிந்தனைக்கு விருந்து, எஃபி குவஸ்டின் கூடவே சூப்பரான டுயட் சாங்ஸ் காத்துட்டு இருக்கு. ஸ்டேட்டூன் வணக்கம் தமிழ்நாடு வித் மீ ஆர்ஜி ஷாலினி. நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரக்கூடிய பாடல் தாயின் மணிக்கொடி திரைப்படத்திற்காக கோபால் சர்மா தேவி பாடின பாடல். பாடலுக்கு கற்பனை வைரமுத்து, இசை வித்யாசாகர்.

0: நேரம் காலை 7:08 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய சிறப்பு தகவலாக வைரஸ் தொற்றால் ஏற்படும் கல்லீரல் அழற்சி விழிப்புணர்வு தினம் பற்றிய தகவல் கேட்கலாம்.
1: ஹெப்படைட்டிஸ் என்பது கல்லீரல் அலர்ஜியை குறிக்கிறது. கல்லீரல் ஊட்டச்சத்துக்களை செரிமானம் செய்யவும் ஆற்றலை சேமிக்கவும் கழிவுகளை அகற்றவும் உடலுக்கு உதவுகிறது. ஹெப்படைட்டிஸ் நோய் நீண்ட காலம் அதை பாதிக்கும் போது அதன் விளைவாக கல்லீரல் செயலிழப்பு அல்லது கல்லீரல் புற்றுநோய் ஏற்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் July 28 அன்று உலக ஹெப்படைட்டிஸ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. இது ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்து அதன் கண்டறியும் சோதனை மற்றும் தடுப்பூசியை உருவாக்க உதவிய டாக்டர் ஃபரோஜ் பிளம் பர்க்கின் பிறந்த நாளை குறிக்கிறது. வைரஸ் ஹெப்படைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்நோய் கல்லீரல் இழைநார் வளர்ச்சி, கல்லீரல் செயலிழப்பு அல்லது கல்லீரல் புற்றுநோய்க்கு வழிவகுப்பதற்கு முன்பாகவே அதனை தடுப்பதையும் முன்கூட்டிய பரிசோதனை செய்வதையும் உரிய நேரத்தில் சிகிச்சை பெறுவதையும் ஊக்குவிப்பதற்காக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. 2026 மைய கருத்து அனைவருக்கும் எல்லா இடங்களிலும் இப்போதே ஒழிப்பு என்பதாகும். அதாவது 2030 ஒழிப்பு இலக்கை நோக்கிய பயணத்தில் உலகம் தொடர்ந்து பயணிக்க விரும்பினால் இப்போதே நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசரத்தை இது பிரதிபலிக்கிறது. ஹெப்படைட்டிஸ் என்பது ஒரே ஒரு நோய் தொற்றை குறிப்பதல்ல. ஒவ்வொரு வகையும் வெவ்வேறு விதமாக பரவுகிறது மற்றும் உடலை வெவ்வேறு வழிகளில் பாதிக்கிறது. ஹெப்படைட்டிஸ் 5 வகைகள் உள்ளன. அதாவது ஏ, பி, சி, டி, இ. இதில் ஏ மற்றும் இ அசுத்தமான உணவு மற்றும்

0: நீரால் பரவுகிறது. பி, பாதிக்கப்பட்ட ரத்தம், உடல் திரவங்கள் மற்றும் தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுகிறது. ஹெப்படைட்டிஸ் சி முக்கியமாக ரத்தத்திற்கு ரத்தம் தொடர்பு கொள்வதால் ஏற்படுகிறது. டி, ஏற்கனவே ஹெப்படைட்டிஸ் பி உள்ளவர்களுக்கு மட்டும் வருகிறது. ஹெப்படைட்டிஸ் ஆரம்பத்தில் அறிகுறிகளை ஏற்படுத்தாமல் இருக்கலாம். பல நோய் தொற்றுகள் பல ஆண்டுகளாக கண்டறியப்படாமல் போவதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். நமது உடலில் சோர்வு, குமட்டல், பசியின்மை, வயிற்று அசௌகரியம், அடர் சிறுநீர், தோல் அல்லது கண்கள் மஞ்சள் நிறமடைதல், பலவீனம், முற்றிய கல்லீரல் நோயில் ஏற்படும் வீக்கம், இந்த அறிகுறிகள் மற்ற கல்லீரல் அல்லது செரிமான பிரச்சனைகளிலும் தோன்றலாம். ஆனால் அவை தொடர்ந்தால் அவற்றை புறக்கணிக்க கூடாது. ஹெப்படைட்டிஸ் சிகிச்சையானது பொதுவாக இறப்பை மற்றும் கல்லீரல் மருத்துவத்துறையில் தொடங்குகிறது. இத்துறைதான் கல்லீரல் தொற்றை மதிப்பிட்டு கல்லீரலின் இயல்புக்கு மாறான செயல்பாட்டை ஆராய்ந்து தேவைப்படும் போது அடுத்த அல்லது நீண்டகால கண்காணிப்புக்கு வழிகாட்டுகிறது. ஹெப்படைட்டிஸ் ஒரு முக்கிய உலகளாவிய சுகாதார பிரச்சனையாக தொடர்கிறது. உலக ஹெப்படைட்டிஸ் தினம் என்பது வெறும் விழிப்புணர்வுக்கானது மட்டுமல்ல, நோய் தொற்றை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்கக்கூடிய கல்லீரல் பாதிப்பை குறைப்பதுதான்.
1: இதுவரை ஆர்ஜே பரமேஸ்வரி கொடுத்த கல்லீரல் அழற்சி விழிப்புணர்வு தினம் பற்றிய தகவல்களை கேட்டீர்கள்.
2: போலீஸ்
3: மிஸ் சீமா?
2: ஆமாங்க.
3: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
2: நான் என்ன பண்ண?
3: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
2: டிஜிட்டல் அரெஸ்டா?
3: 1 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
2: இவ்வளவு பணமா?
3: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
2: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
3: என்ன
2: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
4: ஹலோ மம்மா.
2: ஹாய்.
5: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வித்யாசாகர் இசைக்கு கேஜே யேசுதாஸ் சாதனா சர்கம் குரலில் பூவெல்லாம் பொன்வாசம் திரைப்படத்திற்கான பாடல் கேட்ட நேரம் காலை 7:14:40. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி இருக்கே. அதுவரை இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திரு பவன் சந்தனா, திரு நாகாபரத் தாக்கா ஆகியோருடன் கலந்துரையாடினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், பல்வேறு ஆர்வமிக்க தலைப்புகளுடன் விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து தாங்கள் உரையாடியதாக குறிப்பிட்டுள்ளார். அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அவர்களுடைய திறன், லட்சியம், நேர்மறையான மனப்பான்மை ஆகியவை நாட்டின் தனியார் விண்வெளி சூழலை பிரதிபலிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் குழுவினருக்கு தமது வாழ்த்துகளையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டுள்ளார். நாட்டின் மின் உற்பத்தி துறையில் நிலக்கரி இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2024-25 நிதியாண்டில் 62.5 மில்லியன் அளவிற்கு நிலக்கரி இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் கடந்த நிதியாண்டில் 45.4 மில்லியன் டன் அளவிற்கு மட்டுமே இறக்குமதி செய்யப்பட்டதாக தெரிவித்தார். அனல் மின் நிலையங்களுக்கான நிலக்கரி இறக்குமதி 27% குறைந்துள்ளதாகவும் திரு சதீஷ் சந்திர தூபே குறிப்பிட்டார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது தெரிவித்துள்ள மத்திய வீட்டு வசதித்துறை இணையமைச்சர் திரு டோகன் சாகு, மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகள் சமர்ப்பித்த பரிந்துரைகளின் அடிப்படையில் இதுவரை 1,27,00,000 மேற்பட்ட வீடுகளுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வாகனங்களுக்கான பதிவு கட்டணமும் கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேகாலயாவில் தற்போது 5,000-க்கும் மேற்பட்ட மின்சார வாகனங்கள் இயங்கும் நிலையில் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. மகாராஷ்டிரா ஆசிரியர் தகுதி தேர்வு வினாத்தால் கசிவு வழக்கில் முக்கிய குற்றவாளி பிவாண்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இதன் மூலம் இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களின் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. தேர்வு முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட மற்றவர்கள் குறித்தும் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதனை தெரிவித்தார். இதன் மூலம் 2032 ஆண்டுக்குள் உலக அளவில் பொம்மை சந்தையில் இந்தியா 5% பங்களிப்பை அடைய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொம்மை தொழிலை உலகளாவிய சந்தைகளுடன் இணைப்பதையும் வர்த்தகம் செய்வதை எளிதாக்குவதையும் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பியூஷ் கோயல், சிறந்த வடிவமைப்புடன் பொம்மைகளை உற்பத்தி செய்யுமாறும் ஏற்றுமதியில் கவனம் செலுத்துமாறும் தொழில்துறையினரை கேட்டுக்கொண்டார். குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஊரகப் பகுதிகளில் 15,89,00,000 வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மொத்தமுள்ள 19,36,00,000 வீடுகளில் 89% அளவிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் சுமார் 90% ஊரக பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக திரு சி ஆர் பாட்டீல் குறிப்பிட்டார். இந்தியாவை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்தும் வகையில் மத்திய சுற்றுலா அமைச்சகம் ஏர் இண்டியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தலைமையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஏர் இண்டியாவின் விரிவான உள்நாட்டு சர்வதேச சேவைகளையும் சுற்றுலா அமைச்சகத்தின் சுற்றுலா தல மேம்பாட்டு முயற்சிகளையும் ஒருங்கிணைப்பது இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நாட்டில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்க முடியும் என்று திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நாட்டில் இன்ஸ்டாகிராம் வலைதளத்திற்கு அடுத்த மாதம் 25ஆம் தேதி முதல் தடை விதிக்கப்பட உள்ளதாக பரவும் தகவல் தவறானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் உண்மை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தகவல் முற்றிலும் தவறானது என்று கூறியுள்ளது. இதுபோன்ற அறிவிப்புகளை அரசு வெளியிடவில்லை என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை இன்று வாஷிங்டனில் சந்திக்கிறார். திரு டிரம்ப் 2வது முறையாக அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டது முதல் இரு தலைவர்களுக்கும் இடையேயான 8வது சந்திப்பு இதுவாகும். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் பிரதமர், மற்ற நாடுகளின் தலைவர்களை விட அமெரிக்க அதிபரைத்தான் தாம் அதிக முறை சந்தித்துள்ளதாக கூறியுள்ளார். தங்களுடைய சந்திப்பின் போது ஈரான் உள்ளிட்ட அனைத்து விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிற நாடுகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் அமைதியை நிலைநாட்டுவதும் இந்த சந்திப்பின் நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார். ஒடிசா, சத்தீஸ்கர், தில்லி, ஹரியானா, பஞ்சாப், சண்டிகர், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திராவின் கடலோரப் பகுதி, ராஜஸ்தான், குஜராத், ஜார்க்கண்ட், கேரளம், மத்திய பிரதேசம், தெலங்கானா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர் மற்றும் காசர்கோட் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் வெற்றி பெற்றன. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா ஆடவர் பிரிவில் ஜிம்பாப்வேயையும் மகளிர் பிரிவில் மாலத்தீவையும் வென்றனர். ஆடவர் பிரிவில் மனோவ் தாக்கர், ஹர்மித் தேசாய், பயஸ் ஜெயின் ஆகியோரும், மகளிர் பிரிவில் சுதீப்தா முகர்ஜி, யஜஸ்வினி கார்படே, ஸ்வஸ்திகா கோஷ் ஆகியோரும் தத்தமது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் ஷர்மிளா தங்கர் தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பாரா குண்டு எறிதல் பிரிவில் அவர் 9.81 மீட்டர் தூரம் எறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மற்றொரு இந்திய வீராங்கனை ஷில்பா ஷைலா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆடவர் பளு தூக்குதல் 79 கிலோ எடை பிரிவில் வல்லூரி அஜயபாபு வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் சர்வேஷ் அனில் குஷாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 2 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. தேசிய ஜூனியர் ஹாக்கி சாம்பியன் போட்டி கோவையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விக்ரம் 1 ராக்கெட் திட்டத்தின் வெற்றி குறித்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவன குழுவினருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்துரையாடினார். பிரதமரின் நகர்ப்புற வீட்டு வசதி திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின்

0: கீழ் 99 லட்சம் வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொம்மை உற்பத்தி துறைக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் பணிக்குழு அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. மேகாலயாவில் மின்சார வாகனங்கள் வாங்குவோருக்கு 25,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்குவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் முதல் ஆட்டத்தில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 FM. செய்தி அறிக்கையை தொடர்ந்து மீண்டும் இணைகிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி. நேரம் காலை 7:25. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்றைய நாளின் சிறப்பாக உலக இயற்கை பாதுகாப்பு தினம் பற்றிய தகவல்களை கேட்கலாம்.
2: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது வெடிக்குது. வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றதே.
3: July 28 உலக இயற்கை வள பாதுகாப்பு தினம் இன்று. வேர்ல்ட் நேச்சர் கன்சர்வேஷன் டே. உலகில் உள்ள இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கம் 1948 தொடங்கப்பட்டது. உலகத்தில் ஏற்பட்டிருக்கும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் அதனால் ஏற்படும் சவால்களை உலகம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆகவே இயற்கையை நாம் பாதுகாத்தால் இயற்கை நம்மை பாதுகாக்கும் என்கிற நோக்கில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. இயற்கையை பாதுகாப்பது என்பதும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பதும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் தலையாய கடமையாகும். வருங்கால தலைமுறைக்கு தொழில்நுட்பம், பொருட்செல்வம் ஆகியவற்றை விட இயற்கை வளங்களையும் ஆரோக்கியமான சுற்றுச்சூழலையும் விட்டுச் செல்வதே சாலச் சிறந்தது. ஐம்பூதங்கள் எனப்படும் நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் போன்றவை உலகின் உயிர்கள் நிலைத்தும் நீடித்தும் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் உருவாக்கி தருகிறது. இயற்கை என்பது நம்மை சுற்றி காணப்படும் மரங்கள், மலைகள், ஆறுகள் மற்றும் உயிரினங்களை உள்ளடக்கியது. இது நமக்கு தேவையான தூய்மையான காற்று, குடிநீர் மற்றும் உணவை அளிக்கிறது. இயற்கையை நேசிப்போம், அதை பாதுகாப்போம். இயற்கை என்பது மனிதனால் உருவாக்க முடியாத கடவுளின் மிக அழகான படைப்பு. நாம் வாழும் பூமி, மரங்கள், மலைகள், ஆறுகள் மற்றும் விலங்கினங்கள் அனைத்தும் இயற்கையின் அம்சங்களாகும். இயற்கை நமக்கு சுவாசிக்க தூய காற்றையும் அருந்த தெளிந்த நீரையும் வழங்குகிறது. சூரியனின் ஒளி, இதமான காற்று மற்றும் பருவகால மழை ஆகியவை இயற்கையின் மாபெரும் வரங்கள். பூக்கள், பறவைகள் மற்றும் வண்ணத்து பூச்சிகள் இயற்கைக்கு மேலும் அழகு சேர்க்கின்றன. இயற்கைதான் இந்த பூமியில் நாம் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு மற்றும் உறைவிடத்தை அளிக்கிறது. மனிதனின் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இயற்கையான சூழல் மிகவும் அவசியம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மரங்களை வளர்ப்பது மிக முக்கியமான வழியாகும். நாம் இயற்கையை மாசுபடுத்துவதை தவிர்த்து அதை பேணி காக்க வேண்டும். இயற்கையை பாதுகாப்பது நமது தலையாய கடமையாகும். அதுவே நம் வருங்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்கும் வழிவகுக்கும். இன்றைய நாளில் நாம் அனைவரும் இயற்கை வளங்களை பாதுகாப்போம் என்று உறுதிமொழி ஏற்போம்.

0: இதுவரை ஆர்ஜே ராதா வழங்கிய உலக இயற்கை பாதுகாப்பு தினம் பற்றிய தகவலை கேட்டீர்கள்.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன்.

0: காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் காலை 7:30 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சூப்பரான டுயட் சாங் கேட்கலாம். தூத்துக்குடி திரைப்படத்திற்காக சித்ரா திப்பு பாடிய பாடல் இது.

நேரம் காலை 7:35 கேட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சியில தொடர்ந்து சூப்பரான டூயட் சாங்ஸ், இன்றைய நாளுக்குரிய செய்திகள்லாம் கேட்டுட்டு இருக்கிற வரிசையில அடுத்ததா இப்போ என்ன கேட்க போறோம் அப்படின்னா, இன்றைய நாளுக்குரிய நேயர்களுக்கான உங்களுக்கான நேரம், அதாவது ஃபேஸ்புக் குவஸ்டினுக்கான நேரம். நாங்கள் ஒரு கேள்வியை கேட்போம், அதை வந்து முகநூல் பக்கத்தில் உங்களுக்கு அந்த கேள்விக்கு விடை தெரிஞ்சால் உங்களது கமெண்டை வந்து பதிலில் போஸ்ட் பண்ணுங்கள். கேள்வி என்ன அப்படின்னா, உலகில் ரயில்வே சேவை இல்லாத முன்னேறிய நாடு எது அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு விடை தெரிஞ்சால் நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 முகநூல் பக்கத்தில் கேள்விக்கான விடையை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, உலகில் ரயில்வே சேவை இல்லாத முன்னேறிய நாடு எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான விடையை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. யார் யார் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்றத உங்களது பெயரோட சொல்லுவோம். சரி, நிகழ்ச்சியில் வந்து இந்த கேள்விக்கு விடை யார் யாரெல்லாம் போஸ்ட் பண்ணீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டலாம். என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறோம் அப்படின்னா, எங்கேயும் எப்போதும் திரைப்படத்திற்காக சின்மயி சத்யா பாடின பாடல் நா முத்துக்குமார் கற்பனைக்கு இசை சத்யா.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: நேரம் காலை 7:41. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல், உதயம் NH4 திரைப்படத்திற்கான பாடல், ஜிவி பிரகாஷ் சைந்தவி பாண்ட பாடல், நா முத்துக்குமார் கற்பனைக்கு இசையமைத்து ஜிவி பிரகாஷ் இசையமைத்த பாடல் இது, உதயம் NH4 திரைப்படத்திற்காக.

100.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. பாடலுக்கு முன்னாடி ஃபேஸ்புக் க்வெஸ்டின் ஒன்று நம்ம சொல்லியிருந்தோம். உலகில் ரயில்வே சேவை இல்லாத முன்னேறிய நாடு எது அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேர் வந்து அவங்களுடைய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பிரமிழா தமிழ் செல்வன், அப்புறம் மயிலை பட்டாபி, சூளைமேடு ரீஜா மனோகரன், அந்தோனிராஜ், ஆரணி பாப்பம்பட்டி ஆண்டாள் தேவமணி, அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, அப்புறம் சோமசுந்தர பிரபு, பால ஜெயச்சந்தர், ரோசையா, ஞானாம்பிகா ரஞ்சன், அப்புறம் சாமுண்டி, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், பிரபாகரன், மணலி பெரியச்சக்கட ஜெயக்குமார், பிரகாஷ், அண்ணாமலை, வீராதுரை, திருமலிசி அஸ்வினி நாகராஜ், இவங்கெல்லாம் வந்து கமெண்ட் பாக்ஸில் உங்களது விடையை போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. என்ன போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, சரியான விடையை கிட்டத்தட்ட போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இருந்தாலும் சரியான விளக்கம் தெரிஞ்சுக்கலாம். உலகில் ரயில்வே சேவை இல்லாத முன்னேறிய நாடு எது அப்படின்னா ஐஸ்லாந்து. அதாவது ரயில்வே சேவை இல்லாத பல நாடுகள் இருக்குது, அதில் ஐஸ்லாந்து முன்னேறிய நாடு ஐஸ்லாந்து. இதோடைய விளக்கம் என்ன அப்படின்னா, ஐஸ்லாந்தில் பயணிகள் மற்றும் சரக்கு ரயில்வே சேவை எதுவுமே இல்லை. மக்கள் தொகை குறைவாக இருப்பதும் சிறந்த சாலை வசதிகள் இருப்பதும் எரிமலைகள் மற்றும் பனிப்பாறைகள் நிறைந்த கடினமான நில அமைப்புகளும் இதற்கு காரணம்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த நாட்டு மக்கள் பெரும்பாலும் கார், பேருந்து, விமான போக்குவரத்தையே பயன்படுத்துறாங்க. ரயில் இல்லாத நாடு என்றாலும் வளர்ச்சியில் உலகின் முன்னணி நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது ஐஸ்லாந்து. சரி, நம்ம கேட்ட எஃபி க்வெஸ்டின்கான பதில் தெரிஞ்ச கையோட அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல் கேட்டலாம். பார்வை ஒன்றே போதுமே திரைப்படத்திற்கான பாடலை வந்து கேட்டலாம்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேரம் காலை 7:51 ஆயிடுச்சு. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இப்போ வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில ஊக்கம் அளிக்கிற ஒரு வாழ்க்கை கதை, ஒரு சிறிய விதையின் பாடமா கேட்டலாமா? ஒரு விவசாயி தன் மகன் கிட்ட ஒரு சிறிய விதையை கொடுத்து இதோட மதிப்பு என்னன்னு கேக்குறாரு. அதுக்கு மகன், இது ஒரு சாதாரண விதைதான் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயி அந்த விதைய மண்ணில விதைக்கிறாரு. சில நாட்கள்ல அது முளைக்குது, மாதங்கள் கடக்குது, வருடங்களும் ஆகுது. அந்த சிறிய விதை ஒரு வலிமையான மரமாக வளருது. ஆண்டுகள் பல கழித்து அந்த மரம் பலருக்கு நிழலையும் பழங்களையும் பறவைகளுக்கு கூடாகவும் அமைகிறது. அப்போ அந்த விவசாயி தன் மகன் கிட்ட சொல்றாரு, நீ எதை சாதாரணம்னு நினைச்சியோ இந்த விதைக்குள்ள ஒரு பெரிய மரம் மறைஞ்சிருக்கு. அதுபோல ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் ஒரு பெரிய திறமை இருக்கு. அதை வளர்க்க பொறுமையும் முயற்சியும் மட்டும்தான் தேவை. நாம செய்யற ஒரு சிறிய நல்ல செயல், தினமும் கற்றுக்கொள்ளும் ஒரு புதிய விஷயம், ஒருவருக்கு உதவும் ஒரு சிறிய செயல், இவை அனைத்தும் எதிர்காலத்துல பெரிய மாற்றத்தையே உருவாக்கும்னு சொல்றாரு. இதன் மூலமாக நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய சிந்தனை, உயரத்தை அடைவது ஒரே நாளில் நடக்காது, ஆனால் தினமும் எடுக்கும் ஒரு சிறிய முன்னேற்றம் ஒரு நாள் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் என்பதுதான். நம்பிக்கையுடன் நாளை தொடங்குங்கள். உங்கள் முயற்சி நிச்சயம் பலன் தரும். இப்போ ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாம். சாட்டை திரைப்படத்திலிருந்து இம்மானுடைய மியூசிக்ல யுகபாரதி வரிகள்ல பாடல் இதோ உங்களுக்காக.

இதுவரை வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில் கேட்ட அத்தனை தகவல்களும் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கைகள் நிறைவு செய்கிறேன். நன்றி நேயர்களே. தற்காலிகமாக விடைபெற்று மீண்டும் என் கேள்வி கண்ணபதல் நிகழ்ச்சியில் இணையலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி.

வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, ஸோ இந்த நிகழ்ச்சியை விவித் பாரதி அதாவது 102.3 எஃப்எம் நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இனிமே 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போகிறாங்க. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம், உங்க விருப்ப பாடலை பிளே பண்றதுக்காக நான் வந்திருக்கேன். நான் உங்க மகி விஜயகுமார். நிகழ்ச்சியோட முதல் பாடலா அண்ணாத்த படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. யாரெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதுரை, கைத்தறி நகர், குமரன், ஸ்ரீதேவி, சூரிய நாராயணன், வாசுகி, பார்கவி, மீரா, சிந்தாமணி, சக்தி, ஜெனார்தனன், ராமலிங்கம், சுமதி, ராஜேந்திரன், தனலட்சுமி, சந்தியா, ரமேஷ், பாபு, மணிமாலா, மந்தாக்கினி, மாதவரம், வாவுசி திரு, பத்மாசினி, ஜெயபால், பத்மாவதி, ஸ்டாலின், தாரகேஸ்வரி, இளங்கோவன், பாலசரஸ்வதி, இதயராஜ், திருமழிசை, குண்டுமேடு, சுசீலா, நடராஜன், திருமழிசை, ஜெகநாதபுரம், அமுதா செல்வம், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் ஃபம்ல. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமரன் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரி வள்ளல், மாலதி, குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசன்னா, பெங்களூரு ஹேமபிரியா, துர்வா ரவிக்குமார், கூடுவான் பூண்டி மதன், மாலினி, கூடுவாஞ்சேரி ஏகாம்பரம் மின்னலா, கூத்திரப்பாக்கம் சசி, சகிலசுந்தரன், சங்கன், கூவத்தூர் கனகசுந்தரன், மண்டோதரி, கூவம் வீரராகவன், குருமூர்த்தி, இவங்களுக்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: எட்டு 11 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா ருத்ரன் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. தீட்டான மாதி திராவிடர் குடியிருப்பு டி சி ராஜேஷ், ஊத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி, ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, சோபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர் புறம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், ஸ்ரீரணிபுரம், அனிதா, சாமுவேல், செஞ்சிக்கப்பே, ஏழுமலை கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

0: 92.3 இது ஃபன் ஜோன்.
1: 8:17 ஆகுது, உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல. இப்போ அடுத்ததா விக்ரம் படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, செய்யார் வட்டம் சிறுங்கட்டூரியம், ராஜேந்திரன் தனலட்சுமி, குடும்பாக்கம் ஸ்ரீ சந்தியா, ஆர் மணிகண்டன், மதுரவாயில் மதுரை, நாயக்கன் திரு சரஸ்வதி, காத்தர் வீடு கார்த்திகேயன், அம்பிகா வடமன பாக்கம், காளி வீடு ஏழுமலை, புஷ்பா மணியரசன், ஐயம்பாக்கம் அப்பநாயக்கன், மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்பிரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின், தர்ஷன், மலையம்பாக்கம் வெங்கட், குன்றத்தூர், பெரியார் நகர், முருகேசன், தேவி, ஆறுமுகம், சுதா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. ஸ்டேடியம் நாருங்க.

0: பண்ணிடலாங்களா?
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
3: அடுத்ததா கோடைமழை படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஸோ உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி கோடைமழை படத்துக்காக பாட்டு கேட்டிருக்காங்க வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, வெற்றிச்செல்வி, இந்துமதி, கலையரசி, தமிழரசி, விஷால், சோபனா, கார்த்திக், அஸ்வினி, பாலாஜி, ஆகாஷ், ஆஷிகா, கனிமொழி, மலர்விழி, தாமரை, சாதனா, ஸ்ரீமதி, தாருண்யா, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, அவந்திகா, அக்ஷயா, சாய்தன்யா, பெங்களூர் டிசி பாளையம், ரவீனா, பிரபு, சூர்யா, சிங்கம், பொன்மணி, சசிகுமார், ரக்ஷிதா, தினேஷ், செங்கல்பட்டு, ரமணி, பில்வம், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: AM PM உங்களோட 102.3 தமிழ் FM.
1: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா இனிமே படத்தில் அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. திருநன்றவர், நியூ காந்தி நகர், கோட்டீஸ்வரன், இந்துமதி, ஸ்ரீமதி, தாரண்யா, மயிலாப்பூர், சத்யநாராயணன், வெற்றிச்செல்வி, சாதனா, திருவல்லிக்கேணி, நாராயணன், மோகன, லக்ஷ்மி, தமிழரசி, அவந்திகா, அக்ஷயா, விம்கோநகர், சூசி ராஜா, சிவாஜி ராஜா, சிவாஜி, குணசேகரன், திருத்தின்றவூர், நடுக்குத்தகை, தீனதயாளன், கலையரசி, தேவதர்ஷினி, திவ்யதர்ஷினி, புருஷைவாக்கம், சவுந்தரராஜன், கே எம் காரன், எம் ஜி செல்வகுமார், ஆர் கே நகர், சிங்கச்சூழன், மேட்டுச்சக்கர குப்பம், பூமொழி, கச்சேந்திரன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: விருப்பம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: 102.3 FM. உங்கள் விருப்பம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் FM-ல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:30 ஆகுது. இப்போ அடுத்ததாக பராசக்தி படத்துல இருந்து பாட்டு கேட்டிருக்காங்க. ஆரணி பாப்பம் பாடி ஆண்டாள் தேவமணி மணிராஜ் அனிதா மோனிகா தானு போஸ் குரட்டு ரஞ்சித் குருதயால் மதுரை மணிநகரம் சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷயா.

மீனாட்சி, அக்ஷய் மீனாட்சி, திருநெல்வேலி சந்திப்பு எஸ் வி ஜானகிராம், அந்தோணி, சாத்தான்குளம் எம் எஸ் மயில், உக்கிரங்கோட்டை மணி, பாப்பாங்குடி கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி, கே கோபால் சிங், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினச்சிருங்க.

0: 102.3 FM.
1: விருப்பம் கேட்டுருக்கீங்க 102.3 விபத் பாரதி தமிழகம்ல. இப்போ நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படத்துல இருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடல அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் மணி சந்திரா நிர்மல்குமார் சங்கீதா

ஸ்ரீ பிரணவ், ரேவதி, அனிஷா, தர்ஷன், திருநெல்வேலி மாவட்டம், வீர நல்லூர், கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி, தெர்மல் நகர், ஜோசப், ஜெசிந்தா, ஜெனிஷா, ஜெயன் எடிட்டாய். உங்களுக்காக அந்த பாடல்.

0: வணக்கம், நான் தான் உங்க கலை மாமணி நிழல்கள் ரவி. 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இணைந்திருப்போம், இணை பிரியாமல் இணைந்திருப்போம்.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலேயே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுதே, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன்ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம்.
0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தீங்கன்னா 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் ரெட்ரோ படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை ஜமாலியா, ஹவுசிங் போர்ட், ஃபாத்திமா பகதூர் சகோதரர்கள், ஷேக் மஹபூப், பர்வீன் பானு, ஹசீனா ஹயாத் பாஷா, தாரா பேக்கம், ஃபர்சானா தஸ்பியா கௌசர், நஃபீசா இர்ஃபானா.

நஃபீஸா, இர்ஃபானா, ஹயாத் பாஷாபாய், பெரம்பூர் எம்எச் ரோட் ரிக்ஷாக்காரன் பகதூர்பாய், ரஃபி பாய், மஞ்சள் நீர்காயல் எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல், சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அணைஞ்சிருங்க.

0: ஏசியா ஏசி வாங்க வசந்தன் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: டியூன் பண்ணுங்க 102.3 பாஸ் அதுதான் இங்க எப்பவுமே மாஸ்.
1: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியோட இறுதி பாடலா பரமிலா அண்ட் கோ படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இளையான்குடி இக்பால், சித்தி கத்தீஜன், அப்துல் மஜீத், ரிபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, டி நகர், விஜய பார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம், அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி, வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, கன்னிகை பேர், சாமுவேல், பிரபு, தனிகா, கலத்தூர், பிரபாகரன், வெங்கடேசன்.

மாமண்டூர், பாராங்குசன், துரைவேலு, ஏகானபுரம், ஏகனாபுரம், ரங்கநாதன், வசந்தி, ஹேமா, புள்ளூருக்கு, பக்கிரிசாமி இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: ஹாய், ஹலோ, வணக்கம்.

நேயர்களே, வணக்கம் வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழகம் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் 100.16 கும்பகோணம் பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலையும் கேட்டு ரசிக்க போறாங்க. இப்ப நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். மீண்டும் உங்க கூட இணைகிறது நான் உங்க மகி விஜயகுமார். எஸ் மக்களை, வழக்கம் போல என்னன்னா நான் முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவேன், அது என்ன சொல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா உங்களுக்கான வேலையாக இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி பெரிய வேலை என்ன தெரியுமா? நீங்கள் ஃபோன் பண்ண வேண்டியதுதான், ஏன்னா இந்த ஷோவுக்கு லைன் கிடைக்கிறதா பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதனால் மக்களே, நீங்கள் முதல்ல இதை வேலையை பாருங்கள், கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். சில நேரங்களில் பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமையாக இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நம்மளோட திங்கிங் எல்லாமே வந்து ஒரே விஷயத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, நம்ம நினைக்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்லுவாங்களே, நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கணுவாங்களே, அதனால தான். ஸோ பொறுமையாக இருந்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் வரும், அதனால் வந்து நம்ம நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நம்மளை தேடி வந்து சேரும். ஓகே மக்களே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் டயல் பண்ணிகிட்டே இருங்க, நானும் நிறைய வேர்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் வந்து கொஞ்சம் சாப்பாடு ஐட்டமாகவே சொல்லலாம் தான் இருக்கேன், ஏன்னா இந்த டாபிக் பக்கம் நம்ம வரவே மாட்டோம், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாடு ஐட்டமாக வந்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவே நான் ஆரம்பத்துலேயே க்ளூ வேறு கொடுத்துட்டேன். ஸோ அதனால் மக்களே, நீங்கள் டயல் பண்ணிட்டே இருங்க. இப்போ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக ஆதவன் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு, ஸ்டேடியம் இருங்க.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கரெக்டா 8:09 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ்ல கலக்கலரங்கம் தான் கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியோட முதல் நேயரா ஒருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் திருத்தணி தமிழந்தி.
1: தமிழந்தி உங்க ரேடியோ வால்யூமா குறைங்க.
2: ஆயிரம் கொஞ்சம்
1: குறைச்சிட்டீங்களா? ஓகே சொல்லாமா உங்களுக்கு? முதல் எழுத்து வி. ஆமா. கடைசி எழுத்து து. நீங்க இன்னும் ரேடியோ வால்யூம் குறைக்கலன்னு
2: நினைக்கிறேன்.
1: நான் பேசுறது எனக்கே கேக்குதே. நீங்க தான் சொல்றீங்க. சரி ஓகே கண்டுபிடிச்சீங்களா?
2: எழுத்து
1: துன்பமுக்கு வர து, வி விருப்பமுக்கு வர வி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணவு வகைகள் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ முதல்லயே இதுதான்.
2: நாலு.
1: புதுசா கல்யாணம் ஆனாங்கன்னா அவங்கள எல்லாரும் வீட்டில் கூப்பிடுவாங்க. எது கூப்பிடுவாங்க? இதுக்கு மேல வேற என்னங்க குடுக்கறது? நான் ரொம்ப சிம்பிளா
2: சொல்லிட்டேன்.
1: எல்லாருமே வந்து கூப்பிட்டு கொடுப்பாங்க. என்னது இது? என்ன கொடுப்பாங்க? விருந்து. சூப்பர் சூப்பர். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. விருந்து. விருந்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்தடுத்து உணவு வகைகள் தான் வரப்போகுது மக்களே. Be ready. கால் பண்ணுங்க 28 38 98 21 29 82 08 53. இப்ப அடுத்தது உங்களுக்காக வி டிவி நினை தாண்டி வருவாயா படத்துல இருந்து சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க.

102.3 FM. நூத்தி 2.3 விவத் பாரதி தமிழகம்ல கலக்கலரங்கம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. ஃபைனலா சிறுத்தை படத்துல இருந்து சாங் கேட்டு முடிக்கும் போது 9:21 ஆக போகுது.

0: எஸ் நிகழ்ச்சியோட அடுத்த நேர்கிட்ட நம்ம பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டடியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம், ரொம்ப ஹாப்பி.
0: சூப்பர் சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்த சொல்லிடலாமா?
1: சொல்லுங்க. சாப்பாடு 100 ரூபாய் தான் கொடுக்க போறேன் வேற சொல்லிட்டீங்க.
0: எஸ் எஸ். முதல் எழுத்து ஊ, கடைசி எழுத்து மா.
1: ஊ
0: ஊ மா,
1: சின்ன ஊவா இல்லன்னா?
0: குரில் குரில். உமா உமா
1: நீங்க
0: மக்களே, இது மாதிரி தான் ரொம்ப சிம்பிளாக இருக்க போகுது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த நிகழ்ச்சிக்கு கால் பண்ணணும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29 52 08 53 28 38 71 இந்த எண்ணில் கால் பண்ணுங்கள். வெளியூர் நேயர்கள் மறக்காமல் 044 கோட போட மறக்காதீங்க. ஸோ நேயர்களே, புது நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் அடிக்கடி கால் பண்ணுறவங்க கொஞ்சம் அவங்களுக்கும் வழிவிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்காக 7ஆம் அறிவு படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, ஸ்டேடியாருங்க.

0: பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 102.3 விவித் பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
2: ஆகுது 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க கலக்கல் அரங்கம். சோ இந்த நிகழ்ச்சிய 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்காங்க. உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க மகி. ஸோ இப்ப நிகழ்ச்சியில அடுத்ததா வந்திருக்க நேயர், வணக்கம். வணக்கம் ரெயின்போ, சொல்லுங்க.
3: திருப்பத்தூர் பண்பலை.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க வித் பாரதி.
3: உங்களுக்கான
2: முதல் எழுத்து, கடைசி எழுத்து நான் சொல்லலாமா? முதல் எழுத்து எது ஈஸியா சொல்லலாம் பாக்குறேன். ஓகே, சோ என்னங்க
3: முதல் எழுத்து?
2: ஊ. உப்மாக்கு வர ஊதா, கடைசி எழுத்து டு, காடுக்கு வர டு. ஓகேவா?
3: உதடு.
2: ஊ டு.
3: உதடு.
2: நான் உணவு பொருட்கள் பத்தி சொல்றேன், சரிங்களா? இந்த பொருளை வச்சே ஒரு பாட்டு கூட இருக்கு முதல்வன் படத்துல. செம்ம ஈஸியா கொடுத்துட்டேன் உங்களுக்கு க்ளூவை. இந்த இந்த வேர்ட் வச்சே ஒரு பாட்டு இருக்கு முதல்வன் படத்துல. மூணு அஞ்சு நாலு ஆறு
3: ஏழு
2: அடுத்த நீ இருக்கியா? ஓகேங்க, ரொம்ப நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
2: வணக்கம், சொல்லுங்க, யாரு இங்க வந்து பேசுறீங்க?
4: காலை வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் காலை வணக்கம். உங்க பேரு? உப்பு கருவாடு. இவ்ளோ சிம்பிளா குடுப்பேன் நானே யோசிக்கல. நான் கொஞ்ச நேரம் சுத்த உடலாம் நினைச்சேன், பட் இருந்தாலும் அடுத்த நேருக்கே இவர் வந்து பாஸ் பண்ணிட்டாரு. இருந்தாலும் சூப்பராக சொல்லியிருக்கீங்க மக்களே, பக்கமாக கண்டுபிடிக்கிறீங்க எல்லாருமே. ஓகே, இன்னும் டைம் இருக்கு மக்களே, நீங்கள் கால் பண்ணுங்க 2838987129520853. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, கரெக்டான ஆன்சரை சொல்லுங்க. இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக காவலன் படத்துலேருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: எங்கேயும் எப்போதும் படத்துல இருந்து அடுத்ததா சாங் வரப்போகுது. 9:13 ஆகுது. கலக்கலரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்காக வந்திருக்க அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
1: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வட்டம் மன்னப்புரம் பிரபு பேசுறேன் மேடம்.
0: பிரபு, பா யோஸ் யோஸ், உங்க ஊர் பேர் எல்லாம் சொல்லிட்டீங்க. உங்க பேர் சொல்லும் போது நல்லா இருக்கு. உங்க பேர் சொல்லும் போது தப்புன்னு சொல்லிட்டீங்க. நல்லா இருக்க பிரபு, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர். உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா? முதல் எழுத்து ஆ, கடைசி எழுத்து இம்.
1: இம்மா மேடம்?
0: இம். ஆமா, ஆ இம். இது சாப்பிட்ற ஐட்டம் தான், கண்டிப்பா விருந்தில் இதை வைப்பாங்க. என்னவா இருக்கும்? பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்க கூட சாப்பிடுவோம், பட் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, விருந்தில் கண்டிப்பா இது இருக்கும். என்னவா இருக்கும்
1: தெரியலையா?
0: என்னங்க எவ்வளவு சிம்பிளா இருக்கும். நொறுக்கு நொறுக்கு சாப்பிடலாம். ஏங்க, நான் முதல் எழுத்து கடைசி எழுத்து என்னங்க சொன்னேன்? ஆ இம் தானே
1: சொன்னேன்.
0: சரி ஓகே, நம்ம அடுத்த நேர்கிட்ட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி. வணக்கம், யாரு இங்க பேசுறீங்க?
2: அப்பளம். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுங்க மேடம். அப்பளம் அது பேரு.
0: சூப்பர். உங்க பேரை சொல்லவே இல்லையே. டைம் வேஸ்ட்
2: பண்ண மாட்டேன், ஏன்னா நீங்க சந்திரசேகரோட நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க. அதான்
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அவர் பேரே சொல்லாம கரெக்டான ஆன்சர் மட்டும் சொல்லிட்டாரு. அப்பளம். சூப்பர்.

மகளே, கரெக்டான ஆன்சரை சொல்லிகிட்டே தான் இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். சிம்பிளாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறீங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் டப்பு டப்பு டப்புன்னு சொல்கிறீங்களே, எப்படின்னு புரியலையே. மகளே, இன்னும் டைம் இருக்குது, 9:41 ஆகுது. ஸோ உடனே கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்காக எங்கேயும் இப்போதும் படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கேன்.

0: பாரதி தமிழ் FM 102.3
1: 102.3 இங்க எல்லாமே செம சீன்.
2: நூத்தி 102.3 விவதுப்பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல அரங்கம் கேட்டுட்டே இருக்கீங்க நிகழ்ச்சியில. அடுத்ததா வந்திருக்க நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: செந்தில் கண்ணன் பேரளம்.
2: செந்தில் கண்ணன், சூப்பர், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
2: ரேடியோ சவுண்ட் மட்டும் குறைச்சிருங்களேன்.
3: சரி.
2: முதல் எழுத்து

0: முதல் எழுத்து ஊ, நெடில் ஊ, கடைசி எழுத்து இ. ஆமா, ஊ ஊஞ்சலுக்கு வர ஊ, கடைசி எழுத்து இ. ஆமா
1: இல்ல,
0: இ காய்க்கு வர இ.
1: சாய்,
0: காய்,
1: சரி,
0: காய்கறி சொல்லுவல காய்,
1: சரி,
0: அதுக்கு வர இ.
1: சரி,
0: என்ன
1: ஊர்காயா?
0: ஊர்காயா டவுட்டா சொல்றீங்களே?
1: இல்ல இல்ல, என்ன என்னன்னு கேக்குறீங்க? என்ன
0: நீங்க தான் கெஸ் பண்ணி எனக்கு ஃபைனல் ஆன்சர் சொல்லணும். இல்ல நீங்க
1: ஊர்காய். நீ என்ன பொருள் சொன்னீங்க இப்ப?
0: அட, ஊர்காய் தாங்க, கரெக்ட் தாங்க. ஊறுகாய் அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர். காலையில எல்லாருக்கும் பசி வந்துட்டு இருக்கும் போல இருக்கு. நம்ம ஒரு ஒரு ஐட்டமும் சொல்லுவோம், டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிட்டே இருக்காங்க. மக்களே, நிகழ்ச்சியோட அடுத்த பாடலா உங்களுக்காக காஞ்சனா படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க.

0: கலக்கலரங்கம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். சோ ஃபைனலா நம்ம கூட பேச போற நேயர், வணக்கம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம்,
0: சொல்லுங்கள் உங்க பேர்.
1: நிகழ்ச்சியோட
0: இறுதிக்கு வந்துட்டோம், அவர் வந்து எங்கிட்ட பஞ்சாயத்து பண்றதுக்குனே வந்திருக்காரு போல இருக்கு. ஹலோ, வணக்கம். ரமா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர். ஓகே, நேரமின்மை காரணமாக சீக்கிரமா வந்துட்டாங்க. முதல் எழுத்து எது கொடுக்கல, நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஊ, கடைசி எழுத்து கு. ஆமா,
2: ஊ
0: உப்புமாக்கு வர ஊ, கடைசி எழுத்து கு. ஓகே, ஸோ இது இந்த ஐட்டம் இருந்ததுன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், முக்கியமா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், குழந்தைங்களுக்கு கூட தருவாங்க வேக வச்சு. எல்லாருமே செம்ம சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாங்க. டப்பு டப்புன்னு சில பேர் கொஞ்சம் அப்படி இது பண்ணாலும் பட் ட்ரை பண்ணாங்க, வேற லெவல். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு தீம் கொடுத்து கண்டுபிடிங்க சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க போல இருக்கே, இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சி கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க மகி விஜயகுமார். ஃபைனலாக உங்களுக்காக அவன் இவன் படத்துல இருந்து சாங் பிளே பண்ணிட்டு இந்த ஷோவை வைண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஷோக்காக, என் கேள்விக்கு என்ன பதில் ஷோக்காக, நம்ம ஆர்ஜே ஷாலினி வந்து ரெடியா இருக்காங்க, காத்துக்கிட்டே இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கும் நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்கறதுக்காக. ஸோ அது வரைக்கும் நீங்க ஸ்டேடியம் ஆருங்க. இது 102.3 விவித் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மீண்டும் இணைகிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. வணக்கம் நேர்களே, விவித் பாரதி 102.3 அலைவரிசையை 100.1 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் கேட்கலாம். நேரம் காலை 10 மணி. அறிவுபூர்வமான கேள்விகளுக்கு சுவாரஸ்யமான பதில்களை நேர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். இது சிந்தனைக்கு விருந்து வைக்கும் நிகழ்ச்சி.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?

இன்னைக்கு நிகழ்ச்சியில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்க போறீங்கன்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருப்பீங்க. இன்றைய கேள்விகள் வந்து நம்ம சின்ன வயசுல மொழி பாடத்துல படித்த விஷயங்கள் தாங்க. தமிழ் அறிவை வளர்த்து கொள்ளலாம்ன்ற அடிப்படையில் தமிழ் இலக்கியம் தொடர்பான அறிவை வளர்க்கும் கேள்விகள் இடம்பெற காத்துட்ருக்கு.

நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தெரியும்ன்றவங்க கால் பண்ணலாம். 2952508533 மற்றும் ஒரு இலக்கம் என்னான்னா 2838789 என்ற எண்ணுக்கும் மறக்காம சென்னையுடைய முன்னணி பெண்ணான 044 என்ற எண்ணையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் ஆன்சரும் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு லைன் கிடைக்கல, தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டிய லைன் கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய விவித் பாரதி தமிழ் பண்பலை முகநூல் பக்கத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களது பெயரையும் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடிய அந்த கமெண்டையும் படிப்போம். சரியா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சின்ன வயசில் படித்தது தானே தமிழ் இலக்கியம் தொடர்பான அறிவி வழக்கும் கேள்விகள் தான் இடம்பெற போகுது. நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போக ஒரு சுவாரஸ்யமான சாங் கேட்டலாமா? என்ன படத்துலேருந்து கேட்க போகிறோம் அப்படின்னா ஒரு அருமையான பாடல் இது. கண்டேன் காதலை திரைப்படத்துலேருந்து ஹரிஹரன் பாடின பாடல். நா முத்துக்குமார் வரிகளுக்கு இசை வித்யாசாகர்.

0: நேரம் காலை 10:07 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் ஒரு அருமையான பாடலை கேட்டோம். இன்னைக்கு தமிழ் இலக்கியம் தொடர்பான அறிவை வளர்க்கும் கேள்விகளுக்கு தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் கேள்வி. தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூலாக கருதப்படக்கூடிய தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக சொல்கிறோம். தமிழ் மொழியுடைய முதல் இலக்கண நூலாக கருதப்படக்கூடிய தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற கேள்விக்கு விடை சொல்ல ரெண்டு பேர் காத்துட்டு இருக்காங்க. யாருங்கிறதுன்றதை கேட்கலாம். வணக்கம், யாருங்கிறது? வணக்கம், யாருங்கிறது சார்?
1: காலை வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யாருங்கிறது
1: பேசுறீங்க?
0: சொல்லுங்க சார் எங்களுடைய கேள்விக்கு பதில். தொல்காப்பியம் 12 அதிகாரம்னு சொல்றீங்களா? நன்றிங்க சார் இணைப்புல வந்ததுக்கு. வரக்கூடிய நேர்கள் என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் கேட்டலாம். ஆஹா, கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இணைப்புல வரக்கூடிய நேர்கள், உங்களுக்காக காத்துட்டு இருக்கும் தமிழ் மொழியின் முதல் இலக்கண நூலாக கருதப்படக்கூடிய தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. வணக்கம், யாருங்கிறது? வணக்கம், யாருங்கிறதுமா?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் முகப்பேர்ல இருந்து பிரமீலா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: மூன்று அதிகாரம், எழுத்து, சொல், யாப்பு.
0: அப்படியா, அருமையா முயற்சி பண்ணீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி. வரக்கூடிய அடுத்த நேயரும் என்ன பதில் சொல்றாங்க? வணக்கம், யாருங்கிறது? வணக்கம், யாருங்கிறது சார்?
3: கோபுரத்தலாம்.
0: சொல்லுங்க சார் கேள்விக்கான விடையை.
3: அஞ்சு பாகம் மேடம்.
0: அஞ்சு பாகமா, என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்
0: அஞ்சுதான். எங்களை ஆளா ஒழுங்க சார் அப்படின்றீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். நன்றி சார். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை. சொல்லுங்கம்மா.
4: மூன்று
0: என்னென்ன? ஐயோ, திடீர்னு கேட்டாங்களே, அதெல்லாம் நாங்க தெரியாதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இனிப்புல வந்ததுக்கு நன்றிமா. நன்றிமா இனிப்புல வந்ததுக்கு. சரியா சொன்னீங்க, தமிழ் மொழியுடைய முதல் இலக்கண நூலாக கருதப்படக்கூடிய தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்குன்னா 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம்ன்றது தான் அந்த அதிகாரம். சரி, இனிப்புல இன்னும் நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, அவர்களுக்கும் உண்டான அடுத்த கேள்வியை கேட்டலாம். வணக்கம், யாருங்க இருந்து? வணக்கம் சார், யாருங்க இருந்து?
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி. கோபால்.
0: சொல்லுங்க சார், திருக்குறள் எந்த பா வகையில் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்றது தான் அடுத்த கேள்வி.
5: பால், பொருட்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால்.
0: திருக்குறள் எந்த பா வகையில் இயற்றப்பட்டுள்ளது என்று தான் கேட்டேன்.
5: திருக்குறள் எந்த பா வகையில?
0: எந்த பா வகையில்
5: அது தெரியலமா, இதுதான் அறத்துப்பால்
0: அதுல இருக்கிறது. ஓகே, நன்றிங்க சார் இனிப்புல வந்ததுக்கு.
5: வாய்ப்புக்கு நன்றி.
0: அழக முயற்சி பண்ணுங்க சார். நிகழ்ச்சியில் இடம்பெறக்கூடிய அடுத்த கேள்வி, திருக்குறள் எந்த பா வகையில் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்ற கேள்விக்கு விடை சொல்ல வந்துட்டாங்க. வணக்கம், யார் அங்க இருந்து?
6: வணக்கம், மங்களம் பேச.
0: சொல்லுங்க சார் கேள்விக்கான விடை.
6: பொருட்பாவா?
0: நீங்க பதில் சொல்றீங்களா இல்ல கேள்வி கேக்குறீங்களா? பொருள்பா அப்படின்றது உங்களது அந்த டைலமோ க்வெஸ்சன், டைலமோ ஆன்சர் அப்படிதானே? உங்க பேர் சொல்லலாம் சார். இணைப்புல இருக்கிறீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இணைப்புல இருந்து விடுபட்டாங்க
7: நினைக்கிறேன்.
0: வணக்கம், யாருங்க? இணைப்புல வந்ததற்கு நன்றி சார். திருக்குறள் எந்த பாவகையில் ஏற்றப்பட்டதுன்னா அது குறள் வெண்பாவால் ஏற்றப்பட்டது அப்படின்றத சரியான விடையே சொன்னாங்க. சரி, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு அருமையான பாடல் கேட்டலாம். நான் மகாநல்ல திரைப்படத்திற்காக ஹரிச்சரன் பாடின பாடல், நான் முத்துக்குமார் வரிகளுக்கு இசை யுவன் சங்கர் ராஜா.

இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் காலை 10:16. இன்னைக்கு தமிழ் இலக்கியம் தொடர்பான அறிவை வளர்க்கும் கேள்விகளாக இடம்பெற்றிருக்கு இந்த நிகழ்ச்சியில. நிறைய பேர் முயற்சி பண்ணி அழகா பதில் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போ அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி முதல்ல கேட்ட ரெண்டு கேள்விக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க

0: உடைய விடைய யார் யார் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து நம்ம கேட்கக்கூடிய தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றதுக்கு மூன்று அதிகாரம்னு சொல்லி சொன்னவங்க நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து, பிரமிளா தமிழ் செல்வன், அப்புறம் நடராஜன் மறுபடியும் போட்டிருக்காங்க வனஜா பெரும்பாக்கத்திலிருந்து சத்யநாராயணன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து வனஜா, ரங்கராஜன், சத்யநாராயணன், ரமா, ஹரிஹரன், ஹரிராம், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மேலப்பேடு தயாளன். இவர்களெல்லாம் கேள்விக்கு விடையை சரியாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. போஸ்ட் பண்ண அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வி, ஐம்பெருங்காப்பியங்களில் சமண சமயத்தை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட காப்பியம் எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, ஐம்பெரும் காப்பியங்களில் சமண சமயத்தை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட காப்பியம் எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான விடையை கேட்டலாம் நேர்கள்கிட்ட. வணக்கம், நிகழ்ச்சியில் இணைக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம், நான் பேசக்கூடியது எனக்கே கேக்குதே. வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? நிலையத்துல அனைவரும் நலமா இருக்கும், நீங்களும் நலமா இருப்பீங்க நினைக்கலாம். சரி, ஓகே சார், ஐம்பெருங்காப்பியங்களில் சமண சமயத்தை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட காப்பியம் எது அப்படின்றதுதான் சார் கேள்வி. உங்களது பதில் தொல்காப்பியம்னு சொல்றீங்களா? சரி சார், அழகா முயற்சி பண்ணீங்க. வரக்கூடிய அடுத்த நேயர் என்ன பதில் சொல்றாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. நீங்க பேசுறது எங்களுக்கு, என்னால உங்க பேர் கிளியரா கேக்கலமா? சரி சொல்லுங்கம்மா, கேள்விக்கு விடை. க்ளூ கொடுக்கணுமா? நான் கொடுத்தா உடனே கண்டுபிடிச்சிருவீங்களே. ஐம்பெரும் காப்பியங்களில் சமண சமயத்தை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட காப்பியம் எது? இதுல வரக்கூடிய பெயரை வந்து நம்ம அடிக்கடி பெண் குழந்தைகளுக்கு வைப்போம். தொல்காப்பியம் பெண் குழந்தைகளுக்கு பெயர் வைப்போமா? அழகான பெயர், மணியை சூடிய பெயர். இந்நேரம் மற்றவங்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, இனிப்புல வந்ததற்கு நன்றி. வணக்கம், யார் இங்க இருந்து? அடுத்த நேயர்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: திரும்பாக்கம் வனஜா.
0: ஆ சொல்லுங்கம்மா, கேள்விக்கான விடை.
2: பதில் வந்து சீவக சிந்தாமணி மேடம்.
0: சீவக பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகேம்மா, இனிப்புல வந்ததற்கு நன்றி. நன்றிம்மா, சரியான விடையை சொன்னாங்க. ஐம்பெரும் காப்பியங்களில் சமண சமயத்தை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட காப்பியம் எது அப்படின்னா அது சீவக சிந்தாமணி. இப்போ கேள்விக்கான விடை தெரிஞ்சிச்சு இல்லையா? அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டலாம். என்ன பாடல், என்ன திரைப்படத்திலேருந்து போடுப்பீங்க அப்படின்னா, ஆளினால் அழகுராஜா திரைப்படத்திலேருந்து ராகுல் நம்பியார் பாடின பாடல், நா முத்துக்குமார் வரிகளுக்கு SS தமன் இசையமைத்த பாடல் இது. பாடல் இசைப்பதற்கு முன் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் ஒலிக்கும்.

0: நேரம் காலை 10:25 கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. ஐம்பெரும் காப்பியங்களில் சமண சமயத்தை மையமாக கொண்டு இயற்றப்பட்ட காப்பியம் எது அப்படின்ற கேள்விக்கு வந்து அவங்களுடைய விடையை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, பிரமிளா தமிழ்ச்செல்வன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, வித்யா ரவிசங்கர், அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஹரிராம், வீரராகவன், காந்திமதி, இவங்கெல்லாம் கேள்விக்கு வந்து சரியான விடையை சீவக சிந்தாமணின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியை கேட்டுடலாமா? கலிங்கத்து பரணி நூலை இயற்றியவர் யார் அப்படின்றது அடுத்த கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்ல நேர்களை அழைக்கலாம். வணக்கம், யார் இங்கிறது? வணக்கம் சார், யார் இங்கிறது? உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். இணைப்பில் இருக்கிறீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறது எங்களுக்கு தெளிவாக கேட்குது.
1: சண்முகசுந்தரம், மதுரை மேடம்.
0: ஆ, சொல்லுங்கள் சார். கலிங்கத்து பரணி நூலை இயற்றியவர் யார்? கலிங்கத்து பரணி நூலை இயற்றியவர் யார் அப்படின்றது தான் சார் கேள்வி.
1: கலிங்கத்து பரணி,
0: ம்,
1: சீதலை சாத்தனார்.
0: முயற்சி பண்ணீங்க, அழகாக முயற்சி பண்ணீங்க, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. வணக்கம், நீங்கள் இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திர.

0: குலசேகர் வேலூர் காட்பாடியில் இருந்து பேசுறேன் மேம்.
1: சொல்லுங்க சார், கேள்விக்கான விடைய.
0: மேம், கலிங்கத்து பரணி இந்த நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேம். அதாவது ஜெயம் கொண்டார் இத 12th செஞ்சுரியிலேயே எழுதியிருக்காரு மேம். சோ ஜெயம் கொண்டார் தான் சரியான விடை.
1: இணைப்பில் வந்ததற்கு நன்றி சார். சரியான விடைன்னு கூட சொன்னாங்க. கலிங்கத்து பரணி நூலை இயற்றியவர் ஜெயங்கொண்டார் அப்படின்றது சரியான விடை. பிரமிளா தமிழ்ச்செல்வன் அவங்களும் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்வியும் கேட்டுடலாமா? 10 பாட்டில் இடம்பெற்ற மிக நீளமான பாடல் எது அப்படின்றது தான் கேள்வி. 10 பாட்டில் இடம்பெற்ற மிக நீளமான பாடல் எது அப்படின்ற கேள்விக்கு விடை சொல்ல வணக்கம் யாருங்கிறது.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யாரு இருந்தமா?
2: திருவட்டூர் பத்மாவதிமா. நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கம்மா. சொல்லுங்கம்மா கேள்விக்கான விடைய.
2: என்ன சொன்னீங்க?
1: 10 பாட்டில் இடம்பெற்ற மிக நீளமான பாடல் எது அப்படின்றது கேள்வி.
2: நீளமான பாடல் வந்து சரிம்மா.
1: என்னம்மா பதில் தெரிஞ்சதா?
3: மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது.
1: நல்ல நினைவு வச்சிருக்கீங்க நினைக்கிறேன். சரி, இணைப்புல வரக்கூடிய அடுத்த நேரையும் கேட்டுட இங்கேயும் இணைப்புல வரலை. வித்யா ரவிசங்கர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க இணைப்பு இறையக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யாருங்கிறது?
4: மதுரை காஞ்சி கரெக்ட். முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, சமண சமய காப்பியம். அதுல வந்து சிலப்பதிகாரம் சீவசிந்தாமணி வளையாபதி சமண சாய்ந்தது சார்ந்தது. குண்டலகேசியும் இதுவும் மட்டும்தான் உங்களுக்கு பௌத்த மதத்தை சார்ந்தது.
1: நன்றிங்க சார், நன்றிங்க சார். இணைப்புல வந்ததுக்கு நன்றி. வனஜா பெரும்பாக்கத்துல இருந்து மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. சரியான விடையும் அதுதான். சரி, இப்போ மதுரை காஞ்சி அப்படின்றது தெரிஞ்சிச்சு இல்லையா? மதுரை காஞ்சின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் மதுரை சம்மந்தமான பாடல் போடலன்னா எப்படி? அதனால் உங்களுக்காக திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்துலேருந்து கார்த்திக் கல்பனா அவங்களுடைய வாய்ஸில் விவேகாவுடைய வரிகளில் டி இமான் இசையமைத்த பாடல் இது திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக.

0: நேரம் காலை 10:34 கேட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. இன்னைக்கு தமிழ் இலக்கியம் சம்பந்தமான அறிவை வளர்க்கும் கேள்விகள் தொடர்ந்து இடம்பெற்றிருக்கு. நேர்கள்லாம் ரொம்பவே அழகா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, நம்ம கேட்டு 10 பாட்டில் இடம்பெற்ற மிக நீளமான பாடல் எது அப்படின்ற கேள்விக்கு வந்து மதுரை காஞ்சின்னு சொல்லி அழகா போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. யார் போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அடையாளம் பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, பத்மா சவுந்தரராஜன், மேடவாக்கம் மணிமாலா ஆனந்தன், அப்புறம் அன்பிராணி, இவங்கெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இப்போ அடுத்ததாக கேள்வி உங்களுக்காக, என்ன கேள்வி அப்படின்னா, நான்மணிக்கடிகை நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, நான்மணிக்கடிகை நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. வணக்கம், யார் அங்கேருந்து?
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்மா.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லலாம்?
1: நுங்கம்பாக்கம் டாக்மேட்டோட்ட சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எத்தனை வணக்கம், சரி ஓகே வணக்கம். நான்மணிக்கடிகை நூல்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு சார்?
1: தெரியலம்மா,
0: ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்க.
1: தெரியாம சொல்லக்கூடாது, தப்பு அது.
0: இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார், நன்றி இனிப்புல வந்ததற்கு. வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், இனிப்புல இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. இனிப்புல இருந்து விடப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிப்புல இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்வது யாரு, உங்க பேர்
2: சொல்லுங்க. வெங்கட்.
0: சொல்லுங்க சார், கேள்விக்கான விடை.
2: 102 பாடல்கள் மேடம்.
0: 102 சொல்றீங்களா? இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். மறுபடியும் அடுத்த நேயர் என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? 104 ஓகே சார், இனிப்புல வந்ததுக்கு நன்றி. நான்மணிக்கடிகை நூலில் மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. யார் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அன்புராணி 104 சொல்லியிருக்காங்க, அடையாளம் பெற்ற ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி 104 சொல்லியிருக்காங்க, ஸ்ரீனிவாசன் சொல்லியிருக்காங்க, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து 104 சொல்லியிருக்காங்க, திருமல சாஸ்வினி நாகராஜன் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யாரங்கிருந்து? வணக்கம், உங்க பேர் சொல்லலாம், இனிப்புல இருக்கிறீங்க.
3: ஹலோ
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து?
3: ஹலோ
0: வணக்கம், கேக்குது, உங்க பேர் சொல்லலாம் சார். நீங்க ரிசீவர்ல வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நான்மணிக்கடிகை நூல்ல மொத்தம் எத்தனை பாடல்கள் இருக்கு அப்படின்றதுதான் கேள்வி. இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார்.

0: மணிக்கடிகை நூலில் மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய அடுத்த கேள்வி, சங்க இலக்கியத்தில் காதல் வாழ்க்கையை பேசும் இலக்கிய பகுதி எது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து விடப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேள்வி ஒரு முறை மீண்டும் உங்களுக்காக, சங்க இலக்கியத்தில் காதல் வாழ்க்கையை பேசும் இலக்கிய பகுதி எது அப்படின்றது தான் கேள்வி. வணக்கம், யார் இங்க இருந்து? அவளாக வந்து விடை, கேள்விக்கு விடை சொல்ல வராங்க. லைன் கட் ஆகிட்டே இருக்கேன். சரி, பரவாயில்ல. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
1: என் பேர் கார்த்திக்.
0: எங்க இருந்து? மாவட்டம் சொல்லுங்க சார். சங்க இலக்கியத்தில் காதல் வாழ்க்கையை பேசும் இலக்கிய பகுதி எது?
2: தொடர்ந்து
0: நிகழ்ச்சியை கேளுங்க சார். வரக்கூடிய நேர்களை என்ன பதில் சொல்றாங்கன்றதை கேட்டலாம். இணைப்புல வந்ததற்கு நன்றி. நிறைய பேர் லைன் கிடைக்கல அப்படின்னா உங்களது பதிலை வந்து கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த கமெண்டோட நாங்கள் படிப்போம். இப்போ வந்து நடராஜன் சுப்பையா புத்தகத்துலேருந்து அகத்தினை குறுந்தொகை நற்றினை அகநானூறு புறநானூறு அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து? வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க. நான் அன்புக்கரசி தயாரன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா பதில்.
3: அகநானூறுங்க.
0: அகநானூறுன்றது உங்களுக்கு இதில்
3: அகநானூறு.
0: இனிப்பில் வந்ததுக்கு நன்றிம்மா. அடுத்து வித்யா ரவிசங்கர் அகத்தினை அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. சங்க இலக்கியத்தில் காதல் வாழ்க்கையை பேசும் இலக்கிய பகுதி அகம் அப்படின்றது தான் உண்மையான பதில். நேரம் காலை 10:39 ஆயிடுச்சு. சரி, இப்போ அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு இல்லையா. இப்போ அடுத்ததாக ஒரு பாடல் கொடுத்துடலாம். என்ன பாடல் கொடுத்துடலாம் அப்படின்னா, வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ் பத்ரா ஸ்ரீனிவாசன் பாடின பாடல், இம்மானுடைய மியூசிக்கு கற்பனை யுக பாரதி. இந்த பாடலை கேட்குறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் ஒலிக்கும்.
4: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: தமிழ் இலக்கியம் தொடர்பான அறிவை வளர்க்கும் கேள்விகளாக இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நேரம் காலை 10:45. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த கேள்விகளை சொல்லிடலாம். திரிகடுகம் என்ற நூலின் பெயர் எதை குறிக்கிறது அப்படின்றது தான் கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக, திரிகடுகம் என்ற நூலின் பெயர் எதை குறிக்கிறது அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யாரும் இருந்து?
1: பட்டாபிராம் கலையரசி.
0: சொல்லுங்கம்மா.
1: மூன்று மூலிகை பத்தி சொல்றாங்கம்மா. இந்த சுக்கு, மிளகு, திக்கிலின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அந்த மாதிரி மூன்று இதை பத்தி சொல்றதுதான் திரிகடுகம்.
0: இணைப்பில் வந்ததுக்கு நன்றி சார். கிட்டத்தட்ட வந்து பதிலை நெருங்கிட்டீங்க, ஆனால் எக்ஸாக்டான பதிலை வந்து தெரிஞ்சுக்கலாம். யார் சொல்ல போறீங்க அப்படின்றதையும் காத்துட்டு இருக்கலாம். வணக்கம், யார் இங்க இருந்து?
2: வணக்கம், ஹரி.
0: சொல்லுங்க சார், திரிகடுகம் என்ற நூலின் பெயர் எதை குறிக்கிறது?
2: சுக்கு, மிளகு, திக்கிலி.
0: அது திரிகடுகு. ஓகே, இந்த நூலின் பெயர் இதை தான் குறிக்குது. இதோட கொஞ்சம் விளக்கம் சொல்ல முடியுமா?
2: மிளகு, திக்கிலி, அதாவது சுத்து, அதாவது ஒரு மருத்துவ நூல் அது.
0: ஓகே சார், இனிப்பில் வந்ததுக்கு நன்றி.

0: பிரமிழா தமிழ்ச்செல்வனும் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்தும் சுக்கு மிளகு துப்புளி என்பதை குறிக்கிறது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. வரக்கூடிய அடுத்த நேரம் என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: அண்ணாநகர்லேருந்து மல்லிகை பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்கம்மா.
1: இது வந்து சுக்கு மிளகு திப்பிலிக்கு மூலிகையை குறிச்சா கூட இது வந்து மூன்று நீதிகளை குறிக்கும்.
0: சரியா,
1: மனிதனின் அறியாமை, நோயை போக்குதல்,

0: அவை நோயை போக்குதல், வாழ்க்கை செம்மை பெற உதவும் நன்று பிடிகெடுத்த ஒண்ணு உள்ளது.
1: இனிப்புல வந்ததுக்கு நன்றிமா, அழகா பதில் சொல்லுங்க. ஆக்சுவலி திரிகடுகம் அப்படின்னா சுக்கு மிளகு திப்பிலி தான். இந்த மூன்று மருத்துவ பொருட்களை ஊமையாக கொண்டு மூன்று நீதிகளை நமக்கு எடுத்துரைக்கிறத குறிக்கிறது தான் இந்த திரிகடுகம் அப்படின்றது நூல். சரி, அடுத்த கேள்வி கேட்டலாம். கண்ணினுன் சிறுதாம்பு என்ற வைணவ பிரபந்தத்தை இயற்றியவர் யார் அப்படின்றது கேள்வி. கேள்வி ஒரு முறை இன்னொரு தடவை சொல்லிடலாம். கண்ணினுன் சிறுதாம்பு என்ற வைணவ பிரபந்தத்தை இயற்றியவர் யார் அப்படின்றது கேள்வி. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: பாபுராஜ் ராகிலா.
1: சொல்லுங்க சார்.
2: சொல்லுங்க மேடம்.
1: கண்ணினுன் சிறுதாம்பு என்ற வைணவ பிரபந்தத்தை இயற்றியவர் யார் அப்படின்றதுதான் சார் கேள்வி.
2: என்னது சொல்லுங்க?
1: கண்ணினுன் சிறு தாம்பு அப்படின்ற பிரபந்தத்தை இயற்றியவர் யார் அப்படின்றதுதான் கேள்வி.
2: மற்ற நேர்க்கிய வாய்ப்பு கொடுத்தாங்க.
1: வணக்கம், நன்றி சார், நன்றி சார் இப்ப வந்ததுக்கு. வணக்கம்.
3: மதுரகவி ஆழ்வார் மேடம்.
1: மதுரகவி ஆழ்வாரா, இனிப்புல வந்ததுக்கு நன்றி சார். விடை வந்து மதுரகவி ஆழ்வார் தான். இது நம்மாழ்வார் மீது மதுரகவி ஆழ்வார் கொண்டிருந்த குரு பக்தியை போற்றும் பிரபந்தம் இது. சரி, ரெண்டு கேள்விக்கு வந்து விடை தெரிஞ்சுட்டாச்சு இல்லையா. இப்போ அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுடலாம். என்ன பாடல் அப்படின்னா, ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டுடலாம். ஜிவி பிரகாஷ் இசையமைப்பில் செல்வராகவன் கற்பனையில் பாடல் இது, ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திற்காக.

0: நேரம் காலை 10:53. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கு. எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நிறையா ஆன்சர் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். தமிழ் இலக்கியம் தொடர்பான அறிவை வளர்க்கும் கேள்விகள் சம்பந்தமான கேள்விகளில் வரக்கூடிய நிறைவான கேள்வி. சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்றது கேள்வி. கேள்வி ஒருமுறை மீண்டும் உங்களுக்காக. இது ஒரு நாவல் பற்றிய இது. இது சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்றது தான் கேள்வி. கேள்விக்கு விடை சொல்ல வணக்கம். யார் இங்கிருந்து?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் இங்கிருந்து?
1: மேடம்
0: இனிப்பில் வந்ததுக்கு நன்றி சார். வணக்கம். அடுத்த நேரம் என்ன பதில் சொல்றாங்க? வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: ஹலோ,
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. விவித் பாரதி தான். சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
2: நாகர்கோயில்
0: இருந்து. இப்போ நேரம் குறைவா இருக்கக்கூடாது, அதனால இனிப்புல வரக்கூடிய நிறைவான நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம், யார் இங்க இருந்து? வணக்கம் சார், யார் இங்க இருந்து? வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க, உங்க பேர் சொல்லலாம். எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஜெயகாந்தன் சொல்றீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றிமா. சரியான விடைய சொன்னீங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னா பதில் ஜெயகாந்தன் தான். நேர்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, சந்தோஷம். கமெண்ட் பாக்ஸில் இன்னும் ஜெயகாந்தன் அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க பிரமிழா தமிழ்ச்செல்வன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, வனிஜா பெரும்பாக்கத்திலிருந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறீங்க. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லிட்டு நிறைவான பாடல் கேட்கலாம். சுந்தரபாண்டியன் திரைப்படத்திலிருந்து சைந்தவி பாடின பாடல் என்ன ரகுநாதன் இசையமைப்பில் பாடல் உங்களுக்காக.

இதுவரை என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பங்கு பெற முயற்சி செய்த அத்தனை நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இதுபோன்ற கேள்வி பதில்களுடன் நாளை காலை 10 மணிக்கு சந்திக்கலாம் நேயர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும், இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டுக்கொள்ளலாம். நேரம் முற்பகல் 11 மணி. காலத்தையும் மனதையும் வென்ற காவிய கானங்களில் மனதை வருடும் வரிகள், வாழ்க்கையை வழிநடத்தும் கருத்துகள்னு 1960-70களின் பொற்கால பாடல்களின் அணிவகுப்போடும் இதயம் சேமித்து வைத்திருக்கும் இசை நினைவுகளோடும் உங்களை சந்திக்க வருகிறது.
2: என்றும் இனியவை

மனதை வருடும் மென்மையான குரல், உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கும் இசை, காலம் கடந்தும் காதுகளில் தேனாய் ஒலிக்கும் பாடல்கள், இவை அனைத்திற்கும் ஒரு பெயர் என்றால் அது சுசிலா தான். இன்றைய என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பி. சுசிலா அவர்களின் குரலில் ஒலித்த காவிய கானங்களை கற்பனை செய்து

பெரிய கானங்களை கற்பனை செய்து காணலாம் இன்றைய இன்றும் இனியவை நிகழ்ச்சியில். ஒவ்வொரு பாடலும் ஒரு கதை, ஒவ்வொரு வரியும் ஒரு கவிதை. வாருங்கள், இசையின் இனிய பயணத்தை தொடங்குவோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக. காலையின் முதல் தென்றல் முகத்தை வருவது போல காதல் மனதையும் மெதுவாக தொட்டு செல்லும் தருணத்தை வர்ணிக்கும் இனிய பாடல் இது. புதிய பறவை திரைப்படத்திற்காக சுசிலா பாடின பாடல், கண்ணதாசனுடைய கற்பனை வரிக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே செவ்வா.

காலத்தை வென்ற காவிய கானங்கள் இது என்றும் இனியவை. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:08. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தமிழ் மொழி மொழி மட்டும் இல்லைங்க, ஒரு தாயுடைய தாலாட்டு, ஒரு கவிஞனுடைய கனவு, ஒரு இனத்தின் பெருமை என்பதை இசையில் சொல்லும் பாடல் இது. பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக பாடலாக கேட்கலாம். பாரதிதாசனுடைய கற்பனை வரிக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து சுசிலா பாடிய பாடல் இது பஞ்சவர்ண கிளி திரைப்படத்திற்காக.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
2: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM.
3: செவியோரம் சுகராகம். இது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: காவிய கானங்களின் அணிவரிசையாக என்றும் நினைவு நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:14. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல், மாலை நேரம் வானம் சிவந்திருக்கிறது, நினைவுகள் மட்டும் மனதில் அலைப்பாகிறது, அந்த மயக்கத்தை இசையாக்கிய பாடல் இது. மாலை நேரத்தில் மட்டும்தான் கேட்க வேண்டுமா என்ன? இந்த பாடலை எந்த நேரத்திலும் கேட்கலாம், மனதிற்கு இதம் தரும் பாடல். அப்படி என்ன பாடல்? பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக சுசிலா பாடிய பாடல், கண்ணதாசனுடைய கற்பனை வரிக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் இது. பாக்யலட்சுமி திரைப்படத்திற்காக

செவிக்கு சுகம் சேர்க்கும் பழைய பாடல்களின் அணிவரிசை காவிய கானங்களாக இது என்றும் இணைவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு நேரம் முற்பகல் 11:21. இன்றைக்கி பின்னணி பாடகி சுசீலா பாடின பாடல்களாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. அந்த வயசில் அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய பாடல், நிலவை காதலின் தூதனாக நினைத்து அதனிடம் மனம் பேசும் ஒரு கவிதை போன்ற பாடல், தங்கமலை ரகசியத்துக்காக சுசீலா பாடின பாடல். பாலசுப்ரமணியம் அவங்களுடைய கற்பனை வரிக்கு பாடல் இது, தங்கமலை ரகசியம் திரைப்படத்திற்காக.

நேரம் மற்பகல் 11:25. காலத்தை வென்ற காவிய கானங்களில் என்றும் இனியவை நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் தாய்மையின் அரவணைப்பும் குடும்ப பாசமும் எவ்வளவு ஆழமானது என்பதை உணர்த்தும் இனிமையான வரிகள். கற்பகம் திரைப்படத்திற்கான பாடலை கேட்டலாம். சுசீலா குரல் கொடுக்க வாலியின் கற்பனை வரிகளில் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் இது.

மனதை வருடம் காவிய கானங்களின் வரிகளாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. என்றும் இணையவே நிகழ்ச்சி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் முற்பகல் 11:29 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இயற்கை முழுவதும் அமைதியில் மூழ்கிய நேரம் ஆனால் விழித்திருப்பது காதலின் நினைவுகள் மட்டுமே. தாய் சொல்லை தட்டாதே திரைப்படத்திலிருந்து பி. சுசிலா பாடின பாடல். பாடலுக்கு இசை கே. வி. மகாதேவன்.

கேட்க கேட்க தவிட்டாத காவிய கானங்கள் இது என்றும் இணைவை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நேரும் முற்பகல் 11:33 இன்னைக்கு பின்னணி பாடகி சுசிலா அவங்க பாடின பாடல்களாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் காதலியின் அழகை கவிதை நயத்துடன் வர்ணிக்கும் அடுத்த காவிய கானம் இது. காதல்ன்றது வெறும் உணர்வு மட்டும் இல்லைங்க, அது ஒருவரை ஒருவர் ரசிக்கும் கலை என்பதை இந்த பாடல் அழகாக உணர்த்துது. என்ன திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கப்படும்னா, நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா குரலில் பாடல் கேட்கப்படும். முத்துக்களோ கண்கள் என்ற பாடல் காதலியின் கண்களை முத்துக்களோடு ஒப்பிட்டு அவளது புன்னகை பார்வை அழகு இப்படி எல்லாத்திலையும் இயற்கையின் ஓமைகளாக கவிதையாக சொல்லப்படுகிறது. கண்ணதாசனுடைய கற்பனை வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பாடலை கேட்டலாம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53 மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

நேரம் முற்பகல் 11:38 கேட்டுட்டு இருக்கீங்க வித் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. இது என்றும் இனியவை. 2 இதயங்கள் வாழ்நாள் முழுவதும் இணையும் தருணத்தின் மகிழ்ச்சியை மலர்களால் அலங்கரிக்கும் பாடல் இது. நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்கான பாடல். பி சுசிலா பாட, கண்ணதாசன் வரிகளுக்கு, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பாடல் இது. நிச்சய தாம்பூலம் திரைப்படத்திற்கு

0: என்றும் இனியவை நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் பண்பலையில் நேரம் முற்பகல் 11:42. எல்லைகள் இல்லாத வானில் பறக்கும் பறவையைப் போல காதலுக்கும் எல்லைகள் இல்லை என்பதை இசையில் வரையும் பாடல் இது. பாலும் பழமும் திரைப்படத்திற்காக சுசிலா பாடிய பாடல். கண்ணதாசனின் கற்பனை வரிக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.
1: காதல் சிறகை

கேட்க கேட்க தவிட்டாத காவிய கானங்களது என்றும் வினைவை தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் முற்பகல் 11:46. பின்னணி பாடகி சுசிலா அவங்க பாடின பாடல்களாக தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் இது சத்தியம் திரைப்படத்திற்காக. முருகனின் அருள் மனதை தூய்மைப்படுத்தும் புனித நீராடலாக மாறுகிறது என்பதை குறிக்கக்கூடிய பாடல் சரவண பொய்கையிலே அப்படின்ற பாடலை பாடியிருக்கிறாங்க. கண்ணதாசனின் கற்பனை வரிக்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்த பாடல் இது.

நேரம் முற்பகல் 11:50. என்றும் இனிவே நிகழ்ச்சி தரக்கூடிய அடுத்த பாடல் தில்லானா மோகனம்பாள் திரைப்படத்திற்காக கண்ணதாசன் வரிகளுக்கு பி.சுசீலா குரல் கொடுத்த பாடல். கே.வி. மகாதேவன் இசையமைப்பில் பாடல் இது.

காவிய கானங்களாக இன்று மினிவே நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் முற்பகல் 11:56. பின்னணி பாடகி பி சுசிலா அவர்களின் குரலில் ஒலித்த பாடல்களில் நிறைவான பாடல் என்ன திரைப்படத்திலிருந்து? கந்தன் கருணை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கப்படும். கே வி மகாதேவன் இசையமைப்பில் சுசிலா பாடிய பாடல் இது.

இதுவரை பி. சுசிலா அவர்களின் குரலில் உதித்த இந்த காவிய கானங்கள் காலத்தை வென்ற இசை செல்வங்கள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒரு உணர்வு, வாழ்வின் அனுபவம். இந்த இனிய இசை பயணத்தில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் இதுபோன்ற இனிய பாடல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை இசையோடு இணைந்திருங்கள், மகிழ்ச்சியோடு வாழுங்கள்னு சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாலினி. நன்றி நேர்களே.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:01 ஆகுது. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். இந்த நிகழ்ச்சியை மேலும் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போகிறீங்க. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் இப்போ இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். அட்டகாசமான கிளாசிக் சாங்ஸ்லாம் கேட்டு முடிச்சிங்க, இப்போது ரெட்ரோ சாங்ஸ் கேட்கறதுக்கான டைம் வந்தாச்சு. எஸ், உங்களுக்காக அட்டகாசமான சாங்ஸ் லைன் அப் ஆக போகுது பிஃபோர் த ஆர் மாதிரியே. ஸோ முதல் பாடலாக உங்களுக்காக நானே ராஜா நானே மந்திரி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. ஸோ கேட்டு இணைஞ்சிருங்க. இது 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம்.

இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

காக்கி சட்டை படத்துலேருந்து பாடலை கேட்டு முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா டைம் 12:11 ஆகுது. ரெட்டோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக இப்போ உங்களுக்காக பாருங்கள், ஆண் பாவம் படத்துலேருந்து தான் சாங் கேட்டு முடிச்சிங்க, இப்போ அடுத்ததாக தான் உங்களுக்காக காக்கி சட்டை படத்துலேருந்து சாங் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். 12 ஆகிடுச்சு பாருங்க, வெயில் டைம். ஸோ உள்ளேயே எனக்கு கேர் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ மக்களே, வெயில்லாம் அதிகமாக இருக்குது, கிளைமேட் எப்படி எப்போ எப்படி மாறுதுன்னே சொல்ல முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக வெயில் காயும் போது கண்டிப்பாக தண்ணி கூடவே அடிச்சுட்டு போயிருங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்கள். ஓகே ஓகே மக்களே, இப்போ உங்களுக்காக காக்கி சட்டை படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு அணைஞ்சிருங்க.

0: பகல் நிலவு படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0442952853 மற்றும் ஒரு எண் 2838988711. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
0: ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 12:22 ஆகுது. நிகழ்ச்சியோட அடுத்த பாடலாம் உங்களுக்காக பூவே பூச்சிடுவா படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

நமக்கு இந்த கர்நாடிக் மியூசிக் தெரியுதோ இல்லையோ, ஆனால் இந்த கடைசி இந்த ஸ்வரம்லாம் வரும்போது நம்மளே அறியாமல் தலையத்தலையே ஆட்டியிருப்போம்ல. எஸ் சிந்து பைரவி படத்துலேருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. 12:32 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழகம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிற சாங் வந்து தென்றலே என்னை தொடு படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: 102.3 FM.
1: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்ட திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு நடைபெறவுள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டும் என்று கூறினார். அவை சுமூகமாக செயல்பட அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீட் தேர்வு தொடர்பாக விவாதிப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாக கூறிய திரு ஓம் பிர்லா, இதுகுறித்து பிற்பகல் மக்களவையில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்கிடையே எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற ஷர்மிளா, சர்வேஷ், அஜயபாபு உள்ளிட்டோருக்கு பாராட்டு தெரிவித்தார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் பட்டம் வென்ற அனாகத் சிங்கிற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடியதும் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. சிறு விமான நிலையங்களிலிருந்து வெளிநாடுகளுக்கு பெரிய நகரங்கள் வழியாக பயணியர் விமான சேவை திட்டம் மூலம் 400,000 வேலைவாய்ப்புகள் உருவாக வாய்ப்புள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இந்த விமான சேவை திட்டத்தின் தொடக்க விழாவில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் 2030 3,000 கோடி டாலர் வருவாய் ஈட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அம்ரிஸ்டர் விமான நிலையத்திலிருந்து தற்போது 7 சர்வதேச விமான நிலையங்களுக்கு பயணிகள் விமானங்கள் இயக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டத்தின் மூலம் தில்லி வழியாக துபாய், சிங்கப்பூர் உள்ளிட்ட 20 சர்வதேச நகரங்கள்

ரயில்களுடன் விமான சேவை இணைக்கப்படுவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் நலனை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 2030 ஆண்டுக்குள் ஹெப்படைட்டிஸ் நோயை ஒழிக்க உலக சுகாதார அமைப்பு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி டாக்டர் பரூச் ப்ளூம்பர்க் பிறந்த நாளான ஜூலை 28 ஒவ்வொரு ஆண்டும் ஹெப்படைட்டிஸ் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஹெப்படைட்டிஸை ஒழிப்பதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். ஆரம்ப நிலையிலேயே இதனை கண்டறிவதன் மூலம் சிகிச்சை முறைகள் எளிதாக இருக்கும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இந்நோயை கட்டுப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு J.P. நட்டா குறிப்பிட்டுள்ளார். உலக இயற்கை பாதுகாப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இயற்கை ஆதாரங்களை பாதுகாப்பது குறித்தும் பருவநிலை மாறுபாடுகளை களைவது குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பசுமையான ஆரோக்கியமான நீடித்த இயற்கை சூழலை உருவாக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மழை வெள்ள நிலைமை குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில் அம்மாநில அரசுடன் மத்திய அரசு இணைந்து செயல்படுவதாக கூறியுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்துள்ளார். அசாம் மாநிலத்தில் சிவசாகர், ஜோஹாட் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் 4.5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 631 கிராமங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதிகளில் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் டேராடூன், உத்தரகாசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் அடுத்த சில நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அசாமில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து 71,000 பேர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் 1,690 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். பருவமழையால் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு வெள்ளம் காரணமாக 800க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தானேயில் மழை காரணமாக ஏற்பட்ட விபத்துகளில் 17க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் விஜயநகரம் மாவட்டத்தில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 13 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ராயகடாவிற்கு புனித யாத்திரை சென்ற வேனும் லாரியும் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. இதேபோல் ஹிமாச்சல பிரதேசத்தின் சம்பா மாவட்டத்தில் கார் ஒன்று பள்ளத்தாக்கில் விழுந்து ஏற்பட்ட விபத்தில் அதில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். சம்பா மாவட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் சண்டிகரிலிருந்து திரும்பும்போது இந்த விபத்து நேரிட்டது. ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் வெள்ளை மாளிகையில் இன்று ஆலோசனை நடத்துவதற்காக அவர் வாஷிங்டன் சென்றடைந்தார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவது குறித்து ஆலோசனை நடத்தப்போவதாக தெரிவித்துள்ளார். அப்பகுதியில் பாதுகாப்பு

குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை இத்தாலி தலைநகர் ரோமில் அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அமைதியை நிலைநாட்ட இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருக்கும் என்று நம்புவதாக அந்நாடு கூறியுள்ளது. ரோமில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் இருநாட்டு தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு இது தொடர்பாக ஐ

0: தொழில்நுட்ப பிரதிநிதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அமெரிக்கா மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக இஸ்ரேல் லெபனான் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் உயிரிழந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவாமி குழு நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த அந்த குழு, இது தொடர்பாக ஐநா, சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பாகிஸ்தான் அரசை கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. அப்பகுதியில் இணையதள சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்றுள்ளனர். ரவீந்திர ஜடேஜா மீண்டும் அணியில் சேர்க்கப்பட்டுள்ளார். 2 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் முதல் போட்டி ஆகஸ்ட் 15 கல்லேயிலும், இரண்டாவது போட்டி ஆகஸ்ட் 23 கொழும்பிலும் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் கலப்பு குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் மக்களவையில் இன்று பிற்பகல் நடைபெற உள்ளதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மகாராஷ்டிர மாநிலம் தானேயில் மழை வெள்ளம் காரணமாக இதுவரை 18 பேர் உயிரிழந்துள்ளனர். ஈரான் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அமெரிக்க அதிபருடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: 102.3 விவத் பாரதி தமிழ்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க ரெட்ரோ நேரம். இப்போ அடுத்ததா உங்களுக்காக எஸ் தர்ம பத்தினி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு நினைச்சிருங்க.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:55 ஆகுது. கடைசி பாடலாக உங்களுக்காக அம்மன் கோவில் கிழக்காளி படத்தில் இருந்து சாங் ப்ளே பண்ணிவிட்டு இந்த ஷோவை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்ப நீங்க கேட்க போறீங்க பாடல் உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிக்க போறாங்க. எஸ் மக்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியில உங்க கூட இணைகிறது நான் உங்க மகி விஜயகுமார். பிடிச்சதுக்காக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்யணும் இல்லைங்க, பிடிச்சது சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருசு பெருசாலாம் ஆசைப்பட்டு பண்ணலாம்ல. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேற்றிக்கிட்டாவே போதுங்க, அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கலர் கலராக மால்ஸ் அண்டு பல இடங்களுக்கு போகிறத விட கலர் கலராக சுற்றுற அந்த பட்டாம்பூச்சி பார்க்கும் போதே நம்மளுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்மளே வந்து ஒரு சின்ன வயசு மெமரிஸ்க்கு போயிடும் இல்லை. எஸ் மக்களே, ஸோ நீங்கள் வந்து பெருசாக எனக்கு வந்து இந்த செட்டில் பாட்டு கேட்கணும் அப்படிலாம் இல்லாமல் எனக்கு பிடிச்ச பாட்டு இந்த ஆறில் கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்களேன். எஸ் என்ன பண்ணுங்கள், அதுக்கு சிம்பிள் தான், உங்கள் ஃபோன் எடுங்க 28 38 98 71 29 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாங்கு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியோட முதற் பாடலாக உங்களுக்காக, எஸ் நான் வந்து வாலி படத்தில் வந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச உங்களோட சாங் தான் வரப்போகுது. ஸ்டே டியூன் ஆகுங்க.

0: ஒரு நாள் அவன் மௌத்தர்கன் ப்ளே பண்ணிட்டு இருந்தான். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டா. நான் தெரியும்னு.
1: கிட்ட
0: போய் வாங்கிட்டு அவளை பார்த்தேன், மௌத்தார்கனை கீழே வச்சுட்டு மௌத்தே ஆர்கன் மாதிரிதான் இருக்கு, அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் FM 102.3
1: 102.3 இங்க எல்லாமே செம சீனு.
2: பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ்ல நிகழ்ச்சியோட முதல் நேரம் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம் விவத் பாரதி.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், சொல்லுங்க யாருங்க இந்த பேசுறீங்க?

0: வேதா நெட்ல இருந்து கத்திரிப்பலம் கிராமத்துல இருந்து பாக்யராஜ் பேரு மேடம்.
1: பாக்யராஜ் எப்படி இருக்கீங்க?
0: எனக்கு முதன் மரியாதை படத்துல இருந்து பூங்காட்டு அந்த பாட்டு போடுங்க. வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: கண்டிப்பா அந்த பாட்டை போட்டுல. எப்படி இருக்கீங்க கேட்டனே? ஹலோ
0: மேடம்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி
0: இருக்கு மேடம். அதான்
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க கால் பண்ணதுக்கு. உங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. ஸோ பாக்யராஜ்காக முதல் மரியாதை படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச பாடலை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.

0: 1:14 ஆகுது. பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டே இருக்கீங்க. 102.3 வித் பாரதி, தமிழ் FM-இல். நிகழ்ச்சியில அடுத்ததா தனக்கு பிடிச்ச பாடலை சொல்றதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: படம் வந்து நான் ஆணையிட்டால் மேடம். பாடல் வந்து தாய் மேல் ஆணை.
0: சூப்பர், உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்க கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

0: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. டைம் ஓடிட்டே இருக்குப்பா, 118 ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ அடுத்ததா தனக்கு பிடிச்ச பாடலை யார் கேட்க வந்திருக்காங்க கேட்கலாம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: ரெடியிலிருந்து கவிதா பேசுறேன் மேடம்.
1: கவிதா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா
1: இருக்கேன் நல்லா இருக்கேன். எல்லாம் முடிச்சாச்சு, நீங்களும் முடிச்சாச்சா எல்லாம்? சரி சரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு கவிதா? போட்டுருவோம் உங்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ்மா கால் பண்ணதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. எஸ், அவங்களுக்காக கோழி கூவுது படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 2838987129520853 இந்த எண்களுக்கு நீங்க கால் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச சாங்கு சொல்லுங்க.
3: நே அண்ணே சிப்பாய் அண்ணே, நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.

0: 102.3 FM.
1: பாடல் உங்கள் சாய்ஸ் தான், கேட்டுட்டே இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்த நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வெங்கடேஷ்
1: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்,
1: நல்லா இருக்கேன். சொல்லுங்க.
2: ஒரு பாட்டு வேணும், பழைய பாட்டு வேணும்.
1: போட்டுருவோம், சொல்லுங்க.
2: படம் வந்து கௌரவம் மேடம்.
1: ஓகே,
2: அது பாடுறது வந்து கண்ணா நீங்க நானும் பாட்டு, அந்த பாட்டு மேடம்.
1: சூப்பர், உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. எஸ், அவர் கேட்ட பாடல் இதோ. கண்ணா

நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் பொங்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள். 102.3

0: 136 ஆகுது பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. இப்போ அடுத்ததாக தன்னோட விருப்ப பாடலை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்கள், யாருங்க வந்து பேசுகிறீங்க?
1: நாகப்பட்டினம் மாவட்டம் சாக்கையிலிருந்து சிவபாலன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சிவபாலன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பராக அருமையாக இருக்கேன் மேடம். நம்ம விவத் பாரதி தமிழ் சேனலை கேட்டுக்கிட்டு.
0: அரே அரே, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள்.
1: காதல் ஓவியம் படத்திலிருந்து நாதம் என் ஜீவனே, அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: கண்டிப்பா உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம், நன்றி மேடம்.
0: எஸ், அவர் கேட்ட பாடல் இது உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்டை செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: 102.3 FM. இதுவரையும் நீங்க கேட்ட இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். இதோட இந்த ஷோ வைண்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்க மகி விஜயகுமார். சோ இனி கால் பண்ண எல்லா அணியர்களுக்கும் ரொம்ப நன்றி.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மக்களவையில் கேள்வி நேரத்தை அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று எடுத்துக்கொள்ள முயன்றபோது இந்த பிரச்சினையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். பொது தேர்வு முறைகேடுகள் சட்ட திருத்த மசோதா குறித்து விவாதித்து ஒருமித்த கருத்தெட்ட எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டுமென்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிமடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது நுகர்வோர் விவகாரம், உணவு, பொது விநியோகம் துறை சார்ந்த அறிக்கையை மத்திய அமைச்சர்கள் அவையில் சமர்ப்பித்தனர். அதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை நடத்த முயன்ற போது நீட் போராட்டத்தில் மாணவர் தாக்குதல் பிரச்சினையை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் நிலவிய அமளி காரணமாக மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு நீட் போராட்டங்களின் போது நடைபெற்ற சம்பவங்கள் தொடர்பான மின்னணு மற்றும் டிஜிட்டல் ஆவணங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கருக்கு எதிராக நடவடிக்கைகள் தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுறுத்திய நீதிமன்றம் குற்றவியல் தொடர்புடையவர்களுக்கு இது பொருந்தாது என்றும் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் காயமடைந்த 200 காவல்துறையினரின் குடும்பங்களின் கருத்துக்களையும் ஆராய வேண்டியதன் அவசியத்தை நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டதாக பிஜேபி உறுப்பினர் திரு மனோஜ் திவாரி கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொது தேர்வுகள் சட்டத்திருத்த மசோதா

மசோதா தொடர்பாக ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் அனைத்து அரசியல் கட்சியினரும் பங்கேற்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியின் திரு சசி தரூர் பேசுகையில் இந்த சட்டத்திருத்த மசோதா குறித்த விவாதத்தை எதிர்கட்சிகள் ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். முன்னதாக நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற வாராந்திர கூட்டத்தில் கூட்டணியின் நிலைப்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். மாநில அரசுகள் உள்ளிட்ட பல்வேறு பங்குதாரர்களுடன் இணைந்து சுற்றுலா மேம்பாட்டை ஊக்குவிக்கும் வகையில் சுற்றுலா சந்தைகளை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில் சாலை பேரணி, உணவு திருவிழா, வர்த்தக கூட்டங்கள், சுற்றுலா பயணங்கள், மக்கள்

0: வர்த்தக கூட்டங்கள், சுற்றுலா பயணங்கள், மக்கள் தொடர்பு திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும் என்றார். சமூக ஊடக ஆர்வலர்களுடன் இணைந்து நாட்டின் முக்கிய சுற்றுலா தலங்கள் குறித்த செய்திகளை மின்னணு வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும் எடுத்துரைக்கவும் அமைச்சகம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் 18 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் சைபர் குற்றங்களுக்கு எதிரான வழக்குகளை பதிவு செய்ய மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கை முறை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பந்தி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், குறிப்பிட்ட நிதி இழப்பு வழக்குகள் சைபர் குற்ற தடுப்பு இணையதளம் மூலமாகவும் 1930 என்ற இலவச தொலைபேசி எண் வாயிலாகவும் பதிவு செய்யப்படுவதாகவும், இதன் மூலம் இந்த வழக்கு மின்னணு 0 முதல் தகவல் அறிக்கையில் தானாகவே பதிவாகிவிடும் என்றும் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கர்நாடகா மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்று கூறியுள்ள மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில், கடைமடை மாநிலங்களின் அனுமதி இல்லாமல் மேலே உள்ள மாநிலங்கள் அணை கட்ட முடியாது என்பதை எடுத்துரைத்தார். காவிரி தொடர்பாக கர்நாடகா ஆந்திரா இடையிலான வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காவிரியின் நீர்வளத்தை பாதிக்கும் எந்த கட்டுமானத்தையும் எந்த மாநிலமும் மேற்கொள்ள இயலாது என்பதையும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்ட தமிழ்நாட்டின் அனுமதி கர்நாடகத்திற்கு தேவையில்லை என்ற மத்திய இணையமைச்சரின் கருத்து தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடகா காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் முயற்சியை முறியடிக்க முதலமைச்சர் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும், இனியும் காலம் தாழ்த்தினால் தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்படும் என்றும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இப்பிரச்சினையில் தமிழக அரசியல் கட்சிகள் ஓரணியில் சென்று மத்திய அரசிடம் மேகதாதுவிற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று தாம் சட்டப்பேரவையில் எடுத்துரைத்ததை திரு உதயநிதி ஸ்டாலின் சுட்டிக்காட்டினார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா, இத்துறையின் உயரதிகாரிகள் பங்கேற்றனர். தொழில் நிறுவனங்களின் எதிர்கால வளர்ச்சிக்கான நீண்டகால செயல் திட்டத்தை உருவாக்குவது, தொழில் முனைவோரை ஏற்படுத்துவது, ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் வழங்குவது தொடர்பான ஆலோசனைகள் இதில் இடம்பெற்றதாக தெரிகிறது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தலைமையில் இன்று நடைபெற்றது. 871 பேருக்கு பட்டங்களையும் 113 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் ஆளுநர் இந்நிகழ்வில் வழங்கினார். சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக கூட்டரங்கில் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் ஆசிரியர் சங்கங்கள் மற்றும் ஆசிரியர் அல்லா பணியாளர் சங்கங்கள் பங்கேற்ற கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த சேவை மைய கட்டிடத்தை வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு SPK தென்னரசு இன்று திறந்து வைத்து பார்வையிட்டார். வெளி மாநிலங்களுக்கு கனரக லாரிகளில் கனிம வளங்களை ஏற்றி செல்ல தமிழக அரசு 3 மாதங்களுக்கு தடை விதித்துள்ள நிலையில், தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரள மாநிலத்திற்கு கனிம வள லாரிகள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. தமிழக அரசு நேற்று பிறப்பித்த இந்த உத்தரவை அடுத்து கனிம வளங்களை ஏற்றி வந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்கள், கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் கனரக வாகனங்களில் ஏற்றிச் செல்லப்படுவதால் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெருக்கடி அதிகரித்து காணப்படுகிறது. தமிழக அரசு உத்தரவின்

0: கடந்த 3 மாதங்களுக்கு தமிழக கேரளா எல்லைப்பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து இங்கிருந்து செல்லக்கூடிய அனைத்து லாரிகள் நிறுத்தப்பட்டதால் போக்குவரத்து நெரிசலின்றி பொதுமக்கள் பயணம் செய்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: உலக ஹெப்படைட்டிஸ் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கல்லீரல் அழற்சி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி அரசு மருத்துவமனைகளில் மருந்துகள் வழங்கப்பட்டு வருவதாக திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனை கல்லீரல் உதவி பேராசிரியர் டாக்டர் கிஷ்வந்த் கூறுகிறார்.
2: ஹெபடைட்டிஸ் ஏ, பி மற்றும் இ நோய்களுக்கான பாதுகாப்பான தடுப்பூசிகளும் உள்ளன. மேலும் ஹெபடைட்டிஸ் சி நோயை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் இன்று கிடைக்கின்றன. ஹெபடைட்டிஸ் பி நோயாளிகளுக்கு நோயின் தீவிரத்தை கட்டுப்படுத்தி கல்லீரல் பாதுகாப்பை மேம்படுத்தி சிறந்த மருந்துகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த சிகிச்சைகள் மற்றும் பரிசோதனைகள் அரசு மருத்துவமனைகளில் தேசிய வைரஸ் ஹெபடைட்டிஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன.
1: தைவானில் நடைபெறும் தாய்பே ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் முதல் சுற்றில் இஷாந்த் பட்நாகர், ஸ்ருதி மிஸ்ரா, துருப் ராவத், மணிஷா, சாத்விக் ரெட்டி, ராதிகா சர்மா ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் விவகார போராட்டத்தில் மாணாக்கர் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் பிரச்சினையில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நீட் தொடர்பான மாணாக்கர் போராட்டத்தின் போது மாணவர்கள் மற்றும் காவல்துறையினர் மீதான தாக்குதல் சம்பவங்கள் குறித்து நேர்மையான புலனாய்வின் அவசியத்தை உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற மத்திய ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷனின் கருத்துக்கு முதலமைச்சர் திரு விஜய் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேகதாது அணை கட்ட தமிழகத்தின் அனுமதி தேவையில்லை என்ற கருத்து காவிரி விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை கேள்விக்குறியாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: வரும் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில்
4: சில இசைகள் காதுகளால் மட்டும் கேட்கப்படுவதில்லை, அவை மனதால் உணரப்படுகின்றன.

0: அந்த சாரங்கியின் இனிமையில் தனது இனிய இசை பயணத்தையும் மறக்க முடியாத இசை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள வருகிறார் சாரங்கி கலைஞர் மனோன்முனி அவர்கள்.
1: அம்மாவும் தில்ருபா, எஸ்ராஜ் தார்ஷனாய். அதாவது எஸ்ராஜ்ன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல பிக்கப் போட்டா அது தார்ஷனாயா மாறிடும். சோ அம்மா ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க. முன்னாடி தில்ருபா நான் வாசிச்சிட்டு இருந்தேன், இப்போ வந்து சாரங்கி மட்டும்தான் வாசிக்கிறேன். பட் எனக்கு கம்போஸ் பண்ணணும்லாம் நிறைய ஆசை இருக்கு. சோ இனிதான் அதை நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
0: இசையும் நானும் நிகழ்ச்சியில் மனோன்மணி அவர்களுடன் இணைந்திருங்கள். இனிமை நிறைந்த இசை பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேர்களை, உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.

0: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க மனம் சிறகுகள் விரிக்க கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3 பாட்டுக்கு இந்த டான்
2: டான் டான் டான்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு உங்களோடு இன்று பயணிக்க இருப்பது உங்களின் அன்பறிப்பாளர் மோகன சுந்தரி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல். இதில் இன்று ஹம்மிங் குரலோடு மலரும் பாடல்களை தான் இன்று நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்னவாக இருக்கும்? இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

காணாத ஏதோ ஒன்றை தேடிச் சென்ற காற்றலையில் மலர்ந்து வந்த கீதமது நம்மிடையே சுற்றி வலம் வர கேட்ட ரசித்தோம் நேர்களே. ஜானி திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டோம். உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல் தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: இளைஞர்களே, இதமான இவ்வேளையில் குளுமையான நிலவது தன் கதையை அழகாய் சொல்லிச் செல்ல கேட்ட சித்தோம் பாலைவனச்சோலை. இந்த திரைப்படத்தில் இருந்த வாணிஜெயராம் பாடிய பாடல் அது. உலவர நாம் கேட்டு சுத்தொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வானொலிகளில் தவழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேன் அலைகளாக நம் செவிகளோரும் சுவை சேர்க்க உற வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

தீனான கீதமது இரு நிலவுகளின் அழகிய குரல்களில் இங்கு அரங்கேற கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உதயகீதம். இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

இரடர்களே, ஈதமாய் உலவி வந்த அழகிய நிலவை இங்கு வரவேற்பு கொடுத்து அழைக்க இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம். நீர்களே, மௌனராகம் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. பலம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல்

சுகமான வாசனையோடு இதமான தென்றலில் கலந்து வந்த அந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது கை கொடுக்கும் கை. இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டு ரசித்தோம் நீர்களே. உலா வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நீர்களே. அடுத்து மலரும் பாடல்

அவரிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். இது 102.3 பாரதி தமிழ் பண்பலையில் வரம்பரை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

அழகு இதயமது தன் வாழ்த்த பூக்களை தன்னவளுக்கு வாழ்த்து கூறி செல்ல கேட்டு ரசித்தோம். இனிதொரு பாடலை இழிவிலையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இதய கோயில். ஓர்

மகிழ்ச்சியினும் வானில் சுற்றித் திறந்த இளம் பறவையது தன் மனக்கதவை மெல்லத் திறக்க இனியதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம். தம்பிக்கு எந்த ஊரு? இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி

பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

தன் எண்ணக் கனவுகளை நிலவு அதனிடம் தூதாய் சொல்லி அனுப்ப, இனியதொரு பாடலை வேளையில் உலாவர கேட்ட சித்தோம் நீர்களே, வாழ்வே மாயம் எந்த தரப்பில்

படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. நேரம் 2:44 ஆயிடுச்சு. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. நேர்கள் பதவிகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பர்வதவதனி இனிய மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இனிமையான பாடல்களை கேட்க அவளோடும் காத்திருக்கிறோம்னு ஆரம்பிச்சிருக்காங்க வாழ்த்துக்களை சொல்லி. அப்புறம் வந்து மேட்டுப்பட்டி கண்ணன் அவரும், வந்து அடுத்து ராஜமாணிக்கம் கோபி இவரும், அடுத்து முருகன் பெருமாள் அவரும் வந்து வாழ்த்துக்களையும் வரவேற்பிலும் கொடுத்துருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசிர்வாதம் அவங்களும், அடுத்து ரவி இவர் வந்து ரவி 54 முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, அவரும் மேலிப்பேடு தயாளன் அவரும் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, அடுத்து வீரராகவனும் அவரும் வந்து வாழ்த்துக்களை சொல்லி அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சரவணார் ராமலிங்கம் அவங்களும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க கண்டாச்சி மங்கலத்திலிருந்து. அடுத்து வந்து ஹேமலதா அவங்களும், மணிமாறன் தொகுப்பாளர் விருப்பம், இதில் ஹம்மிங் வகையை சார்ந்த பாடல்கள் வடம்பரை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம், அற்புதமான பாடல்களை வழங்கி கொண்டிருக்கும் இடத்துக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முத்துக்குமார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த பூஜா ராஜா அவரும் வந்து அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்து, அடுத்து தூத்துக்குடி இசை பாலசுப்ரமணியம், பழனி கவிதா பாப்பாரப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலிருந்து, அடுத்து மதுரை சோ சண்முகசந்திரம் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து, ஹைதாமாகி இவரும் வந்து புதுப்பட்டி பொன்னாமராவதியிலிருந்து, அடுத்து கமலாபரதன் இவங்களும், பண்ணைப்புறம் மணிகண்டன், செந்தில் கண்ணன், ஷோபா இவங்கள்லாம் கூட வாழ்த்துக்களையும் வரவேற்பினையும் பாடல்களின் அற்புதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அன்புராணி இவங்களும் குட் ஆஃப்டர்நூன் மேடம், எங்கள் ஸ்டைல் பாடல்கள் ஸோ ஸ்வீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரம் விழுப்புரத்திலிருந்து மறுபடியும் வந்து தாழம்பூவை பாடல் மணக்கிறது மேடம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. சத்யமூர்த்தியும் காற்றில் உலாவரும் விவித் பாரதி பண்பலை பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முத்து கிருஷ்ணன் பாடல்கள் அருமைன்னு கொடுத்துருக்காங்க. பெரம்பூர் கமலா சண்முகம் ஜீவானந்தம் இவங்க, இனிய இசை தொகுப்பானது எப்பொழுதும் கவலைகளை மறக்கச் செய்து மகிழ்ச்சியான நினைவுகளை மீட்டெடுக்க பெரிதும் உதவும். இத்தகைய அழகான பாடல்கள் ஒரு நேர்த்தியான வரிசையில் அடுத்தடுத்து கேட்கும் பொழுது அவை மனதிற்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் அளிக்கும் என்பதில் ஐயமில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முகமது பிலால் அவர் வந்து அயனாமரம் அங்கிருந்து நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் சென்னை சிங்கர் இது சிவராம் நாகராஜன் அவர் வந்து அவரும், அப்புறம் எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து, சாந்தி ரமேஷ் அவங்களும் இவங்கள்லாம் வந்து ஹம்மிங் பறவையை போல பின்னோக்கி சென்ற பாடல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து ஒலிபுரித்து அங்களுக்கு பாராட்டுக்கள்னு கொடுத்துருக்காங்க. அதே தான் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலேருந்து வர்ணஜாலர் காதலின் தீபம் ஒன்று அந்த பாடலையும் வந்து பாராட்டி பதிவு பண்ணியிருக்காங்க. நேர்களை தொடர்ந்து இணைந்தீர்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரும் பாடல்தான் என்ன, இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

இதமான காலம் அது, இனிமையான குரல்களிலே வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது, உன்னை நான் சந்தித்தேன். இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டோம். அடுத்து வளரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: நேரம் 2:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அறிந்து கொள்வோம் பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் திட்டம் குறித்த தகவல்கள்.
2: இத்திட்டம் மத்திய பழங்குடியினருக்கான அமைச்சகத்தால் பழங்குடியினரின் நலனுக்காக செயல்படுத்தப்படுகிறது. பழங்குடியின மக்களின் முழுமையான மேம்பாடே இதன் நோக்கம். மத்திய அரசு, மாநில அரசுகளின் பல்வேறு திட்டங்கள், சேவைகள் முறையான அரசு கட்டமைப்பின் மூலம் அவர்களை சென்றடைய இத்திட்டம் உதவும். நாட்டில் உள்ள அனைத்து பழங்குடியினத்தவரும் இத்திட்டத்தால் பயனடைவர். 2014 முதல் பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. விளைவுகள் சார்ந்த அணுகுமுறை, அதாவது அவுட்கம் பேஸ்ட் அப்ரோச்சை கொண்டு இத்திட்டம் அளவிடப்படுகிறது. பழங்குடியினர் வாழும் இடங்களில் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல், கல்வியின் தரத்தை உயர்த்துதல், தரமான நீடித்த வேலைவாய்ப்பை பழங்குடியின குடும்பங்களுக்கு அளித்தல், தரத்தை பிரதானமாக கொண்டுள்ள கட்டுமானத்தில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்தல், பழங்குடியினரின் கலாச்சாரம் பாரம்பரியத்தை காத்தல் ஆகியன இத்திட்டத்தின் நோக்கங்களாகும். இத்திட்டம் 5 பாகங்களை உள்ளடக்கியது. முதலாவதாக, பிரதான் மந்திரி ஆதி ஆதர்ஷ் கிராம திட்டத்தின் கீழ் கல்வி, சுகாதாரம், வேளாண்மை, திறன் மேம்பாடு, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் ஆகியவற்றை மேம்படுத்த மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உதவும். அடுத்து, குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்களின் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார மேம்பாடு. தொடர்ந்து, பழங்குடியின ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நிதியுதவி. 9 முதல் 12 மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை. மேலும், அரசியலமைப்பு சட்டம் சரத்து 275(1)ன் கீழ் மாநிலங்களுக்கு அளிக்கப்படும் மானியத்தின் வாயிலாக பழங்குடியின மக்களின் மேம்பாட்டிற்காக மாநில அரசுகள் செயல்படுத்தும் திட்டங்களுக்கு 100% நிதி அளிக்கப்படும். ஏக்லவ்யா மாதிரி உறைவிடப் பள்ளிகள் மூலம் 6 முதல் 12 வரை பயிலும் பழங்குடியின மாணவர்களுக்கு சிறந்த கல்வி வழங்கப்படும். இதன் மூலம் பழங்குடியின மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கவும் மைய நீரோட்டத்துடன் இணையவும் வழிவகுக்கும். இதுவரை நிர்ணயிக்கப்பட்ட 740 பள்ளிகள் என்ற இலக்கில் 690 பள்ளிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு 401 பள்ளிகள் செயல்பாட்டுக்கு வந்துள்ளன. மேலும், இந்த திட்டத்தின் கீழ் வரும் பிரதான் மந்திரி ஜன் ஜாத்திய விகாஸ் திட்டம் மூலம் பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திட சிறு வன உற்பத்தி பொருட்களின் குறைந்தபட்ச ஆதார விலையின் மூலம் சந்தைப்படுத்துதல், சிறு வன உற்பத்தி பொருட்களின் மதிப்பு சங்கிலியை மேம்படுத்துதல், பழங்குடியினரின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துதல் ஆகியவை செயல்படுத்தப்படுகிறது. இது தவிர, பழங்குடியினருக்கான மேம்பாடு செயல் திட்டம் மூலம் பழங்குடியினரின் மேம்பாட்டுக்கான தனி நிதி வழங்கப்படுகிறது. இது ஒரு பல்முனை திட்டமாகும். பீடி இலைகள், மூங்கில்கள், தொன்னை இலைகள், தொன்னை விதைகள், இலுப்பை, அரக்கு, செந்தனக்கு, காட்டுத்தேன், புங்கை, புளி, சாரைப்பருப்பு, கடுக்காய் ஆகிய 12 சிறு வன உற்பத்தி பொருட்களாகும். பழங்குடியினர் வனத்தில் வாழ்பவர்களுக்கான உரிமைகள் அளிப்பதில் வன உரிமைகள் சட்டம் தலையாயதாக விளங்குவதாக பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் திட்டம் கூறுகிறது.
1: இதுவரை பிரதான் மந்திரி வன் பந்து கல்யாண் திட்டம் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டோம். எழுதி வழங்கியவர் பொன்சந்திரன்.

ஹம்மிங் குரல்கள். அந்த கீதங்களோடு இதுவரை வலம்பராம் கேட்டது எங்கள் ஸ்டைல் தந்த பாடல்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

இதுவரை நாம் கேட்டது பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:30 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம்
2: வர்ணஜாலம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் வர்ணஜாலம்.

சொக்கத்தங்கம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடலை கேட்டோம். உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: பார்வை ஒன்றே போதுமே. இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சுனிலதா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:13. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

வருஷமெல்லாம் வசந்தம் இந்த திரைப்படத்திற்காக ஒன்னிமேலன் பாடிய பாடலை கேட்டோம். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து வளரும் பாடல்

யாரடி நீ மோகினி இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில். அடுத்து மலரும் பாடல்

என்மனவானில் இந்த திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதன சர்க்கம் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

அற்புதம் திரைப்படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைக்கிறீர்களே. அடுத்து வளரும் பாடல்

நாம் கேட்ட சித்தந்த பாடல் ரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியது. இனிமையான தென்றில் இதமான பாடல்கள் உடன் வர பலம் வந்து கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல்

பார்த்திபன் கனவு இந்த திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 3:44 நிமிடம் இருப்பதனோடு இது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். அடுத்து மலரவிருப்பது

உள்ளம் கொள்ளை புகுதி. இந்த திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் ஃபஸ்ட் வந்துடலாம். அதாவது கே எம் கார்டன், எம் ஜி செல்வகுமார், இரவிலில் நீளமான ஓடையில் நீந்தும் வெண்ணிலாவை பகலில் வானொலியில் பாடலாய் கேட்டு மகிழ்ந்தோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க.

அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் காதலின் தீபம் நீலவானவுடைய அமேசிங் சாங்ஸ் தேங்க்ஸ் மேடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாகராஜ் ரங்க அவர் வந்து உங்கள் செயல் நிகழ்ச்சியில் அருமை மாடல்கள் பாடல்கள் அனைத்தும் இனிமை களமருதில் இருந்த அனுஷ்கா நாகராஜன் உளுந்தூர்பேட்டை மாவட்டத்தில் இருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எழுக்குனர் அபுதஹீர் கமலாவர்தன் ஹம்மிங் பாடல்கள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்வதவர்தனி வந்து அருமையான பாடல் மௌனராகம் படத்தில் ஒழித்த நீலவான உடையில் கை கொடுக்கும் கை படத்தில் ஒழித்த தாழம்பூவில் வாசம் வீசு அந்த பாட்டு இதை பற்றியெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வைத்தியநாதன் அருமையான பாடல்கள் நிகழ்ச்சிகள் யாவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கின்றன வாழ்த்துக்களம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்தில் காதலின் தீபம் ஒன்று பாடல்கள் வரிகள் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேணுகோபால் மோகனமிடம் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ராஜா மகாராஜந்திரன் இனிய மதிய வணக்கம் அப்படின்னு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது திருப்பூர்லேருந்து ஹரிச்சந்திரன். அடுத்து நாகராஜன் முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து. அப்புறம் கல்யாண சுந்தரம் உங்கள் அப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகரம் மீரா வெங்கட்சாமன். அப்புறம் வந்து இவங்கள்லாம் வந்து வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்களை பற்றி பர்வதவர்தனையும் பதிவு பண்ணியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்தில் வர்ணஜால நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சொக்கத்தங்கம் பாடல்கிட்ட சொக்கிவிட்டம் பார்வை ஒன்றிய போதும் படம் துளி துளி மழை துளியாய் பாடல் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முரளிதரன் விழுப்புரத்தில் இருந்து அவரும் பதிவு பண்ணியிருக்காங்க கிரீட்டிங்ஸோட. பாலுகிருஷ்ணன் அவரும் வந்து வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்காங்க சிறுகாழியிலேருந்து. கார்த்திய கதிரவன் அவங்க வந்து வாரியங்காவல்லேருந்து கதிரன் கதிரவன் வசந்தி இவங்கள்லாம் ஹம்மிங் வகையை சார்ந்த பாடல்கள் அருமையை பதிப்பாயிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் வந்து வரஜாலம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து எண்ணங்களில் நிறைந்த பாடல்களை வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு தருவதற்கு நன்றிகள் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. மேலப்பெடுதாயான வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. பர்வதவர்தனையும் அதே தான் பதிவு பண்ணியிருக்காங்க. முத்துலக்ஷ்மி அவங்களும் வந்து இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து செந்தில் கண்ணன் ஷோபா இவங்க வந்து வரதாளம் நிகழ்ச்சியில் ஒழித்த அந்த எழுத்து பாடல்களும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க செந்தில் கண்ணன் பேராளத்திலிருந்து. அப்புறம் முத்துலக்ஷ்மி வந்து வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அப்புறம் சூடை ரிஜா மனோகரன் இவங்க. அடுத்து வந்து வனஜா பர்வதவதனி இப்போ பார்த்திபன் கனவு இந்த பாடலில் படத்தில் ஒழித்த பாடல் கனா கண்டே நடி அந்த பாடல் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நேர்களே தொடர்ந்து இணைந்தார்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. அடுத்து மலரும் பாடல் தான் என்ன இது உங்களுக்கான அடுத்த பாடல்

ஜெயம் திரைப்படத்திற்காக ஆர்.பி. பட்நாயக், ஹரிணி, மாணிக்க விநாயகம் பாடிய பாடலை கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது வர்ண ஜாலம் அளிக்கும் பாடல்கள். அடுத்து மலரும் பாடல், தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து சுஜாதா.

தித்திக்கும் தேன் சுவை கானங்களோடு இதுவரை வலம் வர நாம் கேட்டது வர்ணஜாலம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:30. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களை இவ்வேளையில் மலரவிருப்பது
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வழக்கம் போல நம்ம பாடல்களிலிருந்துதான் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. ஆம்னியர்களே, கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க, இனிமையான பாடல்களோடு இதமாய் இந்த நிகழ்ச்சியை நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53, 2838-9871 இந்த எண்களில் நீங்கள் பேசலாம். இதற்காக முன் இணைப்பு எண்ணாக 044 என்ற முன் இணைப்பு எண்ணை இணைத்து பேசவும். சரிங்களா, தயாராகிட்டீங்களா? பாடலை முழுவதுமாக கேளுங்க. பாடலிலிருந்து தான் உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. முதல் பாடல்

0: நேர்களே, இனிமையான பாடல்களோடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் துவங்கியிருக்கிறது இல்லையா? அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, ரெடி ஆகிட்டீங்களா? பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? பாடலில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சரி, நிகழ்ச்சிக்கு வர இருக்கும் முதல் நேயர் யார்? வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ,
1: கும்பகோணம் கோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன்.
0: இப்போ லாங்காக சொல்லிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க. அதாவது இந்த பாடலை முழுதுமா கேட்டீங்களா? ஆமா, இதுல வந்து ஒரு நதியின் பெயர் எழுந்திருந்தது. அந்த அது எந்த நதி? சரி, யோசிச்சு இருங்க, அடுத்த நேரம் கேட்போம். நன்றி, வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ,
2: ஹலோ,
0: யாருங்க?
2: காஞ்சிபுரத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேங்க.
0: சுப்பிரமணியம் சார், சொல்லுங்க. யாரு, என்ன கேள்வி கேட்டீங்களா?
2: கேட்டேன்,
0: சொல்லுங்க.
2: அது தெரியலங்களா?
0: யோசிங்க, அடுத்த நேயர். வணக்கம் வாங்க.
3: வணக்கம்.
0: வணக்கம் வாங்க. ஹலோ, என்னாச்சு, கட் ஆயிடுது? ஹலோ, கட் ஆயிடுச்சே. வணக்கம் வாங்க, யாருங்க?
4: வணக்கம் மேடம்.
0: யாருங்க?
4: கும்பகோணத்திலிருந்து சேஷாத்ரி.
0: சொல்லுங்க சேஷாத்ரி சார்.
4: காவேரி ஊற்றாகவே.
0: அருமை அருமை, காவேரி நதி அப்படிங்கிறது சரியான விடை.
4: வீட்டுக்கு எங்க வீடு தள்ளி பத்து பில்டிங் தாண்டா காவேரி ரிவர் எங்களுக்கு.
0: அருமை அருமை, பாருங்க பக்கத்திலே இருக்கீங்க காவேரி நதியோட. அப்படியே ஞாபகம் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
4: நன்றி
0: நன்றி. அருமையா சொன்னாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்திலே காவேரி நதி ஓடுறதுன்னு சொன்னாங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேளுங்க.

0: கள்ளுக்குள் ஈரம்.
1: கள்ளுக்குள் ஈரம் இந்த திரைப்படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 4:12. 30 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. என்ன நேயர்களே, பாடலை முழுதும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: மேடம்
1: யாருங்க?
2: திரும்பாக்கம் வனஜா.
1: வனஜா மேடம், பாடலை கேட்டீங்களா?
2: பாடல் சூப்பர் மேடம், பாடல் சூப்பர்.
1: சரி, பாடலை கேட்டீங்களா? சரி, கேட்கவா உங்களை?
2: மேடம்,
1: இந்த பாடலில் நடுவில் வந்த ஒரு வரியில் தேடியது எது, வாடியது எது, பாடியது எது அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க, எது அது சொல்லுங்க? தேடியது எது, வாடியது எது, தேடியது எது, வாடியது எது, பாடியது எது? அப்படியா? தெரியல. சரியா? சரியான விடையா?
2: ஆமா மேடம். வழி தேடுது, விழி வாடுது, கிளி பாடுது, உள்ளிணையில்.
1: ஓ, சரி சரி சரி சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். யாருங்க? யாருங்க?
2: நன்றி.
1: இருவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. எப்படி எந்த வரிகள் கேட்டாலும் அந்த வரிகள் மனதிலே பதிந்து அதை அழகாக அவங்க சொல்லும்போது ஒரு சந்தோஷம்தான் நமக்கு, இல்லையா? சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல் வந்துட்டே இருக்க, கேளுங்கள்.

0: கேட்ட பாடல் மச்சானை பார்த்தீங்களா? திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பே சுசைலா பாடிய பாடல். என்ன நேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டீங்களா? வாங்க. வணக்கம். வானொலியில் மொழி அளவு குறைச்சு வச்சுக்கோங்க. வணக்கம். வாங்க, யாருங்க? சொல்லுங்க. சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா? சரி, கேள்வி சொல்லலாமா? சரி, இந்த பாடலில் இடம்பெற்ற சேலையின் பெயர் என்ன?
1: என்ன சேலை? சேலையா?
0: ஆமா,
1: மாம்பூவே சிறுமைனாவே பட்டுச்சேலை வந்தது.
0: பட்டுச்சேலை வந்ததுங்களா? சரி, அடுத்த யார்கிட்ட கேட்டுப்போம் தெரிஞ்சுக்கோம். சரிங்களா, நன்றி, வணக்கம். வாங்க, எங்க யாருங்க?
2: மாலை வணக்கம், மோகன் சுந்தரி மேடம்.
0: சொல்லுங்க, யாருங்க?
2: ராயப்பேட்டை வெங்கட்.
0: என்ன சார்? நம்மளே இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, அது என்ன பேர் வந்தது அதை சொல்லணும். அவர் பட்டுச்சேலைன்னாரு, நீங்க சுங்குடி சேலைங்கிறீங்க. சரி சரி, அடுத்த சேலையின் பெயர் இல்லை இல்லை, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சுக்கோ. நன்றி, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
3: திரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவிசங்கர்.
0: வாங்க வாங்க, சொல்லுங்க.
3: சொல்லுங்க மேடம்.
0: இந்த பாடலில் இடம்பெற்ற சேலையின் பெயர்
3: கொட்டடி சேலை.
0: அது அருமை அருமை, நன்றி, அழகா சொன்னீங்க. நன்றிமா, வாழ்த்துக்கள். அதாவது பட்டுச்சேலை, சுங்குடி சேலை, இந்த அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது கொட்டடி சேலைங்கிறது சரியான விடை. சரிங்களா? சரி, அடுத்து வரும் பாடலையும் முழுமையாக கேளுங்க, அழகான பதில் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா, அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்கள்.

0: கேஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல். இது எப்படி இருக்குது இந்த திரைப்படத்திலிருந்து விளம்பரம் நாம் கேட்டோம். அடுத்து வரும் நேயர் யார்? வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யாருங்க? மீனாட்சி சொல்லுங்க சார். மேடம், நான் கேள்விக்கே சொல்லவா? இந்த பாடலில் இடம்பெற்ற இரு உலோகங்களின் பெயர்கள்? தங்கம் வைரமா, வேற எதுவும் வரலையா? அதேதான் வந்ததா? சரி, அடுத்த நேரம் கேட்டு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா, நன்றி, வணக்கம். வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம், யாருங்க?
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: நான் விஜயேஸ்வரன் பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், சொல்லுங்க. என்ன உலோகங்கள் அது?
1: தங்கமும் வைரமும் போலே தொட்டு விடும் ஆசைகள் மேலே.
0: அவ்வளவுதான், அருமை அருமை, நன்றி நன்றி. இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நல்லாச்சு மேடம். நீங்க நாலு மணி ப்ரோக்ராம் வருது, நான் கொஞ்சம் பிஸியா இருப்பேன், எனக்கு பாக்கவே கேட்க முடியல மேடம். இப்பதான் ஆன் பண்ண உங்க வாய்ஸ் கேட்கவே நான்
0: ரொம்ப வந்து அழகான ஆன்சரே சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள், நன்றி
1: நன்றி நன்றி.
0: இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிற நேர்களை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்களோடு அந்த பாடல்களிலிருந்த கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க இதுமாய் வரம் வந்து கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் அடுத்து மலரும் பாடல் இதோ உங்களுக்காக.

0: காற்று நிலை வரும் கீதம் திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வர இருக்கும் நேயர் வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யாருங்க?
1: நல்லா
0: இருக்கும். பாடலை கேட்டீங்களா? உங்களுக்கான கேள்வி சொல்லட்டுமா?
1: சொல்லுமா.
0: இந்த பாடலில் வலம் வந்த இரு பறவைகளின் பெயர் என்ன?
1: இரு பறவைகள், அந்த கல்லுக்குள்ளியும் பறத்தை கண்டுபிடிச்சேன் பாட்ட.
0: ஓ சரி, இது கண்டுபிடிக்க முடியலையா? சரி, அடுத்த நேரக்கே போ. நன்றி. வணக்கம் வாங்க. யாருங்க? ஹலோ வணக்கம். வணக்கம் வாங்க. யாருங்க?
2: சென்னை, சென்னை நூம்பல்லேருந்து ஹேமா மேடம்.
0: ஹேமா மேடம் சொல்லுங்க.
2: வணக்கிளி
0: கருங்குயிலும் வணக்கிளியும் அருமை அருமை
2: மேடம்.
0: அருமை அருமை. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது எவ்வளோ அழகா அழகா நோட் பண்ணி நோட் பண்ணி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன, அதிலிருந்து பிறக்கும் கேள்விதான் என்ன அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட காத்துட்டு இருப்பீங்க இல்லையா? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: பாமா ருக்மணி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வர இருக்கும் நேயர், வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ,
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: கட்டாய் போச்சு.
0: அதான் அதான், என்ன ஆச்சு தெரியலையே.
1: என்னன்னு தெரியல.
0: சொல்லுங்க, கேட்கவா? சரி, எந்த பாடலில் வரம் வந்த ஒரு பறவையின் பெயர் வாழ்த்துக்கள். எப்படி கேட்டாலும் சரியான பதில் கரெக்டா வரும் நம்ம நேயர்கள்ட்ட இருந்து அப்படின்றதுக்கு இதெல்லாமே ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வரிக்கு வரி இந்த மனதில் பதிந்த பாடல்கள் அவை அப்படின்னு சொல்லலாம். சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போமேகளே. அதற்கு முன்னதாக
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
3: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
0: பலவது கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. அடுத்து மலரும் பாடல்

0: கனவுகள் கற்பனைகள் இந்த திரைப்படத்திற்காக பி ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: அரியலூர் மாவட்டம், ஆண்டிமடம், பாஸ்கர்.
0: பாஸ்கர் சார், பாடல் கேட்டீங்களா?
1: பாடல் கேட்டேன் மேடம், தெரிஞ்சா சொல்கிறேன் மேடம்.
0: சரிங்க. அது அசைந்தாடும் ஒரு மரத்தின் பெயர் இதில் வலம் வந்தது. ஆமாம், அசைந்தாடும்.
1: தெரியல மேடம்.
0: நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க?
2: நான் சந்திரசேகர் வேலு, கட்பாடியிலேருந்து பேசுகிறேன் மேம்.
0: ம், சொல்லுங்க. அசைந்தாடும் மரத்தின் பெயர்.
2: மரத்துடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க.
0: ஆமாம்
2: மேம், நான் வேங்கை மரம் அப்படின்னு சொல்றேன் மேம்.
0: இல்ல, அடுத்த நேர். வணக்கம். வணக்கம், யாருங்க?
3: வணக்கம்,

0: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் மனப்பிரவன் பிரபு பேசுறேன் மேடம்.
1: பிரபு சார் சொல்லுங்க.
0: நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க.
0: தலைப்பு கேட்கல மேடம்.
1: சரிங்க, வணக்கம், வாங்க. யாருங்க? ஹலோ,
2: வணக்கம். கோபுரத்தரம்
1: சொல்லுங்க.
2: ஹலோ,
1: யாருங்க, எங்க இருந்துங்க
2: சொல்லுங்க சார். மேடம்,
1: அதாவது அசைந்தாடும் ஒரு மரத்தின் பெயரை குறிப்பிட்டிருந்தாங்க, அது என்ன? இந்த பாடலில் அசைந்தாடும் ஒரு மரத்தின் பெயர் வந்தது. வணக்கம், வாங்க. யாருங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யாருங்க?
3: என்னை பெருகுழந்தை வள்ளி பேசுறேன் மேடம்.
1: வள்ளி மேடம் சொல்லுங்க. தெரிஞ்சதா பதில்?
3: மூங்கில் மரம் காட்டுறாங்க மேடம்.
1: என்னங்க?
3: மூங்கில் மரம் ஆடுது.
1: மூங்கில் போல ஆடும். அருமை, அருமை, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மூங்கில் போலே ஆடுமே சொல்லும் எங்கும் நானும் அப்படின்னு அழகாக வந்து ஒரு அந்த வரிகளை கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. சரி, அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேயர்களே. 4:46:30 ஆயிடுச்சு. இது 102.3 வித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இருக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் அடுத்து மலரும் பாடல்

0: கேட்ட பாடல் நிழல்கள் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியது. வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம், யாருங்க?
1: வணக்கம் மேடம், சர்வராஜன் பேட்டை, தீனா ரமேஷ்.
0: சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி சொல்லவா? இந்த பாடலில் பலம் வந்த ஒரு இசை கருவி, அதன் பெயர் என்ன? என்னங்க? வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம். வணக்கம், வீணை அப்படிங்கறது சரியான விடையா? நன்றி நன்றி, அடுத்த நேரத்தை தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: வேங்குழல் மேடம், வேங்குழல்னு நினைக்கிறேன், வேங்குழல். இது பஞ்சரமாஜலம் பாடல் தானே மேடம்?
0: ஆமா, இசைக்கருவிகள்.
1: ஆமா, இன்னைக்கு நீங்க தேர்வு செய்த பாடல்கள் 70களில் இறுதியில தேர்வு செஞ்சிருக்கீங்க, எல்லாம் பஞ்சரஞ்சலம் படம், பஞ்சரநாதன் எழுதிய பாடல் அதிகம் வருது. ரொம்ப நிகழ்ச்சியா மகிழ்ச்சியா இருக்கு மேடம். கும்பகோணம் தோரங்குச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி.
0: நன்றி நன்றி நன்றி. குழலும் வீணையும் ரொம்ப அழகாக வந்தவங்க ரெண்டு பேரும் இருவருமே பதில் சொன்னாங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள். உலாவரை நாம் கீற்ற சுத்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். என்ன நேர்களே, நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்திபன் கனவு படத்தில் ஒழித்த பாடல் கனா கண்டே நடி, அந்த பாடல் வந்து கவிதைகள் சொல்லவா, இந்த பாடலாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு பர்வதவதனை பதிவு பண்ணியிருக்காங்க. கோபால் சமால்பட்டி, அவர் வந்து அங்கேருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து சமால்பட்டி கோபால் அவர், சூளை ரிஜா மனோகரன், வீரவள்ளி, எஸ்ஆர் பாலாஜி, அடுத்து வந்து செந்தில்நாதன், கோவிந்தசாமி கும்பகோணத்திலிருந்து ஜெயா விவேகானந்தன் அவங்களும், அப்புறம் சூளை ரிஜா மனோகரன் இவங்கள்லாம் வந்து பாடல்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து சூளை ரிஜா மனோகரன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் மேடத்திற்கும் வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. கமலாபரதன், அடையாளம் பட்ட ஆசிர்வாதம், சோமசுந்தர பிரபு, அடுத்து அடையாளம் பட்டு ஆசிர்வாதம் அவங்க வந்து பதிவு பண்ணதோட காவிரி நதி அப்படின்னு பதிலாக போட்டிருக்காங்க. பர்வதவர்தனியும் நடராஜன் சுப்பையா புத்தகர் வந்து காவேரி உற்சாகவேன்னு சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. ஸ்ரீனிவாசன், அப்புறம் வித்யா ரவிசங்கர் இவங்கெல்லாம் காவேரி, சூளை ரிஜா மனோகரன், மாலினி தேவி, ஹரிஹரன், திருமலைசை அஸ்வினிராஜ் இவங்கெல்லாம் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து மேலப்பேடு தயாளன் அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் வந்து அயனாவரத்துலேருந்து அவரும் பதிவு பண்ணியிருக்காரு. சூளை ரிஜா மனோகரன், அப்பப்பா பாடல்களாக அது சிலர் கவித்தது, ஒவ்வொரு வரிகளும் கவிதை, கவிதை மனதை வாரி அணைத்து கொண்டது நம் விவித் பாரதி வானொலி, சிறு பொன்விழி பொன்மணி அசையும் அந்த பாடல் உள்ளத்தை கொள்ள கொண்டது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கோபால் சாமல்பட்டி அங்கேருந்து அவரும், அப்புறம் சூளை ரிஜா மனோகரன், நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, அடுத்து பிரேம்நாத் பிரேம், அடுத்து வந்து அடையாளம் பட்ட ஆசிர்வாதம் ஹரிஹரன், மீரா வெங்கட்ராமன், அடுத்து இவங்கள்லாம் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க, வரவேற்பையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் நடராஜன் சுப்பையா வந்து கருங்குயில் வனக்குழி அப்படிங்கிறத வந்து அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. நன்றி வாழ்த்துக்கள். அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து அவரும், அப்புறம் வந்து புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்கள வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. தென்ற ஒரு தாளம் சொன்னது இது போன்ற பாடல்கள் ஒரு சேர கேட்டு எவ்வளோ நாள் ஆகிவிட்டது, விவித் பாரதி வானொலி குழுவினருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து மூங்கில் மரம் பதிவு பண்ணியிருக்காங்க. அடையாளம் பட்ட ஆசிர்வாதமும் அதே தான் பதிவு பண்ணியிருக்காங்க. சூளை ரிஜா மனோகரன் இவங்கெல்லாம் கூட, பத்மா சவுந்தரராஜன் இவங்களும் வந்து மூங்கில் அப்படிங்கிறது பதிவு பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சூளை ரிஜா மனோகரன், தூரத்தில் நான் கண்ட உன்முகம் கலகலப்பாக ஓடியது, என் மனது நிறைந்த சோக பாடலை கேட்டு நின்றது மனது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிறைந்த நேயர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலரும் பாடல்

0: கோடை மழை திரைப்படத்தில் இருந்த சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். வணக்கம், வாங்க யாருங்க? ஹலோ,
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: இந்த பாடலில் வலம் வந்த நதியின் பெயர் சொல்லுங்க
1: டக்குன்னு.
0: யமுனை நதி அப்படிங்கிற சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள். இளையர்களே, எளிமையான பாடல்களோடும் இதமான நேர்கள் ரசனைகளோடும் அழகாக வலம் வந்தது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதுவரை கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. இந்த நல்ல விஷயத்தோட அப்படியே நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சிய ஆர்ஜி உமா விஜயகுமார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம பாடலோட வரிகள்லாம் நான் படித்து காட்ட போகிறேன். அது என்ன பாடல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்.

அதாவது பாடலோட முதல் வரியும் படத்தோட பெயரும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். மறுபடியும் நான் நம்பரை சொல்கிறேன், 2952 0853 2838 9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு பூந்தெஞ்சல் நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். ஒரே ஒரு வேண்டுகோள், காலையிலிருந்து நீங்கள் வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் நேயர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எல்லாருக்குமே உங்களை மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும், அதனால மற்ற நேயர்களுக்கு நீங்கள் வாய்ப்பளிக்கலாம். ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடல் நேருக்கு நேர் படத்துலேருந்து வரப்போகுது. பிவித்தர்ஸ் 102.3 வித் பாரதி தமிழ் ஃபேம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: அஞ்சு மணி எட்டு நிமிஷம் மாற்றிக்கு 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கும்பகோணம் எஃப்எம் 101.6 வேலூர் எஃப்எம் 100.4 திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். பூந்தென்றல் நிகழ்ச்சியில் வந்து நான் பாடலோட வரிகள்லாம் படித்து காட்டப்போறேன். அது என்ன பாடல் என்ன படம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53-28-38-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ண மறக்காதீங்க. நிகழ்ச்சியில் நீங்கள் காலையிலேருந்து நம்மளுடைய எஃப்எம் நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த நேர்கள் தயவு கூர்ந்து மற்ற நேர்களுக்கு வாய்ப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம். கலா, ஓகே கலா போலாமா? உங்களுக்கான பாடல் வரி நான் படிச்சு
1: காட்டிடுறேன்.
0: நான் மேக்ஸிமம் இன்னைக்கு எல்லாமே வந்து அதிகபட்சம் 90s தான் இருக்கும் எல்லா சாங்ஸுமே. நான் முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அப்புறம் மேம் எனக்கு தெரியாது, எனக்கு பழைய பாட்டு கேளுங்க புது பாட்டு கேளுங்க கிடையாது, இன்னைக்கு 90s தான் சாங்ஸ். ஓகே. கால நேரம் என்பது காதலில் இல்லையா? காமதேவன் கோவிலில் கடிகாரங்கள் தேவையா? சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பளிப்போமா? நன்றி, வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
0: யார் இங்க இருந்து?
2: நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி அடுத்த வள்ளிப்பட்டுல இருந்து சைக்கிள் கடை சரவணன் பேசுறேன்.
0: ரொம்ப நல்லா இருக்கேன் சரவணன் அவர்களே.
2: இன்னொரு முறை சொல்லுங்க.
0: கால நேரம் என்பது காதலில் இல்லையா? காமதேவன் கோவிலில் கடிகாரங்கள் தேவையா?
2: நினைப்பிலே இருந்தது, ஆனா இப்ப வெளியே வர
0: மாட்டேங்க.
2: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம்.
3: என்ன
0: பாடல் வரி?
3: இந்த பாட்டு நிறைய வாட்டி பாடி, காமதேவன் கோவில் கடிகாரம் தேவையா? இது அஜித் படம்
0: தானுங்க? கரெக்ட். என்ன பாட்டு, என்ன படம்? நன்றி. பழனி பாரதியோட

0: அறிகள் எஸ் ஏ ராஜ்குமாரோட இசை.
1: சேகர் பேசுறேன் மேடம்.
0: சேகர்,
1: இனிய பொன்மாலை வணக்கம் மேடம்.
0: உங்களுக்கும் வணக்கம். கூறுங்கள், என்ன பாடல்?
1: செடி வச்ச மாதிரி கரெக்டா காலில இருந்து வந்தவங்க வராதுன்னு சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க, கூறுங்கள். நன்றிகள்.
1: ஓகே மேடம், ரொம்ப நன்றி மேடம். வச்சிருங்க மேடம்.
0: என்னங்க பாட்டு சொல்றீங்களாங்க?
1: பாட்டு தெரியலங்க மேடம்.
0: சரி ஓகே, நன்றி நன்றி. இவர் தேங்க் பண்றதுக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ சோ மச். வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். யார் இங்க இருந்து?
2: மீனாட்சி பேசுறேன்.
0: மீனாட்சி அவர்களை கண்டுபிடித்து விட்டீர்களா? பாட்டு முதல் வரி தெரியல
2: அப்படின்னாங்க.
0: ரொம்ப நன்றி. அவள் வருவாளா படத்துக்காக தான் வந்து உனிகிருஷ்ணன் அண்ட் சித்ரா வந்து பாடியிருப்பாங்க. ஸோ பாடல் வரி அதில் இருந்தால் நான் எடுத்திருந்தேன். இணைந்திருங்கள் 102.3 பாதி தமிழ் FM மனங்களில் இன்று முழுமையான கொண்டாட்டம்.

0: பூந்தென்றல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 5:17 ஆயிட்டிருக்கு. ஸோ நேயர்கள், நீங்கள் வந்து கேம் ஷோவில் கலந்து கொள்ளலாம். கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம்ல கேட்டுட்ருக்க நேயர்கள் நீங்களும் பங்கெடுக்கலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களும் நீங்களும் பங்கெடுக்கலாம். நம்முடைய சென்னை நேயர்கள் மற்ற ஏரியாவில் நீங்கள் கேட்டுட்ருந்தாலும், ஸோ ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். காலையிலேருந்து நேயர்கள் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஃபோன் நம்பர் சொல்லிடுறேன், 044 அப்படிங்க. ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்க, 2902 08 53 2837 7 3. இந்த எண்களுக்கு திரும்ப கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90கள் வந்த படங்கள்ல இருந்தா நான் பாடலோட வரிகள் படிச்சு காட்டிட்டு இருக்கேன். அந்த பாடலோட வரியை நீங்க கேட்டுட்டு என்ன மாதிரி இருக்கேன், என்ன படம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா சட்டு நீங்க சொல்லலாம். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். ஹலோ.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
1: வணக்கம்,
0: கூறுங்கள், யார் இங்க இருந்து?
1: வணக்கம்.
0: வணக்கம், நான் பேசுறது உங்களுக்கு கேக்கலையா?
1: கேக்குது மேடம், சொல்லுங்க மேடம்.
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் போரூர்ல இருந்து பொன்ராஜ் பேசுறேன்.
0: பொன்ராஜ் அவர்களே, போலாமா?
1: லோவா இருக்கு உங்க வாய்ஸ்.
0: அப்படிங்களா? இல்லையே, நான் நல்ல மைக் கிட்டு நல்லாவே தானே பேசுறேன்.
1: கொஞ்சம் கம்மியா கேக்குது, ஆனா கேக்குது, சொல்லுங்க.
0: ஓகே. ஒரு மோகத்தினால் வரும் பித்து நிலை, இது மோசமில்லை, ஒரு முக்தி நிலை. நம் காதலிலே இது ஆறு நிலை.
1: ஒரு மோகத்தினால் இது முக்தி நிலை.
0: என்ன படம், என்ன பாட்டு?
1: இது வந்து ரங்கிலா.
0: ஆஹா, தப்பாச்சே தப்பாச்சே.
1: ஒரு மோகத்தினால் ஒரு முக்தி நிலை. ஏ ரகமணி செய்மதான் இருக்கு.
0: சரி, எப்படி
1: நல்ல பாட்டாச்சு?
0: கெட்ட மாதிரியே இருக்கே, டியூன் எல்லாம் வருது, முதல் வரி வர மாட்டேங்குதே,
1: வர லைன் வர மாட்டேங்குது.
0: சரி, அடுத்த டைம் வாய்ப்பு இல்லைப்பாப்பா.
1: ஒரு சரி மேடம். ஓகே, நன்றி நன்றி.
0: ஓகே, நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: மஞ்சவள்ளி எம்பெருமாள் பேசுறேன்.
0: யாருங்க?
2: மஞ்சவள்ளி எம்பெருமாள்.
0: பெருமாள் அவர்கள், என்ன பாடல் கண்டுபிடித்து விட்டீர்களா?
2: உயிரே பாடத்துல பாட்டு.
0: உயிரே படத்துல என்ன பாட்டு? ஒரு ஒரு நிலையா வந்து பிரிச்சு காட்டிருப்பாரு வைரமுத்து.
2: ஒரு வார்த்தை எழுதிப்பாரு பாருங்க, அது வரைக்கும் நீர் துளி தான் சொல்லுவோம், நீர் திவலை எழுதிப்பாரு பாருங்க, ரொம்ப அழகா.
0: நன்றிகள் நன்றிகள் சார். பாடல் அப்படியே ரசிச்சிருக்காரு நினைக்கிறேன். எஸ் வைரமுத்தோட வரிகளுக்காக தான் வந்து நான் கேட்டிருந்தேன் அந்த பாடல் வரி. நிறைய பேர் பாட்டு டியூன் கண்டுபிடிச்சிங்க, பாட்டோட முதல் வரி தான் கண்டுபிடிங்களா அப்படின்ட்டு. ஸ்ரீனிவாஸ் அண்ட் சுஜாதா வந்து பாடியிருப்பாங்க ஏ ரஹ்மான் அவருடைய இசைக்காகவே. தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக. விவிதா, 5:20 ஆகி கொண்டிருக்கிறது.

0: 5:28 ஆக போது. பொன்னன்றல் சீக்கிரம் இருக்கீங்க, ஷோ ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஆர்ஜே உமா விஜயகுமார். ஸோ நிகேஷில் அப்படியே பாடலோட வரிகள்லாம் நான் படித்து காட்டி கொண்டிருக்கிறேன். ஸோ அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. நிகேஷில் அடுத்த பாட்டு என்ன பாட்டு அப்படின்னு நான் சொல்றது நியர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வணக்கம், புதுன்றல் நிகழ்ச்சிங்களா மேடம்?
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீர்கள்?
1: ஹலோ,
0: என்னங்க நான் பேசுறது உங்களுக்குலாம் கேட்கலையா
1: மேடம்? புரியல மேடம், புரியல மேடம்.
0: வணக்கம், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்பாடா, யாருங்க பேசுறீங்க, எங்க இருந்தீங்க பேசுறீங்க? ஆஹா, உங்களது பெயரையும் ஊரையும் கூறவும், நான் பேசுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? பிரபு அவர்களே, பாடலோட வரி சொல்றேன் கேளுங்க. உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா? உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா? நான் பறவையாகும் பொழுது உன் விழிகள் அங்கு சிறகு. உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா? உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா? நான் பறவையாகும் பொழுது உன் விழிகள் அங்கு சிறகு. என்ன பாடல் வரி? வாய்ப்பளிப்போம். நன்றி, வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் இங்க இருந்து? ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க பாப்போம். ரேடியோ வால்யூம் குறைக்கல, ஃபீட்பேக் வருது. ஓகே, பாடலோட வரி கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன பாடலோட முதல் வரி அப்படிங்கிறது வெளிவந்த பாடல்கள் தான்
2: பேசுறதுக்கு.
0: வணக்கம்.
3: அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம். கூறுவது யாரோ?
3: மதுரையிலிருந்து ஆண்டனி, எப்படி இருக்கீங்க?
0: நன்றாக இருக்கிறேன் ஆண்டனி அவர்களே.
3: தெளிவா
0: சொல்லிட்டு மறுபடியும் என்பதான் கேட்கிறீர்களே. அறிவுமதி அவர்களோட வரிகள் இது. உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா? உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா? நான் பறவையாகும் பொழுது

0: உன் விழிகள் அங்கு சிறகு. வணக்கம். வணக்கம், வெளில இருக்காங்க, பேச மாட்டேங்கிறாங்களே. வணக்கங்க.
1: வணக்கம், வணக்கம்,
0: கூறுங்கள்.
1: வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம், கூறுங்கள். பேசுறது கேட்கலையா உங்களுக்கு? உங்க பேர்?
1: திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: என்ன பாடல் கண்டுபிடிச்சிங்களா சார்?
1: வந்துங்க, காலையில தான் நம்ம பண்பையில போட்டாங்க, பிரியமுடன்ற படம், விஜய் படத்துல.
0: சூப்பர்.
1: அவ்வளவுதான் பாட்டு என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து குளிச்சுக்கிட்டு இருந்தேன், பாத்ரூம்ல காதல விழுந்துச்சு, படம் பேர் சொன்னாங்க, பிரியமுடன் படம் காலையில போட்டாங்க.
0: நன்றிகள் சார். முருகன் அவர்களே, கூறுங்கள். சுப்ரியமுடன் படத்துல இருந்து நான் பாடல் கேட்டிருக்கேன், ஓகேவா? அது கரெக்டா சொல்லிட்டாங்க. பாடலோட வரிகள் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரவிசங்கர் அவர்கள். நான் வந்து தவறுதலா சொல்லிட்டு, ரவிசங்கர் அவர்கள் வந்து பாடல் வரிகள் எழுதியிருக்காங்க. ஓகே, தேவா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. என்ன பாட்டு? ஃபைனலி, அப்பாடி, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், நன்றிகள். எஸ், நான் ஆக்சுவலி ரொம்ப ஈஸியான வரியாச்சு, கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா இது ரொம்ப ஃபெமிலியரான இது, உன்னோடு உலகம் சுற்ற கப்பல் வாங்கட்டுமா அப்படின்னு. ஏன்னா இப்போ வந்து இது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ்லலாம் ரொம்ப ட்ரெண்டான ஒரு பாடல் இது. ஓகே, பட் எனிவே கண்டுபிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் பாட்டு தெரிஞ்ச மாதிரியே இருக்கு, தெரியாத மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க. எஸ், தட் பாரதிக்கு கண்ணம்மா, பிரியமுடன் படத்துல இருந்து பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடியிருக்காங்க, ரவிசங்கர் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க, தேவா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக.

0: 102.3 FM. இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: வெல்கம் பேக் மக்களே. 5:39 ஆகி கொண்டிருக்கிறது. பூந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஓய் ஸோ நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53-28-38-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் காலையிலிருந்து, அதாவது எங்களுடைய எஃப்எம் நிகழ்ச்சியில் விவித் பாரதியில் காலையிலிருந்து நடந்த நிகழ்ச்சிகள் ஏதேனும் நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா நேயர்கள் தயவு கூர்ந்து மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளிங்க. ஸோ கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எல்லா எஃப்எம் கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்களும் நேயர்கள் வந்து பங்கு கொள்ளலாம் நிகழ்ச்சியில். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில் இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா உமா மேம்?
1: நலமா இருக்கீங்க, போலாமா?
2: மிக்க மகிழ்ச்சி. சொல்லுங்க மேம்.
1: நெடுங்காலம் நான் புரிந்த தவத்தாலே நீ கிடைச்ச, பசும்புண்ணா பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே.
2: ஆஹா மேம், ஏதாவது க்ளூ கொடுங்களே. இது
1: பாடலோட வரிகள் பாத்தீங்க அப்படின்னா வாலி அவர்கள் எழுதியிருக்காங்க.
2: வாலி அவர்களுடைய,
1: எஸ் ஏ ராஜ்குமாரோட இசை. நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச, பசும் பொண்ண பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே.

0: இது இது வந்து
1: டக்குன்னு சொல்லுங்கல்ல, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. நீங்க ரொம்ப நேரம் யோசிச்சிட்டீங்க.
0: நன்றி சொல்ல உனக்கு வார்த்தையில் எனக்கு நான் தான்
1: மயங்குறேன். படம் பேரு நன்றி, வணக்கம். வெரி நைஸ், வணக்கம். இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். யார் இங்க இருந்து?
2: காஞ்சிபுரத்துல இருந்து பூங்கதை மேடம்.
1: ஓகே, பூங்கதை பாட்டு என்ன கண்டுபிடிச்சாச்சு? படம் பேரு சொல்லுங்க பாப்போம்.
2: மறுமலர்ச்சி மேடம்.
1: வெரி குட், வெரி குட். தேங்க்யூ சோ மச்மா. எஸ் மறுமலர்ச்சி படத்தில் இருந்த பாடலோட வரிகள் கேட்டிருந்தேன். தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் அண்ட் சித்ரா அவர்களது குரலில்.

0: வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்காங்க, ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. வணக்கம், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்குலாம்? ஹலோ
1: ஹலோ,
0: ஏனங்க என்னங்க ஆச்சு? கேக்குதுங்களா நான் பேசுறது?
1: கேக்குதுமா.

0: ஏங்க ரொம்ப லோவா கேக்குதுங்களாங்க நான் பேசுறது?
1: ஏமா யார் பேசு? ஹலோ,
0: நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா?
1: தவமணி
0: அவர்களே, போகலாமா? பாடலோட வரிகள் நான் படித்து காட்டலாமா? தோகை கொண்ட மயிலே, அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா? ஊஞ்சலாடு முகிலி, அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா? ஓடுகின்ற நதியே, அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா?
1: ஹலோ,
0: என்ன பாட்டு?
1: புரியல மேம், இன்னொரு வாட்டி சொல்றீங்களா?
0: தோகை கொண்ட மயிலே, அவளின் துப்பட்டாவை பார்த்தாயா? ஊஞ்சலாடு முகிலே, அவளின் உச்சந்தலையை பார்த்தாயா? ஓடுகின்ற நதியே, அவளின் உள்ளங்காலை பார்த்தாயா? இதுவும் ஈஸியான பாட்டு தான். யார் அது பின்னாடி சொல்றது? எல்லாம் ஈஸியா கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் கஷ்டமா கொடுக்குறீங்க அப்படின்னு.
1: அவனை கண்ட
0: இல்ல இல்ல இல்ல இல்ல. சரி, அடுத்து வாய்ப்பளிப்போமா?
1: கண்டிப்பா மேம்.
0: நன்றி நன்றி நன்றி. வைரமுத்தோட வரிகள் தேவா அவர்கள் வந்து இசையமைச்சிருக்காங்க. வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: பொன்னேரி ஜெயந்தன் இருந்து கல்யாணம் பேசுறோங்க.
0: ரேடியோ வாலும் குறிச்சிருங்க பாப்போம்.
2: ரேடியோ வாலும் குறிச்சிட்டே.
0: ஓகே, என்ன பாடல்?
2: அதான் நம்ம கன்னியாதரி தோன்றல் படம்.
0: பாட்டு
2: வண்ணிலவே வருவது நீதான்.
0: கன்னியாதரி தோன்றினாலும் எப்படி இங்க இந்த பாட்டு போட்டாங்க நமக்கு தெரியவே இல்லையே. டைரக்டருக்கே தெரிஞ்சிருக்காதுன்னு
2: நினைக்கிறேன். தோகை கொண்ட மயிலே, அவனின் துப்பட்டாவை பார்த்தாயா?
0: இருங்க, நான் அப்படியே டூன் எடுத்துட்டு மேல வரேன்றீங்களா?
2: நீ சொல்லு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கிளியே.
0: அப்பாடி, ஃபைனலி புடிச்சீங்க. பாவ பிரசாந்த் கோச்சிட்டு இருந்திருப்பாரு, என்ன நீங்க நினைத்தேன் வந்த படத்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. அவர்கள் வந்து பாடியிருப்பாங்க வைரமுத்தோட வரிகளுக்கு தீபாவோட இசையில. தட் பியூட்டிஃபுல் சாங் உங்களுக்காக, பிவிதாஸ்.

அப்படியே வந்து பூந்தின்றல் நிகழ்ச்சிக்கு எண்டு கார்ட் போட்டலாம். நான் மறுபடியும் உங்களை 8 மணிக்கு வந்து நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் வந்து மீட் பண்ண போகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் கால் பண்ணி பேசினா அத்தனை நேர்களுக்கும் ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோட இறுதி பாடல் எந்த படத்துலேருந்து வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயன்மணி குடி படத்துலேருந்து வரப்போகுது. கோபால் சர்மா அண்ட் தேவி அவர்கள் பாடியிருப்பாங்க வருமத்தோட வரிகளுக்கு வித்யாசாகர் அவர்களோட இசையில் பிவிதாஸ்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக கானங்களோடு பலம் வர இருப்பது பக்தி மாலை.

அத்தி போத்தது திரைப்படத்திற்காக டி கே கலா பி எஸ் சசிரேகா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலையே.

கேட்ட பாடல் அம்மன் திரைப்படத்தில் இடம்பெற்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது. வரம் வந்து கொண்டிருப்பது தெய்வீக கானங்களோடு பக்தி மாலை. அடுத்து மலரும் பாடல்

அகத்தியர் திரைப்படத்திற்காக டாக்டர் சிர்கள் எஸ் கோவிந்தராஜன், டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடலை கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

கந்தன் கருணை இந்த திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

பக்த மார்க்கண்டேயா திரைப்படத்திலிருந்து வி நாகையா பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை.

அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி மாதுரி குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். பக்தி மாலை தரும் பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான பொதுத் தேர்வு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனை தாக்கல் செய்து பேசிய மத்திய பணியாளர் துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், நாட்டில் உள்ள மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த சட்டத்திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்கக்கூடாது என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நோக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இது அமைந்துள்ளதாக கூறினார். இந்திய நாடாளுமன்ற வளாகத்தில்

0: இந்த சட்டம் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி செய்தபோது நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களையும் அவர் பட்டியலிட்டார். அப்போது இதனை தடுப்பதற்கு எந்த ஒரு முயற்சியையும் அவர்கள் செய்யவில்லை என்றும் திரு ஜிதேந்திர சிங் குற்றம் சாட்டினார். ஆனால் பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த 2024 கொண்டு வந்த பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டம் விரைந்து நீதி கிடைக்க வழிவகுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். அண்மையில் நடைபெற்ற வினாத்தாள் கசிவு சம்பவங்களை ஆய்வு செய்த பிரதமர் இதனை தடுக்க தனியாக சட்டம் கொண்டுவர தேவையில்லை என முடிவெடுத்ததாகவும் நடைமுறையில் உள்ள சட்டத்தையே வலுப்படுத்துவதன் மூலம் முறைகேட்டை தடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது இந்த சட்டத்தில் கொண்டுவரப்பட்டுள்ள திருத்தங்கள் மேலும் வலிமையுடன் வினாத்தாள் கசிவு முறைகேடுகளை தடுப்பதற்கு துணை புரியும் என்றும் அவர் தெரிவித்தார். அரசு நடத்தும் தேர்வுகள் மீது நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் இந்த திருத்தங்கள் அமைந்துள்ளது அவர் கூறினார். புதிய திருத்தங்கள் தேர்வு முறைகேட்டில் ஈடுபடுபவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான வழக்குகளுக்கு விரைந்து தீர்வு காணும் வகையில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வகை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறையினர் இது தொடர்பான வழக்குகளை 2 மாதத்திற்குள் விசாரித்து நீதிமன்றங்களுக்கு கொண்டு சென்று 3 மாதங்களுக்குள் நீதி கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளதாகவும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காங்கிரஸ் உறுப்பினர் திரு கௌரவ் கோகோய், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கல்வித்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து ஆக்கப்பூர்வமான சீர்திருத்தங்களை கொண்டுவரவில்லை என்று குற்றம் சாட்டினார். தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் முறைகேடு தடுப்பு மசோதா ஒரு கண் துடைப்பு என்றும் திரு கௌரவ் கோகோய் கூறினார். பிஜேபி உறுப்பினர் திருமதி பன்சூரி ஸ்வராஜ் பேசுகையில், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்ட திருத்தம் வகை செய்வதாக கூறினார். தேர்வு முறைகேடுகளில் திட்டமிட்டு ஈடுபடும் கும்பல்களை ஒடுக்குவதற்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள் கசிவு புகார்களை விசாரிக்க சிறப்பு அதிரடிப்படை அமைக்கப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் திருமதி பன்சூரி ஸ்வராஜ் கூறினார். காவிரியில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களில் 4.57 TMC தண்ணீரை விடுவிக்குமாறு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இக்குழுவின் கூட்டத்தில் தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களின் அனுமதி தேவையில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழக மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2018 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் நதிகள் தேசிய சொத்து என்றும் எந்த ஒரு மாநிலமும் தனி உரிமை கோர இயலாது என்று குறிப்பிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆற்றின் மேல்புறத்தில் அமைந்துள்ள எந்த ஒரு மாநிலமும் ஆற்றின் கீழ்ப்புறத்தில் உள்ள மாநிலங்களுக்கு திட்டமிட்டபடி நீர் விநியோகம் செய்யப்படுவதை பாதிக்கும் வகையில் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என உச்சநீதிமன்ற தீர்ப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலங்களின் மிக முக்கியமான பிரச்சினைகள் குறித்து எழுப்பப்படும் கேள்விகளுக்கு சம்பந்தப்பட்ட மாநில மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் தமிழக மாணவர்களின் பங்கும் மகத்தானது என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 33வது பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி பேசிய ஆளுநர், தமிழகத்தின் கலாச்சாரம் நாட்டிற்கே முன்னோடியாக திகழ்கிறது என்று கூறினார். மாணவர்களின் வளர்ச்சிக்காக பிரதமர் திரு நரேந்திர

0: நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். 2047க்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்கும் உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக அரசு கொண்டு வரும் திட்டங்களை மாணவர்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து வெற்றிகளிலும் தமிழக மாணவர்கள் இருக்க வேண்டும் என தாம் விரும்புவதாகவும் ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தெரிவித்தார். பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று வெப்ப தாங்குத்திறன் கொண்ட தமிழ்நாட்டை நோக்கி என்ற பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசுகையில் பேரிடர் முன்னெச்சரிக்கை, ஆயத்த நிலை, மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் முன்கூட்டியே தேவையான நிதி இருக்க வேண்டியதன் அவசியத்தை கருத்தில் கொண்டு சுழற்சி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாடு பேரிடர் அபாய குறைப்பு முகமை தயாரித்துள்ள தமிழ்நாடு மாநில வெப்ப செயல் திட்டம் நாட்டிலேயே மிகவும் விரிவான செயல் திட்டங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்ட கட்டடங்கள் மற்றும் உள்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த பயிலரங்கில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் வேகம் வரை எட்டக்கூடிய சூறாவளி காற்று வீசக்கூடும். சென்னையை பொறுத்தமட்டில் இன்றும் நாளையும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை மாவட்டத்தில் அடையாறு ஆற்று பகுதி மற்றும் தெற்கு பகிங்காம் கால்வாயில் தூர்வாரி சீரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கோட்ட அளவிலான விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாநில அமைச்சர் திரு தென்னரசு இன்று திறந்து வைத்தார். சென்னை பெருநகர காவல் ஆணையாளர் திரு அமல்ராஜ் இன்று காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைந்து தீர்வு காண சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். விளையாட்டுத்துறையில் சர்வதேச சாதனை படைத்த சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த வீரர்களிடமிருந்து பத்ம விருதுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் அறிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார், ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் இன்று மக்களவையில் தொடங்கியது. கர்நாடகம் தமிழகத்திற்கு வினாடிக்கு 3500 கனஅடி தண்ணீர் 15 நாட்களுக்கு விடுவிக்குமாறு காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்கு 50 கோடி ரூபாய் சுழற்சி நிதி மாவட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தமஸ்கார், ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40:30. இது என் விருப்பம். நூற்றி 2.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் என் விருப்பம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. முதல் பாடல்

கிளிஞ்சல்கள் இந்த திரைப்படத்திற்காக டாக்டர் கல்யாண எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம்.

மகுடி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நீர்களே, என் விருப்பம் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து மலரும் பாடல்

நூறாவது நாள். இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது என் விருப்பம். அடுத்து மலரும் பாடல்.

நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மிஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் வர நாம் கேட்டது என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:40 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் திரைகானம்.

நெஞ்சிலே துளிவிருந்தாள். இந்த திரைப்படத்திற்காக கேஜேஎஸ் தாஸ் பி வசந்தா பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்து கொண்டிருப்பது திரைகானம்.

0: ஆகாய தாமரைகள் இந்த திரைப்படத்திற்காக பலேஷ்ய வாசுதேவன் எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டோம்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

ஏழாவது மனிதன் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி நீரஜா பாடிய பாடலை கேட்டோம். பலம் வந்தது திரை கானம். இனி தொடர்விருப்பது தமிழில் செய்திகள்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இனி விரிவான செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கி இருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். திருமதி திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவராக பதவியேற்று 4 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் பெருமையும் உள்ளார்ந்த வளர்ச்சியுடன் மேலோங்கி இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்றை வலுப்படுத்துவதற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளில் ஜனநாயகம் மற்றும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் மத்திய அரசு வெற்றி பெற்றுள்ளதாகவும் திருமதி திரௌபதி முர்மு கூறினார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் உள்ள பணியாளர் குடியிருப்பு பகுதிக்கான குழந்தைகள் பூங்கா, அங்கன்வாடி மையம் உள்ளிட்ட வளர்ச்சித் திட்டங்களையும் அவர் தொடங்கி வைத்தார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்துக்கான இலவச மின் பேருந்து வசதியையும் அவர் தொடங்கி வைத்தார். இந்த பேருந்துகள் அனைத்தும் பெண்களால் இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மீது மக்களவையில் தற்போது விவாதம் நடைபெற்று வருகிறது. இன்று பிற்பகல் இம்மசோதா மீதான விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்ததாக கூறினார். 2024 கொண்டுவரப்பட்ட பொதுத் தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டத்தை மேலும் வலிமையாக்கும் வகையில் இந்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.

0: இந்த மசோதாவை ஆதரித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திருமதி மன்சூரி ஸ்வராஜ், தேர்வுகளை நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்வதற்கு இந்த புதிய சட்டத்திருத்தம் வகை செய்வதாக கூறினார். திமுக உறுப்பினர் திரு தயாநிதி மாறன், நீட் தேர்வு மாணவர்களின் நலனுக்கு எதிராக உள்ளதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் இந்த தேர்வு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இதனை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மசோதாவுக்கு ஆதரவு தெரிவித்த தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் திரு ஸ்ரீகிருஷ்ணா தேவராயலு, வினாத்தாள் கசிவை தடுக்க அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்பதாக கூறினார். சிவசேனா உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பேசுகையில், கோடிக்கணக்கான இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இது அமைந்துள்ளதாக தெரிவித்தார். நீட் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டபோது 37 நாட்களுக்குள் மறு தேர்வு நடத்தப்பட்டதை வரவேற்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மக்களவையில் பொதுத்தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மீதான விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்று காலை அவை கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோஷங்களை எழுப்பினர். பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் அவை கூடிய போது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் திருத்த மசோதாவை அத்துறைக்கான அமைச்சர் திரு ஜித்தன் ராம் மாஞ்சி தாக்கல் செய்தார். அப்போது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அவைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் மாநிலங்களவையை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைப்பதாக அறிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கு நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், கிராமப்புற வேலை உறுதி திட்டத்திற்கு முன் எப்போதும் இல்லாத அளவு நிதி தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டத்தில் ஆண்டுக்கு 100 வேலை நாட்கள் உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் தற்போது இது 125 நாட்களாக உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். நீர்வள பாதுகாப்பு மற்றும் அடிப்படை ஊரக கட்டமைப்பு, கிராமப்புற வாழ்வாதார கட்டமைப்பு, வானிலை சவால்களை எதிர்கொள்வது உள்ளிட்ட பல்வேறு பரிமாணங்களில் விபிஜி ராம்ஜி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாட்டில் சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி முடிய 4 மாதங்களுக்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. மத்திய நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோகத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சர்க்கரை மொத்த விற்பனையாளர்கள் தங்களிடம் உள்ள கையிருப்பு குறித்து ஒவ்வொரு வாரமும் பொது விநியோகத்துறையின் இணையதளத்தில் பதிவிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சர்க்கரை சந்தையை தொடர்ந்து கண்காணித்து போலியான விலை ஏற்றத்தை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையாளர்களுக்கும் நுகர்வோர்களுக்கும் நியாயமான விலையில் சர்க்கரை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளை பாலிமர் நோட்டுகளாக வெளியிட ரிசர்வ் வங்கி அனுமதித்துள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், சோதனை அடிப்படையில் 10 மற்றும் 20 ரூபாய் நோட்டுகளில் தலா 100 கோடி நோட்டுகளை அறிமுகப்படுத்த ரிசர்வ் வங்கி பரிந்துரைத்துள்ளதாக குறிப்பிட்டார். இந்த சோதனை வெற்றிகரமாக அமைந்தால் அதன்பின் தொடர்ந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்படும் என்றும் அவர் கூறினார். வழக்கமான காகித ரூபாய் நோட்டுகளை விட பாலிமர் நோட்டுகள் நீண்டகாலம் புழக்கத்தில் இருப்பதையும் ரிசர்வ் வங்கி சுட்டிக்காட்டியிருப்பதாக திரு பங்கஜ் சௌத்ரி தெரிவித்தார். கடந்த 3 ஆண்டுகளில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதி மற்றும் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து சுமார் 75,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இன்று இதனை தெரிவித்த உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், இயற்கை சீற்றங்களின்போது மாநில அரசுகள் மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். மாநில அரசுகளுக்கு தேவையான வசதிகளையும் நிதியுதவியையும் மத்திய

0: அரசு வழங்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் விவசாய தொழிலில் ஈடுபடுவோரில் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 59.8% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு கூறியுள்ளது. மக்களவையில் இதனை தெரிவித்த வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர், தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட கணக்கெடுப்பின்படி வேளாண் பணிகளில் சுய வேலைவாய்ப்பை மேற்கொள்ளும் பெண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 41.1% உள்ளதாக குறிப்பிட்டார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், பல ஆண்டுகளாக பாகிஸ்தான் மேற்கொண்டிருக்கும் இந்த தவறான நடவடிக்கைக்கு இந்திய இளைஞர்கள் உட்பட அனைவரும் கண்டனம் தெரிவித்து வருவதாக கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் மதவாத அடிப்படை கொள்கைகளையும் வன்முறையையும் பின்பற்றி வரும் பாகிஸ்தான் பன்முக கலாச்சாரத்தை கடைபிடிப்பதாக கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் கூறினார். சிறுபான்மையினரின் நலனையும் அவர்களின் பாரம்பரிய கலாச்சார உரிமைகளையும் பராமரிக்க பாகிஸ்தான் தவறிவிட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. இதையடுத்து ஆரியாகே மற்றும் யாச்சிஷிரோ கடற்கரை பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அணுமின் நிலையங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜப்பான் வானியல் துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜப்பானின் பல்வேறு பகுதிகளில் ரயில் மற்றும் விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. நூற்றுக்கணக்கான வீடுகளில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் சேதமடைந்துள்ளன. 50-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக வளாகம் ஒன்று இடிந்து விழுந்ததில் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியாவின் சோனம் உத்தம் மஸ்கார் ஹிமான்ஷு திலான் இணை வெண்கலப்பதக்கம் வென்றுள்ளது. சீனாவின் ஹாங்ஸுவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு குழு பிரிவில் இந்த இணை இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம் 1 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இதுவரை 2 தங்கம் 5 வெள்ளி 3 வெண்கலப்பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார வளர்ச்சியிலும் கலாச்சார மறுமலர்ச்சியிலும் இந்தியா தழைத்தோங்கியிருப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டத்தை வலிமையாக்கும் வகையில் அதில் சட்டத்திருத்தம் கொண்டுவரப்படுவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் இன்று தெரிவித்தார். சர்க்கரை விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் வரும் 4 மாதங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்துள்ளது. எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானின் குமமோட்டோ பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 7.1 பதிவானது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தொடர்கிறது திரைகானம்.

சிரஞ்சீவி திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டது திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 7:30. இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட மாதரசி மேடம் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல்.
3: நலம் நலமறிய ஆவல். எந்த உயிர் வாழ்வதாக இருந்தாலும் அதற்கு தண்ணீர் என்பது மிக மிக அவசியம். உலகத்தில் 1/3 தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. அதேபோல கால்நடைகளின் உடல் எடையில் 60-70% தண்ணீரை கொண்டுள்ளது. மனித உடலும் அப்படித்தான். கால்நடைகள், மனிதர்கள், தாவரங்கள் தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழ இயலாது. கால்நடைகள் உணவு உட்கொள்ளாமல் கூட 100 வரை உயிர் வாழ முடியுமா? அவை தண்ணீர் இல்லாமல், தண்ணீர் குடிக்காமல் 5-10 கூட உயிர் வாழாதான். உடலில் ஏற்படும் அல்லது நடைபெறும் வளர்சிதை மாற்றத்திற்கும் உடல் வெப்பநிலையை பராமரிப்பதற்கும் குடிதண்ணீர் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. உடலில் நடைபெறும் அனைத்து உயிர் வேதியியல் வினைகளுக்கும் குடிதண்ணீர் தேவை. குடிதண்ணீர் பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்களுக்கு கரைப்பானாக திகழ்கிறது. தண்ணீரில் கரைந்த ஊட்டச்சத்துக்களை மனித உடலில் பல்வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்ல குடிதண்ணீர் தான் உதவுது. வளர்சிதை மாற்றத்தின் இறுதி பகுதி கழிவுகள், இவற்றை வெளியேற்றவும் தண்ணீர் உதவுது.
2: மாதரசி மேடம்,
3: தண்ணீருக்கு வெப்பத்தை சேமிக்கும் திறன் மிகுந்து காணப்படுவதால் உடல் வெப்பநிலையில் திடீர் மாற்றம் ஏற்படுவது தவிர்க்கப்படுது. தண்ணீருக்கு மற்ற எந்த திரவத்தை காட்டிலும் அதிக அளவு வெப்பம் கடத்தும் மாண்பு இருப்பதால் உடலின் உட்புறம் அமைந்துள்ள பகுதிகளில் இருந்தும் வெப்பம் வெளியிடப்படுதலுக்கு இது முக்கியமானது. கறவை மாடுகள் ஒரு நாளைக்கு 38-110 தண்ணீர் குடிக்குமா? ஆடுகளுக்கு 4-5 தண்ணீர் ஒரு நாளைக்கு தேவை. குதிரைகளுக்கு 30-45 தண்ணீர் தேவை. பன்றிகளுக்கு ஒரு நாளைக்கு 11-19 தண்ணீரும்

0: கோழிகளுக்கு சுமாராக 0.25 லிட்டர்லிருந்து 400 மில்லி வரை தண்ணீர் குடிப்பதற்கு தேவைப்படுது. ஒரு நாளைக்கு மனிதனுக்கு 3-4 லிட்டர் தண்ணீர் குடிக்க தேவைப்படும். விவசாயத்துக்கும் நாம நிறைய தண்ணீரை பயன்படுத்துறோம். தமிழ்நாட்டில் 26 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு மானாவாரியா தான் இருக்கு, அல்லது மானாவாரி பயிர்கள் சாகுபடி செய்யப்படுது. மழையை நம்பி கம்பு, சோளம், சிறுதானியங்கள், பயர் வகை பயிர்களை மானாவாரியா, அதாவது மழையை நம்பி சாகுபடி செய்யறாங்க விவசாயிகள். கற்பக விருட்சமம் தென்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மரத்துக்கு 80-90 லிட்டர் தண்ணீர் பாய்ச்ச வேண்டியிருக்கு. எப்படி பார்த்தாலும் நீரின்றி நம்மளால வாழ முடியாது. நீரின்றி அமையாது உலகு.
1: மாதரசி மேடம்,
0: தண்ணீரை நாம லிட்டர் கேலன் என்ற அளவுகள்ல அளப்போம். அதிக அளவு தண்ணீரை TMC என்ற அளவுகோலை பயன்படுத்தி அளக்கிறோம். அது என்ன TMC? 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட். 100 கோடி கன அடி நீரைத்தான் ஒரு TMCங்கிறோம். ஒரு கன அடிங்கிறது சுமார் 28 லிட்டர். ஒரு TMCக்கு 2830 கோடி லிட்டர். ஒரு TMC தண்ணியை 10 ரூபாய் லிட்டர்னு பாட்டில் அடைச்சி வித்தம்னா 28,300 கோடி ரூபாய் கிடைக்கும். ஒரு TMC தண்ணீரை வைத்து சென்னை மாநகருக்கு 34 நாட்கள் குடிநீர் விநியோகம் செய்யலாம். அவ்வளவு தண்ணி. நம்ம மேட்டூர் அணையின் உயரம் 120 அடி. தண்ணீரின் கொள்ளளவு 93.4 TMC. நமது அண்டை மாநிலமான கர்நாடகத்தில் இருக்கும் கபினி அணையின் கொள்ளளவு 15.67 TMC. ஹேமாவதி அணை 35.76 TMC. ஹேரங்கி அணை 8.07 TMC. கிருஷ்ணராஜசாகர் அணையின் கொள்ளளவு 45.05 TMC. ஆக மொத்தம் இந்த 4 அணைகளின் மொத்த கொள்ளளவு 105.55 TMC. அதனால கிடைக்கும் தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்த கத்துக்கணும். இன்னைக்கு நுண்ணீர் பாசன முறைகள் வந்துருச்சு. அவற்றை எல்லாம் முறையா பயன்படுத்தி நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது செய்வோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள். நேரம் 7:35. நேர்களை இப்பொழுது கேட்கலாம்.
4: வணக்கம் இசை உள்ளங்களே,
5: பாட்டும் பயணமும்.

0: பாட்டும் பயணமும்.
1: இது 102.3 விபத் பாரதி. தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். பாட்டும் பயணமும், இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயணமாய் தொடர்ந்து நாம் பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று மேகங்கள் ஊர்வமாக செல்லும் மேகங்களின் பயணம் பாடல்களாய் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேயர்களே. முதல் பாடல்

கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிசேராம் பாடியது எங்கம்மா சபதம். இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டோம். மேகங்களின் பயணமாய் என்று பாடல்களின் பயணமும் தொடர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல்

நேர்களே, கண்ணன் ஒரு கைக்குழந்தை இந்த திரைப்படத்திற்காக இனிமையானதொரு பாடலை கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில். மேகங்களின் ஊர்வலமாய் பயணம் தொடர பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து மலரும் பாடல்

உமாரமணன் பாடிய பாடல் மதுமலர். இந்த திரைப்படத்திற்காக வலம்பெற கேட்டோம் மேக ஊர்வலமாய் பாடல்களின் பயணம் துவங்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரும் பாடல்

பாலநாகம்மா இந்த திரைப்படத்திற்காக கேஜே யேசுதாஸ், எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். அதோடு நேர்கள் பதிவுகளையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். பத்மா சௌந்தரராஜன், சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ், கடலூர் மாவட்டத்திலிருந்து. சூளை ரீஜா மனோகரன், அடையாளப்பட்ட ஆசிர்வாதம், அடுத்த பர்வதவர்தினி, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து. அடுத்து கனகராஜ், இவங்கள்லாம் வந்து பதிவுகளை பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அப்போ அயனாவரம், பர்வதவர்தினி, தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், ரீஜா மனோகரன்,

அடுத்து தேனி ஹரிராம் இவங்கள்லாம் வந்து நிகழ்ச்சியை குறித்து பதிவு பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். பலம் வந்து கொண்டிருப்பது மேக ஊர்வலமாய் பாடல்கள்.

0: மனிதரில் எத்தனை நிறங்களா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டோம். இதுவரை வலம் நாம் கேட்டது பாட்டும் பயணமும். நேரம் 7:55 நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை, இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா? சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு, இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது.

0: காரங்க குற்றவாளிகள் இவங்க கிட்டெல்லாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோறு உடைய ஆளுமை, எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க, அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம் இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதுலெலாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று, அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கெல்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக, பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம், இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும், அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கேயே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை நாம் கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

ஹலோ, வெல்கம் பேக். ஸோ நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியை வந்து இப்போது ஹோஸ்ட் பண்ண போகிற ஆர்ஜே உமா குமார், சாரி ஆர்ஜே உமா விஜயகுமார். ஸோ நீக்கு ஒரு நாள் இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டாபிக் எடுத்து வந்திருக்கேன். கடிதம் எழுதுறது அப்படிங்கிறதே இப்போ வந்து நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அந்த டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து எதுனாலும் நம்ம சட்டுன்னு கால் பண்ணி பேசிடுறோம். எஸ்எம்எஸ் இருக்குது, எஸ்எம்எஸ்லாம் கூட இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்து நிறைய சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதில் உடனே சேட் பண்ணிடுறோம், மெயில் இருக்குது, வீடியோ கால்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்தாலும் ரொம்ப அருகிலேயே ரொம்ப கிட்டேயே இருக்கும் அப்படின்னாலும், கடிதம் எழுதுறது ஒரு சுகம். நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதை எழுத்து வடிவில் அதை எழுதி, நமக்கு பிடிச்சவங்க யாருக்கு போய் அதை சேரணுமோ அதை அவங்க கையில் சேர்ந்துருச்சான்னு அந்த ஏக்கத்தோடு வந்து இன்னைக்கு போகும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. அவங்க அதை ரிசீவ் பண்ண உடனே அதை படித்து அவங்க அதுக்கு ஒரு பதில் கடிதம் போடும்போது, அந்த கடிதத்தை பெறுவதற்காக அப்படியே ஏக்கத்தோடு வாசல் வழியே வந்து நம்ம வந்து எதிர்பார்ப்போடு நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு வேறு மாதிரியான ஃபீல் இல்லையா? அது இப்போ இருக்கிற இவங்க வந்து எவ்வளோ பேர் வந்து இதை அனுபவிச்சிருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலேயே இந்த கடிதம் எழுதுற பழக்கத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நமக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த கிரீட்டிங் கார்ட்ஸ்லாம் முதல்ல அனுப்புவோம், கடிதம் அனுப்புவோம், அதெல்லாம் நீங்கள் வந்து பழகலாம். ஓகே, இப்போ எதுக்கு கடிதத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்ம நிறைய பேருக்கு கடிதம் போட்டிருப்போம் இல்லையா, உட்காந்து எழுதியிருப்போம். என்னைக்காவது உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்களா? சரி, எழுதியிருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், இது வரைக்கும் எழுதலை அப்படின்னா இன்னைக்கு ஒரு சான்ஸ். நீங்கள் உங்களுக்கு நீங்களே உட்காந்து ஒரு கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா, அந்த

கடிதத்தில் முதல் விஷயமா உங்களுக்கு நீங்கள் சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படிங்கிறத எனக்கு கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9873 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நீக்க ஒரு நாள் நிகழ்ச்சியில் ஆர்ஜே உமா விஜயகுமார் கூட நீங்கள் பேசலாம். ஓய், உங்களுக்கு நீங்களே கடிதம் எழுதுனீங்க அப்படின்னா அந்த கடிதத்தில் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறத கால் பண்ணி சொல்ல போகிறீங்க. தயவு கூர்ந்து மறுபடியும் நான் இதை வந்து ரொம்பவே வந்து திரும்ப சொல்கிறேன். ஏற்கனவே காலையிலேருந்து நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தால் அந்த நேயர்கள் மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பு அளிங்க. நான் இதை திரும்ப சொல்கிறேன், ஆனால் நான் மறுபடியும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த நேயர்களே மறுபடியும் பங்கெடுத்துட்ருக்கீங்க. நீங்கள் ஆன் ஏர் கால் வந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் எனக்கே வந்து நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா நான் கால் வந்து ஃபேட் அவுட் பண்ணிவிடுவேன். தயவு கூர்ந்து நீங்கள் வந்து ஹர்ட் ஆக வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா, நாங்கள் ஒரே நேயருக்கு கொடுக்குற மாதிரி நிறைய நேயர்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, மேம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது, எங்களுக்கும் பேசணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு. அந்த வாய்ப்பு உங்களால் கொடுக்க முடியும்னா கொடுத்து தான் பாருங்களேன். உலகத்துலேயே நம்ம சந்தோஷமாக இருக்கிறத விட மற்றவங்க சந்தோஷப்படுறத நம்மளால் ஒரு வாய்ப்பு அளிக்க முடியும்னா அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓய், ஸோ நிகழ்ச்சியில் முதல் பாடல் தக் லைஃப் பொறுத்துலேருந்து உங்களுக்காக வரப்போகுது. ஒரு பியூட்டிஃபுல் சாங் பிவிதாஸ்

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவல சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: எட்டு மணி 9 நிமிஷம் ஆயிற்றுக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்லும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு கடிதம் எழுத போறீங்க, யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு தான். எஸ், உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்ன அதை நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டயல் பண்ணி 2952-08-53 2838-9871 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். தயவு கூர்ந்து காலையிலிருந்து நேயர்கள் வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மற்ற நேயர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்ப்போம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: யார், எங்க இருந்து சார்?
3: வேதாரண்யம் வட்டம் கருப்பம்புளம் தெற்குல இருந்து சார் சிவகுமார். நலமா இருக்கீங்களா மேடம்?
2: நலமா இருக்கே சிவகுமார் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கேன்
2: மேடம். ஓகே, சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு நீங்க கடிதம் எழுதிருக்கீங்களா இதுவரைக்கும்?
3: கடிதம் வந்து நான் எழுதிருக்கேன்.
2: உங்களுக்கு நீங்க எழுதிருக்கீங்களா கடிதம்? நம்ம நிறைய பேர் எழுதிருப்போம்.
3: இல்ல, எனக்கு நான் எழுதுனது இல்ல. எனக்கு வந்து நானா எழுதிக்கிட்டது இல்ல, இனிமேலுக்கு எழுதுவதற்கு முயற்சி பண்ணுவோம்.
2: ஓகே, சரி. இப்ப அதுல முதல்ல என்ன விஷயம் சொல்லணும் ஆசைப்படுறீங்க?
3: அதாவது எனக்கு நானே கடிதம் எழுதிக்கிட்டேன்னா, அன்புள்ள சிவகுமாருக்கு, சிவகுமார் எழுதுகிற கடிதம். நான் நலமாக இருக்கிறேன், என்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது.
2: இல்ல, நீங்க அதெல்லாம் நம்ம ஃபார்மேட் வந்து நம்ம நார்மலா கடிதம் எழுதும் போது எழுதுவோம், அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு நினைப்போம்ல, ஒரு கடிதம் ஒருத்தவங்களுக்கு எழுதுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம சொல்லணும்னு நினைப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க கடிதம் எழுதுனா அந்த சொல்லக்கூடிய விஷயம் மட்டும் சொல்லுங்க.
3: அந்த விஷயம் மட்டும், அதாவது எனக்கு என்ன சொல்லணும்னா, நான் வந்து இப்பொழுது ஆரோக்கியமா இருக்கிறேன், நான் வந்து டெய்லி வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் எழுதணும் மேடம்.
2: ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்ஸ் சார்.
3: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
2: நன்றிகள், நன்றிகள். வணக்கம். வெரி நைஸ். வணக்கம். வணக்கம். என்ன லைன்ல வராங்க, கட் பண்ணிட்டு போறாங்க. ஹலோ, வணக்கம். லைன்ல இருக்கீங்க, நீங்க பேசலாம்.
4: ஹலோ.
2: ஹா, ஹலோ, சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க? கோபாலகிருஷ்ணன் சார், சொல்லுங்க.
4: நான் எனக்கு லட்டு கடிதம் எழுதுனா, அதாவது நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கணும்பா, தேவையானது சாப்பிடு, மற்றவங்களுக்கு உதவி பண்ணு, அது மாதிரிதான் எழுதுறேன்.
2: சூப்பர், சூப்பர் சார், நன்றிகள்.
4: தேங்க்யூ, தேங்க்யூ,
2: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். ஒய் சோ நிகேஷ்லா, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா தலைவன் தலைவி படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ்

0: 102.3 FM.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் FM கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நீக்கு ஒரு நாளிகேஷன் நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம், உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் அதில் எந்த விஷயத்தை சொல்வீங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் நானே வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுனேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் தான் நான் சொல்வேன். இப்போல்லாம் உமா நீ ரொம்ப அதிகமாக கோவப்படுறேன், இது இல்லை உன் கேரக்டர், முதல்லலாம் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணுவேன், ஏன் சட்டு சட்டுன்னு கோவப்படுற, அதை நீ மாற்றிக்கலாம், இனி அது வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் முதல் விஷயமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைப்பேன் கடிதத்தில் எனக்கு நானே எழுதுகிறேன் அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி நீங்களே வந்து உங்களுக்கு கடிதம் எழுதணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைத்தால், இல்லை வாய்ப்பு உருவாக்கலாம், இது பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் கடிதம் எழுத போகிறீங்க, முதல் விஷயமாக என்ன விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிது அது நீங்கள் கால் பண்ணி பேசலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952 0853 2838 9871. வணக்கம். ஹலோ.
2: வணக்கம் இனிய இருவருக்கும் மேடம்.

0: வணக்கம்மா மேடம்.
1: இனி இரவு வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: இப்போ நான் எனக்கு நானே நண்பன் தான் சொல்லிக்குவேன். நண்பனே, அன்புள்ள நண்பா, முதலில் கோபப்படுவதை நிறுத்து. அறிவுரை கூறுபவர்கள் வயதை பார்க்காதே. சிறியவரானாலும் பெரியவரானாலும் முதியவரானாலும் இளையவரானாலும் அவர்கள் உனக்கு நல்லது நினைத்தால் அதை செய்துவிடு. குடும்பமானவரை பிறருக்கு உதவி செய்ய
1: சூப்பரதை
0: தேர்ந்தெடு. நண்பனா தான் நான்
2: சொல்லுங்க. நான் எப்படி எழுதுனா, அன்புள்ள பட்டாபி அவர்களுக்கு வணக்கம், நலம் நலமரியாதை. நீங்கள் அண்மையில் வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டு வருகிறீர்கள். அது போன்று அது வானொலி நிகழ்ச்சிகளை ஒரு காரணம் செய்யும் வகையில் 2002 அன்று ஜனவரி 1 அன்று வானொலி நிகழ்ச்சிக்காக 2002 கடிதம் எழுதி போஸ்ட் செய்து அதை வானொலியில் ஒப்படைப்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற மேலும் சாதனைகளை நீங்கள் தொடருங்கள். நன்றி, அன்புடன் மயிலை பட்டாபி.
1: நன்றிகள் சார், நன்றிகள், நன்றி,
2: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. ஒய் ஸோ 8:19 ஆயிட்டுருக்கு. கிருஷ்ணா ரசதா யூத் படத்துல வந்து பாடல் கேட்க போறீங்க. பிவிதாஸ்.

ஐய் சுனிக்கு ஒரு நல்ல ஃபேஸ்புக்கில் வந்து நான் போஸ்ட் போட்டிருந்தேன். ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் போஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே கூட நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு செய்யலாம் இஃப் இன்கேஸ் உங்களுக்கு வந்து லைன் கிடைக்கல அப்படின்னா. மெசேஜ் பண்ணியிருக்காங்க பொன்னியமேடு வன்னிகணேசன், எனக்கு நானே கடிதம் எழுதுது அப்படின்னா, நான் பிறருக்கு என்ன செய்ய நினைப்பேனோ அதே போல் என்ன எழுதுவேன், உதவி செய்வது நல்லது செய்வது என்று எனக்கு நானே எழுதிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு ஹேமலதா மெசேஜ் பண்ணியிருக்காங்க, தீனியிலேருந்து ஹரிராம் வந்து

நானே கடிதம் எழுதினாள். உன்னை வெல்ல நீ ஒருவனை உண்டு. பின்தொடரும் நிழலுக்கும் முன் செல்லும் வெற்றியாளனை என்னை நான் எச்சரித்து ஆறுதல் கூறுவேன். சில நேரங்களில் உனக்கு முன்னாலும் நிழல் செல்லும் என்று. வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு சிவராம் நாகராஜன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. புவனகிரிலேருந்து சுமதி பாபு. சாப்பிட்டியா சுமதி? எப்போவுமே உற்சாகமான காலை வணக்கம் சொல்கிற உனக்கு இப்போ நான் சொல்கிறேன், உற்சாகமான காலை வணக்கம். உனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோ. உன் ஆரோக்கியத்துக்கு அக்கறை கொடு. நீ நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களையும் பார்க்க முடியும். மற்றவங்கள பார்க்கறதுக்காக உன்னை நீ பார்க்காம விட்டுறாத. உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து. நான் உன் சுமதி அப்படின்னு கடிதம் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. பன்னிவரத்துலேருந்து மணிகண்டன் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பாபு முள்ளக்கல்லேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் அவர்கள், தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்கள், நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து, நீக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். எனக்கு நானே கடிதம் எழுதி கொண்டால் பாசமாகவும் அன்பாகவும் விசாரிப்பது போல் அக்கறையான வார்த்தைகளை கொண்டு எழுதுவேன். எப்படியெல்லாம் நமக்கு உரியவர்கள் நம்மிடம் நடக்க வேண்டும் என்று நான் எண்ணுகிறேனோ அதனை எழுத்து வடிவத்தில் எழுதி எனக்குள் நானே சந்தோஷம் அடைந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். விவத் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜ் போங்க. ஸோ அதில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன். 8:24 ஆயிட்ருக்கு நிகழ்ச்சியில். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தி படத்துலேருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. விவித்தஸ் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம் எலும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீ கூறினால் நிகழ்ச்சி உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? அந்த முதல் விஷயமா, அந்த முக்கியமான விஷயமா என்ன இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணுங்கள். 2952-0853, 2838-9871 இந்த எண்களுக்கு திருப்பி கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், ஹலோ, லைனில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ,
0: வணக்கம், யாருங்கிறது? யாருங்க?
1: கார்த்திக் பேசுவோம்.
0: கார்த்திக் சொல்லுங்க. கார்த்திக் என்ன எழுதணும்னு நினைக்கிறீங்க?
1: என்ன சொல்றேன்னா, எனக்கு கஷ்டத்தை மேல கஷ்டம் கலவு கொடுக்கறது, கொஞ்சம் சந்தோஷம் கொடுங்கன்னு கேட்டோம்.
0: உங்களுக்கு நீங்களே அதான் எழுதிப்பீங்களா?
1: ஆமா.
0: ஓகே, தேங்க்யூ. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யார் எங்க இருந்து சார்? ரேடியோ வால்யூம் மட்டும் குறைச்சிருங்க. பாப்பா, ரேடியோ வால்யூம் குறைச்சிருங்க.
1: நீங்களே
0: சொல்லக்கூடிய முதல் விஷயமா கடிதத்துல என்னவா இருக்கும்?
1: அது எப்படிமா சொல்றது? அது எனக்கு நானே எப்படிமா அழுகிறது? அன்புள்ள
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
2: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து.
0: சொல்லுங்க ஹேமலதா.
2: மேம் கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க, சொல்லுங்க.
2: மேம், நான் வந்து எனக்கு உன்னோட குரல் 4 செவர் கூட கேட்காம இருந்தது, ஆனா இன்னைக்கு ஆல் இண்டியா ரேடியோல விவத் பாரதியில கலக்கிட்டு இருக்க
0: எழுதலாம். நம்ம மனசுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோம், நமக்கான நேரத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. முதல்ல ஒரு பயணம் போகிறோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் நேரம் கிடைச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு போவோம். அப்போ நம்ம செஞ்ச தவறுகள் யோசிக்கலாம், நம்மளுடைய மெமரிஸை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து தீனி போட்டுகிட்டே போகலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரம் அப்படிங்கிறது நமக்கு நாமே ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் அப்படின்றது குறைந்து விட்டது. செல்ஃப் டாக் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு நாம பேசுறதுக்கான நேரத்தை நம்ம ஒதுக்கிக்கணும். அப்போ தான் நம்ம எது செய்கிறோம், எது செய்யக்கூடாது, எது தப்பு, எது சரி அப்படிங்கிறது நம்ம அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த செல்ஃப் டாக்ன்றது கடிதம் மூலமாக எழுதலாம்ல. உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுதுறீங்க, இதெல்லாம் நீ செஞ்சிருக்கலாம், இதெல்லாம் நீ செய்யாமல் இருந்திருக்கலாம், இதை இப்படி பேசியிருக்கலாமோ, இதை நீ இப்படி பேசாமே இருந்திருக்கலாம், இதை நீ மறந்துட்டு போயிட்டுருக்கலாம், ஏன் இவ்வளோ கோவப்பட்ட, உட்காந்து எழுதி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும். மாதத்துக்கு ஒரு கடிதம் உங்களுக்கு நீங்களே எழுதி அதை வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதை திருப்பி படித்து பாருங்கள், அது வேறு லெவல் சுவாரஸ்யமாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் திங். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த படத்தில் வந்து பாடல் கேட்க போகிறீங்க? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்தில் வந்து பாடல் கேட்க போகிறீங்க. விவிதாஸ் 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எழுதுகிறேன் ஒரு கடிதம்.
2: எஸ் உங்களுக்கு நீங்களே ஒரு கடிதம் எழுத போறீங்க. அந்த கடிதத்துல நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நீங்களே கால் பண்ணி சொல்லுங்க. நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 044 அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் டால் பண்ணி 2952-08-53-28-38-87-71 இந்த எண்களுக்கு தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பேசலாம். தயவுக்கூர்ந்து காலையிலிருந்து வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில் நேர்கள் பங்கெடுத்திருந்தீங்க அப்படின்னா மாற்று நேர்களுக்கு வாய்ப்படையுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் ஹலோ வணக்கம்.
3: ஹலோ
2: வணக்கம், யார் இங்கேருந்து சார்?
3: வணக்கம், நான் ஆவணியாபுரம் சி சுப்பிரமணி பேசுகிறேன்.
2: சொல்லுங்கள் சார்.
3: நான் இப்போதான் புது நேயர், உங்களை சைன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு.
2: ஃபைனலி பிடிச்சிட்டீங்களா? விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நன்றி நன்றி. வணக்கம், வருக வருக என வரவேற்கிறோம், கூறுங்கள்.
3: நான் சின்ன வயசுல இருந்தே ரேடியோனா எனக்கு பெரிய இன்பம், பெரிய இன்ட்ரெஸ்ட், எனக்கு ஆர்வம், ரொம்ப ஆர்வம் எனக்கு அதிகம். எனக்குள்ள இன்னைக்கு லெட்டர் நான் எழுதணும்னா சி சுப்பிரமணிய

0: அவர்கள் நல்ல எண்ணமும் நல்ல உள்ளமும் தூய்மையான எண்ணங்கள் எப்போதும் நிலைத்திருக்கணும் சொல்லி நான் லெட்டர் எழுதிக்குவேன். அதான் என்னுடைய ஆசையே.
1: நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்.
0: வணக்கம் வணக்கம்.
1: நன்றிகள் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். லைன்ல இருக்கீங்க? ஏன் இன்னைக்கு லைன்ல இருக்காங்க, நிறைய பேர் பேச மாட்டேங்கிறாங்க. வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம் சார். வணக்கம். நான் பேசுறது கேக்கலையா உங்களுக்கு?
2: வணக்கம். தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதயா மேடம்.
1: உதயா அவர்களை கூறுங்கள்.
2: அதாவது மேடம், நான் எழுதுவது கடிதம் அல்ல அப்படிங்கிற பாடல் கூட இந்த தோங்குறேன் மேடம்.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க?
2: நானே வந்து கடிதம் எழுதிக்கிட்டாக்கா, உதயா நீ எல்லோருக்கும் செவி கொடு, ஆனால் சிலருக்கே குரல் கொடு. வாழ்க்கையில எப்போதுமே உனக்கு உதவும், உன்னுடைய வாழ்நாளும் செம்மையா இருக்கும். உதயா வாழ்க்கையில எப்போதுமே கடன் வாங்காத, கடன் வாங்கினால் கடனில் மூழ்கி விடுவாய். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உதயா. வாழ்க்கையில நல்லா இருக்கிறதுக்கு நீ கடனும் வாங்க கூடாது, ஆடம்பரமா இருக்க கூடாது, எளிமையா இருந்தால் இந்த உலகத்துல நீ சிறப்பா இருப்பாய் உதயா.
1: நன்றி
2: உதயா.
1: நன்றி மேடம். சூப்பர் சூப்பர் சார். நன்றி நன்றி. எஸ், கடிதம் எழுதுறது அப்படின்னு ஒரு சுகமான விஷயம். உட்கார்ந்து எழுதி பாருங்களேன், நம்ம ஏதோ ஒரு விஷயம் தோணும், பட் உண்மையிலேயே அது வந்து கடிதம் எழுதுறது ஒரு கிரியேட்டிவிட்டி மாதிரி. நம்ம அந்த எழுத்து கோர்வை அப்படிங்கிறது தெரியுமா, அழகாக நம்ம எழுதுவோம். அதை எழுதி முடிச்சுட்டு நீங்கள் திரும்பி படிக்கும்போது சில நேரங்களில் தெரியும், ஐயோ இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதிருமா, நம்ம ஏதோ சொல்ல வந்தோம், ஏதோ சொல்லிட்டோமோ. அப்போது யோசிச்சு பாருங்க, நம்ம நிறைய நேரங்களில் உட்காந்து எழுதும் போது தான் தெரியும், சொல்கிற விதம் ஏதோ ஸ்டார்ட் ஆகி முடிக்கிற விதம் வேதம் மாதிரியாக இருந்திருக்கலாம். படித்து பார்க்கும்போது தெரியும். அப்போ நம்ம பேசும்போது அப்படி தானே இருக்கும், நம்ம அதை திருத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பு கூட கிடைக்கும். உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் உட்காந்து கடிதம் எழுதி பாருங்கள், நல்லாயிருக்கும். மாலை பட்டாபி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவர்கள் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எனக்கு நானே கடிதம் எழுதினார். எம்ஜிஆர் பாடல்கள் எத்தனை கேட்கிறாய், இறைவன் என்றும் துணையிருப்பார், தன்னம்பிக்கை வேணும் அப்படின்னு சொல்லிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அள்ளிநகரம் எஸ் மகாதேவன் அவர்கள் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேமலதா, அப்புறம் வந்து வீரராகவன், மனதில் ஓகே நீக்கு ஒரு நாள் என்ற தலைப்பு, நான் மனதில் நினைத்தது வனப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு நானே எழுதும் மடல், பிறருக்கு உன்னால் முடிந்தவரை பிழை இழக்காதீர், உதவி புரியவில்லை என்றாலும் உபத்திரம் செய்யாதே, நட்பு வட்டாரத்தை அதிகப்படுத்த. இவன் ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரம் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொன்னியமேடு வண்ண கணேசன் வந்து, எனக்கு நானே கடிதம் எழுதுறது அப்படின்னா நான் பிறருக்கு என்ன செய்ய நினைக்கிறேனோ அதே மாதிரி என்ன எழுதுவேன், உதவி செய்கிறது நல்லது, அப்புறம் வந்து நல்லது செய்கிறது அப்படின்னு எனக்கு நானே எழுதிக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மெசேஜ் பண்ணவங்களுக்கு. நிகழ்ச்சியெலாம் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மதராசி படத்தில் வந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. பிவிதாஸ் 102.3 பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது ஆர்ஜி உமா விஜயகுமார். 8:40 நிமிடம் ஆகிட்டு இருக்கேன்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.
2: நீ கூறினா நிகழ்ச்சியை கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சி அடுத்த நேயர் யாருன்னு பாப்போம். வணக்கம் சந்திரசேகர் அவர்களே, நீங்க கடைசியா போன நிகழ்ச்சியிலும் பங்கெடுத்தீங்க. நான் ஒரு ஒரு தடவையும் சொல்லிக்கிட்டே நீங்க திரும்ப வரீங்க. நான் உங்க லைன் கட் பண்றேன், தயவு கூர்ந்து மன்னிக்கவும். நிகழ்ச்சி அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, லைன்ல இருக்கீங்க? ஏன், என்ன ஆச்சு, லைன்ல இருக்கீங்க, பேச மாட்டீங்க? வணக்கம்.
3: அன்பு தோழி அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம்.
2: பரமசிவானந்தம் அவர்களை கூறுங்கள்.
3: நலம் நலமறியாவல்.
2: நலம் கூறுங்கள்.
3: எனக்கு கடிதம் எழுதுன நலம் நலமறியாவல். என்னப்பா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரையும் கேட்டதா சொல்லு. உன் நண்பர்களை கேட்டதா சொல்லு. அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? உன்கிட்ட பேசவே முடியல, அதனாலதான் அந்த கடிதத்தை எழுதுதேன். எப்போதுமே உழைப்பு உழைப்புன்னுட்டுதான் நீ இருப்ப. எந்த நேரமும் உனக்குன்னு ஒரு நேரத்தையும் செலவழிக்க மாட்டேன். உன் உடம்புலயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோ. எப்போதுமே வீட்டுக்காக வேண்டியும் மனைவிக்காக வேண்டியும் குழந்தைகளுக்காக வேண்டியுமே எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு
2: உன்னுடைய
3: உடம்புல அக்கறை இல்லாம இருக்க. இதை கொஞ்சம் கவனத்துல வச்சு வார வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளி. அதே மாதிரி கொஞ்சம்
2: ரொம்ப லென்த்தியா போதை கடிதம், கொஞ்சம் சுருக்கமா
3: கொஞ்சம் என்ஜாய் பண்ணு. அடுத்த கடிதத்துல நல்ல பதில எதிர்பார்க்கப்பா. நன்றி, மகிழ்ச்சி.
2: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த நேயர் என்ன கடிதம் எழுதுறாங்க? வணக்கம்.
4: அன்பு அறிவிப்பாளருக்கு இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம் கூறுங்கள்.
4: அடையாளம்பட்டில இருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுற மேடம்.
2: சொல்லுங்க.
4: நான் ஒரு கடிதம் எழுதினேன், நிலையத்துக்கு பாராட்டி எழுதினேன் மேடம்.
2: ஓகே, உங்களுக்கு நீங்க என்ன எழுதுவீங்க
4: மேடம்? நான் ஒரு நாளைக்கான ஒரு நாள் உதவி பண்ணணும் மேடம். ஒரு நண்பருக்கு பசினா அவளுக்கு சாப்பாட்டுக்கு
2: அப்படி நீங்க வந்து கடிதம் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா எந்த படத்துல இருந்து பாடல் கேட்க போறீங்க அப்படின்னா டியூட் படத்துல இருந்து பாடலை கேட்க போறீங்க. விவிதாஸ்

வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான

0: ஸோ நீக்கு ஒரு அலிகேஷனில் கால் பண்ணி பேசின அத்தனை நேர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ கடிதம் எழுதுறது அப்படிங்கிறது உண்மையிலே சுகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐய் ஸோ அப்படியே ஸ்ட்ரீட்டுனா இருங்க 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம். நீக்கு ஒரு அலிகேஷனுக்கு ஒரு எண்ட் கார்டு போடலாம்.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய் இப்போ நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா நீ அசி
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: நாய் தன் எஜமானனை தாக்கியவன் பேரில் பாய்ந்தது. ஆழ்வார்க்கடியான் அதற்கும் சித்தமாயிருந்தான். தன்னுடைய மேல் துணியை விரித்து நாயின் தலை மீது போட்டான். நாய் சில வினாடி நேரத்துக்கு கண் தெரியாத நிலையில் இருந்தது. அந்த சமயம் சுருக்கு போட்டு தயாராக வைத்திருந்த காட்டுக்கொடியை அதன் கழுத்தில் எரிந்து வைஷ்ணவன் நாயை ஒரு மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினான். இதற்குள் வந்தியத்தேவன் தேவராளனை தன் மேலிருந்து தூக்கி தள்ளிவிட்டு எழுந்தான். தேவராளன் வைஷ்ணவனுடைய ஒரே அடியில் நினைவிழந்து மூர்ச்சையாகி கிடந்தான். இருவரும் இன்னும் சில காட்டுக்கொடிகளை பிடுங்கி அவனுடைய கால்களையும் கைகளையும் கட்டி போட்டார்கள். பிறகு வந்தியத்தேவன் வேலையும் ஆழ்வார்க்கடியான் கைத்தடியையும் எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். சம்புவரையர் மாளிகையின் வாசற்பக்கத்தை தவிர மற்ற மூன்று பக்கங்களிலும் நெடுந்தூரத்துக்கு காடு மண்டி கிடந்தது. அதற்குள்ளே புகுந்து விட்டால் வெளியில் வருவது கஷ்டம். ஆகையால் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மதில் சுவர் ஓரமாகவே விரைந்து சென்றார்கள். விரைந்து நடக்கும் போதே ஆழ்வார்க்கடியான்,
1: நீ புத்திசாலின்னு நினைச்சேன், நான் நினைச்சது தப்புன்னு இப்பத்தான் தெரிஞ்சது.
0: அவசரப்பட்டு சுரங்க வழியில் புகுந்ததை சொல்லுகிறீரோ, அதன் மூலமாக எவ்வளவு பயங்கரமான மர்மங்களை கண்டுபிடித்திருக்கிறேன் தெரியுமா என்றான் வந்தியத்தேவன்.
1: அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா. வைஷ்ணவனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒத்தாசை சேரியான்னு தேவராளன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தொலைகிறது என்ன, வீணா ஏன் அபாயத்துக்கு உள்ளாகணும்
0: என்றான் வைஷ்ணவன். எல்லாம் சகவாச தோஷம்தான், வேற என்ன என்றான் வந்தியத்தேவன்.
1: யாரோட சகவாசத்தை சொல்ற? இத்தனை தவறு செய்யும்படி நான் உனக்கு ஒரு நாளும் சொன்னதாக நினைவு இல்லையே.
0: உம்மை சொல்லவில்லை ஐயா, பொன்னியின் செல்வரை சொல்லுகிறேன். அவரை பார்த்து பழகிய பிறகு பொய் சொல்வதற்கு உள்ளம் இடம் கொடுக்கவில்லை.
1: உயிர் தப்பத்திக்க கூடவா? அவ்வளவு சத்தியசிந்தன் ஐத்திய நீ.
0: அது மட்டுமல்ல, நீர் எங்கேயோ பக்கம்

0: உலகத்தில் மறைந்திருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும். நான் உன்னை பிடித்துக் கொடுக்கிறேன் என்று தேவராளிடம் சொல்வதை நீர் கேட்டுக்கொண்டிருந்தது உண்மை என்று நம்பிவிட்டால் இந்த ஆபத்து சமயத்தில் எனக்கு உதவி செய்ய வந்திருப்பீரோ?
1: அப்பனே, உன் அறிவு கூர்மை அபாரம், சந்தேகமில்லை. உண்மையில் தேவராளன் கேட்ட கேள்விக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறேன்னு கேட்க நான் ரொம்ப ஆர்வமா தான் இருந்தேன்.
0: பார்த்தீரா, நீர் ஒரு சந்தேக பிராணி என்று நான் கருதியது சரியாய் போயிற்று. அதை தவிர எப்பேற்பட்ட நன்மை வருவதாயிருந்தாலும் வாய் வார்த்தைக்கு கூட சிநேகித துரோகமாக எதுவும் நான் சொல்லும் வழக்கமில்லை. ஆனால் நீர் ஐயனார் கோவிலில் காத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இங்கு வந்தது எப்படி? சுரங்க வழியில் நான் திரும்பி வந்திருந்தால் உம்மை காணாமல் திண்டாடி இருப்பேனே என்றான் வந்தியத்தேவன்.
1: சுரங்க வழியில் என்னை திரும்பி வந்திருந்தா உயிரோடு வந்திருக்கிறது சந்தேகம்தான். நீ சுரங்க வழியில் புகுந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் சதிகாரர்கள் அதில் புகுந்தார்கள். நீ புத்திசாலியாகையால் நிச்சயம் வேறு வழியாகத்தான் வருவாய். அநேகமாக இங்கே சிலர் சுவரேறி குதித்து வரக்கூடும் அப்படின்னு நினைச்சேன்.
0: அவ்வாறு எண்ணிக்கொண்டாய் இவ்விடத்துக்கு வந்தீர்?
1: அது மட்டுமல்ல, பாதையில் புகுந்த சதிகாரர்கள் தேவராளனை மட்டும் வெளியிலே காவலுக்கு வைத்து விட்டு சென்றார்கள். அவர்கள் திரும்பி வரும்போது ஐயனார் கோயிலில் யாரும் இல்லாமல் இருக்க வேண்டாமா? அதற்காக ஏதோ சமிக்ஞை சொல்லிவிட்டு புகுந்தார்கள் போல இருக்கிறது. ஆனால் அது எனக்கு தெரியாது. எல்லாரும் சுரங்கத்துக்குள் புகுந்து விட்டார்கள் என்று நினைத்தேன். சுரங்கப்பாதையை வெளியிலிருந்து திறப்பதற்கு என்ன உபாயம் என்று தெரிந்து கொள்ளவும் விரும்பினேன். ஆகையால் பலிபீடத்தின் அருகில் சென்று அதை திருப்ப முயன்று கொண்டிருந்தேன். காலடி சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தேன். தேவராளன் கையில் வேருடன் வந்து கொண்டிருந்தான். என்னை கண்ட இடத்தில் கொன்றுவிட சதிகார கூட்டத்தார் வெகு நாளைக்கு முன்பே தீர்மானித்திருக்கிறார்கள். அது எனக்கு தெரியும். என் கையிலோ ஆயுதம் இல்லை. ஆகையினால் ஓட்டம் பிடிப்பதை தவிர வேறு வழி இல்லை. தேவராளனும் தொடர்ந்து ஓடி வந்து கொண்டிருந்தான். அடர்ந்த காடாக இருந்தபடியால் அவனால் என்னை பிடிக்க முடியவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னை அவன் தொடர்ந்து வரவில்லை என்று தோன்றியது. கோட்டையை கைவிட்டு விட்டான் என்று எண்ணி காட்டிலிருந்து நான் இனி ராஜபாட்டிக்கு போய்விடலாம் என்று உத்தேசித்தேன். சற்று தூரத்தில் ஒரு குடிசை தெரிஞ்சது. அதில் ஒரு சிறிய விளக்கு மினுக்கு மினுக்குன்னு பிரகாசித்து கொண்டிருந்தது. அந்த குடிசையில் ராஜபாட்டிக்கு வழி கேட்கலாம் என்று நினைத்து அதை அணுகினேன். சற்று தூரத்திலிருந்து உற்று பார்த்தேன். நல்ல வேலையாக போயிற்று. குடிசை வாசலில் தேவராளன் நின்று கொண்டிருந்தான். ஒரு பெண் பிள்ளையும் ஒரு நாயும் அவன் அருகில் நின்றார்கள். தேவராளன் பெண் பிள்ளையிடம் ஏதோ சொல்லிவிட்டு நாயை அழைத்து கொண்டு மறுபடியும் புறப்பட்டான். நாய் நான் நின்ற திசையை நோக்கி குறைத்தது. ஆகவே அபாயம் இன்னும் அதிகமாயிற்று. ராஜபாட்டைக்கு போகும் உத்தேசத்தை கைவிட்டு காட்டு வழிகளிடையே புகுந்து ஓடினேன். நான் அடிக்கடி குறைத்து கொண்டு வந்தபடியால் அவர்கள் எங்கே வருகிறார்கள் என்பதை நான் ஊகிக்க முடிந்தது. ஓடி வந்து கொண்டிருக்கும் போதே மூளையும் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. இரவு முழுவதும் காட்டில் சுற்றி கொண்டிருப்பது அசாத்தியம். எப்படியும் அவர்கள் வந்து பிடித்து விடுவார்கள். கையில் வேலுடன் கூடிய தேவராளனையும் வாயில் பல்லுடன் கூடிய வேட்டை நாயையும் ஏக காலத்தில் சமாளிப்பது சுலபமல்ல. அந்த சமயத்தில் இப்பெரிய மாளிகையின் மதில் சுவர் தெரிந்தது. மதிலில் ஏறி உள்ளே குதித்து விட்டால் எப்படியாவது சமாளித்துக் கொள்ளலாம் என்று எண்ணினேன். அப்படியே ஏறிவிட்டேன். அந்த சமயம் நீ அரண்மனை மேல் மாடத்தில் ஓடி வந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். நீ மதில் ஏறி வெளியே குதிப்பதற்காகத்தான் ஓடி வருகிறாய் என்று தெரிந்து கொண்டு மறுபடியும் கீழே குதித்தேன். நாம் இரண்டு பேருமாக சேர்ந்து தேவராளனையும் அவனுடைய நாயையும் சமாளித்து விடலாம் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. இதற்குள் நாய் குறைக்கும் சத்தம் கேட்கவே பக்கத்தில் இருந்த மரத்தின் மேலே ஏறிக்கொண்டேன். நாயும் தேவராளனும் நான் ஏறியிருந்த மரத்தை அணுகித்தான் வந்தார்கள். அதற்குள் நீ மதில் சுவரிலிருந்து இறங்கியது தேவராளனின் கண்ணில் பட்டது போலும். நாயையும் அழைத்து கொண்டு நீ இறங்கும் இடத்தை நெருங்கினான். பிறகு நடந்ததெல்லாம் உனக்கே தெரியுமே.
0: வைஷ்ணவரே, விதியின் வலிமையை பற்றி உமது அபிப்பிராயம் என்ன என்று வந்தியத்தேவன் கேட்டான்.
1: இது என்னப்பா கேள்வி? திடீர்னு விதின்னு பேர்ல உன்னோட எண்ணம் போனது ஏன்?
0: ஒவ்வொருவனும் பிறக்கும் போதே இன்னாருக்கு என்னபடி என்று பிரம்மதேவன் தலையில் எழுதி விடுவதாக சொல்லுகிறார்களே, அதை நீர் நம்புகிறீரா இல்லையா?
1: இல்ல இல்லப்பா, எனக்கு விதியில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. விதியை முழுவதும் நம்புவதா இருந்தால் பரந்தாமனிடம் பக்தி செய்து உய்யலாம் என்பதற்கு பொருள் இல்லாமல் போய்விடும் அல்லவா?

0: ஆழ்வார்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஆழ்வார்கள் எதையாவது சொல்லியிருக்கட்டும், எனக்கு விதியில் பூரண நம்பிக்கை உண்டாகியிருக்கிறது, விதியின்படியேதான் எல்லாம் நடக்கும் என்று கருதுகிறேன், இல்லாமற் போனால் இன்றைக்கு நான் தப்பித்துக் கொண்டு வந்திருக்க முடியாது.
1: அப்பனே, விதியினால நீ தப்பிச்சு வரல, மதியோட உதவியினால தப்பிச்சு வந்திருக்க.
0: இல்லவே இல்லை, என் மதி என்னை ஆழம் தெரியாத அபாயத்தில் கொண்டு போய் சேர்த்தது, விதி என்னை அதிலிருந்து கரையேற்றியது. இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே காட்டை கடந்து வந்து விட்டார்கள். கடம்பூர் அரண்மனையின் முன்வாசல் அங்கிருந்து தெரிந்தது.
2: அங்கு ஒரே அல்லூல கொல்லூலமாயிருந்தது.
0: பழுவேட்டரையரின் யானை குதிரை பரிவாரங்கள் வெளியிலிருந்து வாசலை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. அமோகமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த அரண்மனை வாசலில் சம்புவரையரும் அவருடைய பரிவாரங்களும் வரவேற்பதற்கு காத்திருந்தார்கள். நூற்றுக்கணக்கான தீவர்த்திகள் இரவை பகலாக்கி கொண்டிருந்தன. பேரிகைகள், முரசுகள், கொம்புகள், தாரைகள், தப்பட்டைகள் ஒன்று சேர்ந்து முழங்கின. ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனுடைய கையை பிடித்து இழுத்து,
1: வா போகலாம், யாராவது நம்ம பார்த்துட போறாங்க என்றார்.
0: இந்த பக்கம் ஒருவரும் பார்க்க மாட்டார்கள், பார்த்தாலும் என்னுடைய விதி என்னை காப்பாற்றும். பெரிய பழுவேட்டரையர் யானை மீது வந்து இறங்கும் காட்சியை பார்க்க வேண்டாமா?
1: அது மட்டும்தானே?
0: பழுவூர் ராணி நந்தினி அவருடன் யானை மீதில் வந்து இறங்குகிறாளா அல்லது மூடு பல்லக்கில் வருகிறாளா என்று பார்க்கவும் விரும்புகிறேன்.
1: தம்பி, விதி எப்பவும் உனக்கு அனுகூலமா இருக்கும்னு நினைக்காத. ஒரு மாய மோகினியின் உருவத்தில் வந்து உன்னை குடை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடும்.
0: அப்படியெல்லாம் மயங்கி விடுகிறவன் நான் அல்ல வைஷ்ணவரே, அதற்கு வேறு ஆட்கள் இருக்கிறார்கள். கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார்.
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: ஒருத்தர் தட்டியில நுழைஞ்சா இன்னொருத்தர் கோலத்துல நுழைஞ்சு வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் போடுற போட்டி எந்த நெருக்கடியான நிலையிலையும் நம்ம சிந்திக்க வைக்கிது. நீ புத்திசாலின்னு நினைச்சேன், நான் நினைச்சது தவறுன்னு இப்போ தெரிஞ்சுது. இப்படி சொல்லி பம்புக்கு இழுக்கிறான் திருமலையப்பன். தனது புத்திசாலித்தனத்தால கண்டுபிடிச்ச மர்மங்களை வல்லவரையன் சொல்ல மாட்டான். இதை புரிஞ்சுக்கிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும், வைஷ்ணவனை கண்டுபிடிக்க ஒத்தாசை பண்றியான்னு தேவராடன் கேட்டதும் ஆகட்டும்னு சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாமே கேட்டு அவனை ஆழம் பார்க்கறான். வல்லவரையன் விடுவானா? சுத்தி வளைச்சு அதுக்கு விளக்கம் தர மாதிரி பேசி, நீர் எங்கேயோ பக்கத்துல தான் ஒளிஞ்சிருக்கீர்ன்னு எனக்கு தெரியும், அப்படி நான் சொல்லியிருந்தா உண்மைன்னு நம்பி உதவி செய்யாம போயிடுவீங்களே ஒரு போடு போட்டான். உடனே அவனுடைய அறிவு கூர்மையை பாராட்டி, அப்பனே, உண்மையில தேவராளன் கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருந்தேன்னு மறுவெட்டு வெட்டுறான் திருமலையப்பன். வந்தியத்தேவன் விடல, ஆழ்வார்க்கடியான் இங்க வந்து சேர்ந்ததை பத்தி கேட்டு திசை திருப்புறான். ஆமா, வேட்ட மண்டபத்துல நடந்தது எதை பத்தியும் இப்ப வரைக்கும் மூச்சு விடலையே. தன்னுடைய அனுபவத்தை சொல்ல வேண்டி வருமேன்னு விதியை பத்தி பேசி கவனத்தை திருப்பிட்டான். நல்லது, சுருக்கு அல்லது முடிச்சு பற்றி, வழுக்கு முடிச்சு, தேவைக்கேற்ப இருக்கலாம் தளர்த்தலாம், இந்த முடிச்சு எளிதில் கழன்றுடும். கண்ணி முடிச்சு கம்பத்தில் அல்லது மரத்தில் நிலையா கட்டலாம். எட்டு வடிவ முடிச்சு முனைகளில் பாதுகாப்பாக போடப்படுற முடிச்சு, இதனால கயிறு நழுவி போகாமல் தவிர்க்க முடியும். திருமலையப்பன் காட்டுக்கொடியில் சுருக்கு போட்டு வச்சிருந்து லாகவமாக அந்த நாய் மேலே எரிஞ்சு அதை மரத்தோடு சேர்த்து பலமாக கட்டினதாக கேட்கும்போது வியப்பில் அழுந்துடுறோம். மேல் துணியை விரித்து அதன் தலை மேலே போட்டு செயலிழக்க பண்ணி அசையாமல் சுருக்கு போட்டு கட்ட பலம், விரைவு, அனைத்துக்கும் மேலாக சமயோசித புத்தி வேணும். அசத்திட்டான். நாய்களை பற்றி, குறிப்பாக வேட்டை நாய்களை பற்றி நிறைய விவரங்கள் கிடைக்கின்றன. நன்றி உணர்வு, வளர்க்குறவங்களின் மேலே அக்கறை, முகபாவங்களை புரிஞ்சுக்கிற அறிவு, இதெல்லாம் பொது பண்புகள். வேட்டை நாய்களுக்கோ கூரிய பார்வை, மோப்ப சக்தி, தொலைதூரம் விரைவாக ஓடக்கூடிய ஆற்றல், இதெல்லாம் கூடுதலாக அமைஞ்சிருக்கும். சிப்பிப்பாறை, கன்னி, கோம்பை, ராஜபாளையம் ஆகிய வேட்டை நாய் இனங்கள் குறிப்பிடத்தக்கவை. ஈழத்தில் தொடங்கின கப்பல் வேட்டை இப்போ மனித வேட்டை வரை வந்திருக்குது. இதன் தொடர்ச்சி எப்படி பார்க்கலாம்.

பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

ஒன்பது மணி 15 நிமிடம், 102.3 விவித் பாரதி தமிழ் FM. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தொட்டி ஜெயா திரைப்படத்திலிருந்து. இணைந்திருங்கள்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இரவு 10 மணிக்கு பௌர்ணமி பூக்கள்.
1: திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரின் அற்புதங்களும் மலைவள சிறப்புகளும் உங்கள் எண்ணம் நிறைந்திட இணைந்திருங்கள். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நிகழ்ச்சிகளை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்இலும் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். என் இனிய பொன்னிலாவே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக தவமாய் தவமிருந்த திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் வரப்போகுது. அதனைத் தொடர்ந்து தகதமிதா, இந்த ரெண்டு படங்களிலிருந்து பேக் டு பேக் உங்களுக்காக விவிதாஸ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என் இனிய பொன்னிலாவே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக அன்பே ஆறு திரைப்படத்திலிருந்தும் டிஷும் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் இணைந்திருங்கள்.

0: கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஒன்பது மணி 42 ஆயிட்டுருக்கு. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவை நிகழ்ச்சியில் அடுத்ததா தாஸ் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: அண்ணே என்னண்ணே பண்ணிட்டு இருக்கற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிருச்சு, பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்றியா?
1: வந்துறோமா?
0: இந்த வந்துறேன் அப்படினு சொல்றதுல வேகம் இருக்குது, ஆனா இன்னும் வரலையே.
1: ஒரு 2 மினிட்ஸ் இரு.
0: சைக்கிள்ல வர்றேன், கார் எடுத்துட்டு வருவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. இந்த சைக்கிள்ல நீ என்னை கூட்டிட்டு போயிட்டு எப்போ எப்படி டிராப் பண்ண போறியோ தெரியல.
1: நீ மட்டும் தானே போக போற? டைமுக்கு கொண்டு போய் விடணும், அவ்வளவுதானே? எரிபொருளை சிக்கனமா பயன்படுத்த வேண்டாவா? நீயே இப்படி பண்ணா எப்படிமா?
0: சரி சரி வா. அண்ணே ஆபீஸ்ல போயிட்டு நீ சொன்னதெல்லாம்

0: தான் நினைச்சு பார்த்தேன். இயற்கையில கிடைக்கின்றதுக்காக அதை நான் மட்டுமே பயன்படுத்துறது தப்பு அப்படின்றத புரிஞ்சுகிட்டேனே.
1: சூப்பர்மா, இது நமக்கான சேமிப்பு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கான சேமிப்பு, எதிர்கால சந்ததியினருக்கான சேமிப்பு.
0: எரிபொருள் சிக்கனம்
1: என்றென்றும் முக்கியம்.
2: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியின் இறுதி பாடல் பாரிஜாதம் படத்துலேருந்து கேட்க போகிறீங்க. அப்படியே இந்த ஷோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் அடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். எப்போவுமே சந்தோஷமாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால் முடிஞ்சிருக்கும் மற்றவங்களையும் சிரிக்க வச்சுட்டே இருங்க. டட்டா பாப்பா சொல்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நிலவோடு வளரும் பக்தி பரவசம் உங்கள் மனதோடு வளர்ந்திட
2: பௌர்ணமி பூக்கள் உங்கள் விவித் பாரதி பண்பலையில்.
3: பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்கள் கேட்க காத்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பௌர்ணமி பூக்கள் திருவண்ணாமலை திருத்தலத்திலிருந்து நேரடி ஒலிபரப்பாக. சிந்தித்து என்றும் நினைந்து எழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்த வினைப்பற்று அறுப்பானை பாலொடு ஆண் அஞ்சும் ஆட்டுகந்தானை அந்தமில் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபடப் பெற்ற கந்தவார் சடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாரே என்ற நம்பி ஆரூரர் வரிகளை நினைந்து இந்த ஆடி மாத பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் இணைகிறோம். ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும் போதே அம்மனுக்கு உகந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அழகா நம்பி இந்த வரியில சொல்லியிருப்பாரு பாடல்ல, அந்தமில் புகழால் உமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கந்தவாசடை கம்பன், அதாவது அம்பாள் வேண்டி விரும்பி வழிபாடு செய்த பெருமான் உரையும் பதி இந்த அண்ணாமலை பதி இல்லையா. ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத இந்த ஒரு அருணையம் பதியில பார்வதி தேவி மகத்துவமான ஒரு பெரிய தவம் இருந்து ஈசனுடைய இடப்பாகம் அமர்ந்ததா சொல்லப்படுது. ஈசனோட உடன் இருப்பது அப்படின்றத விட ஈசனுக்கு இடம் இருப்பது, அதாவது இடப்பாகத்துல இருக்கிறதுன்றது எத்தனை சிறப்பான ஒன்று. அப்படி அந்த அம்மையும் அப்பனுமாக இணைந்திருந்து இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் தரும் இந்த அண்ணாமலையில ஆடி பௌர்ணமி நாள்ல பக்தர்களுடைய என்ன பகிர்வுகள் வலமர காத்திருக்குதுன்னே பௌர்ணமி பூக்களா. இந்த நாள்ல இன்றைய நாள் பௌர்ணமி அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 7:32 ஆரம்பிச்சிருக்குது. அதே நேரம் நாளை இரவு, அதாவது 29ஆம் தேதி 8:54, அதாவது 9 மணி அளவுல வந்து இந்த பௌர்ணமி திதி நிறைவடையும் அப்படின்னு சொல்றாங்க. அதை மனசில் வச்சுட்டு நிறைய பக்த பெருமக்கள் பல்வேறு இடங்கள்ல இருந்து இன்னைக்கு ஒரு மாலை 5 மணி அந்த அளவுல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே திருவண்ணாமலையில் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. பக்தர்களுடைய அந்த எண்ணிக்கை அதிகமாகிட்டே வர்றதை வந்து பார்க்க முடியுது. ரொம்ப பொறுமையாக கோயிலில் சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதை தொடர்ந்து கிரிவலம் வரக்கூடிய பக்தர்களையும் நாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த திருவண்ணாமலைக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்களுடைய எண்ணங்கள் பக்தி உணர்வுகள் காற்றலைகளில் வலம் வர காத்திருக்குது பௌர்ணமி பூக்களாக கேட்கலாம். இப்போ பரமேஸ்வரி அவங்களுடைய அந்த பகிர்வு என்ன அப்படின்றத நாம கேட்போம். ஆர்ஜே பரமேஸ்வரி சொல்லுங்க.
4: ஈசனை காண முடியாது, உணரத்தான் முடியும். அதற்கு திருவாசகம் உதவும். பரமன் காண்க, பழையோன் காண்க, பிரம்மன் மால் காண, பெரியோன் காண்க, யாவரும் பெருவரும் ஈசன் காண்க, தேவரும் அறியா சிவனே காண்க, கண்ணால் யானும் கண்டேன் காண்க. ஆம், சிவபக்தி நம்முள் இருக்கும் போது துன்பம் என்ற ஒன்று நிச்சயம் நம்மை அணுகவே அணுகாது. 102.3 விவித் பாரதி தமிழகமில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல்.

0: நண்பர்களே, ஆறாத இன்பம் அருளும் மலையான இந்த அண்ணாமலையில ஆடி மாத பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில பக்தர்களுடைய என்ன பகிர்வுகள் உங்களுக்காக இதோ வானலைகள்ல இருக்கும் இல்லையா. பொதுவா பௌர்ணமி நாள்ல இங்க வரும்போது நிறைய பல்வேறு இடங்கள்ல இருந்து வரக்கூடிய பக்தர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், அவங்க இந்த அண்ணாமலையை அண்ணாமலையாரை அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவ உணர்வு பக்தி பரவசம் எப்படி இருக்கு அப்படின்றது தான் நாம வந்து ஒரு மாசம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. சரி வாங்க, இந்த நாள்ல நாம சந்திக்கக்கூடிய பக்தன்பர் யார் அப்படின்னு பாக்கலாமா இப்போ. வணக்கம், உங்க பேரு?
1: வணக்கம், என் பேர் செந்தில்குமார்.
0: செந்தில்குமார், எங்க இருந்து வரீங்க நண்பா?
1: புதுக்கோட்டை மாவட்டம், நார்த்தாமலை.
0: நார்த்தாமலை, தஞ்சாவூர் புதுக்கோட்டை,
1: மன்னர் புதுக்கோட்டை இருந்து நார்த்தாமலை, புதுக்கோட்டையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் நார்த்தாமலை. அங்க வந்து எங்க ஃபேமஸ் வந்து அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவில், பங்குனி மாத திருவிழா வந்து ஃபேமஸ் அக்காத்தங்க ஏறி வைத்து அது அந்த மாரியம்மன்.
0: நீங்க அந்த ஊர்ல இருந்து திருவண்ணாமலைக்கு வர்றீங்க, எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ஒரு 1 இயரா வரேன்,
0: தொடர்ந்து
1: வரேன். இப்ப இடையில ஒரு 3 மாசம் வர முடியல.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் பிசினஸ் பண்ணிட்டு
0: இருக்கேன். இப்போ நீங்க சொன்னீங்க, அதாவது உங்க ஊர்ல உங்க பகுதியிலேயே அந்த முத்துமாரியம்மன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய பகுதியில இருந்து அந்த கோவிலுக்கு வரக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த அனுபவம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அங்கிருந்து நீங்க திருவண்ணாமலையை தேடி இந்த அண்ணாமலையார பாக்கணும் அப்படின்றதுக்காக தொடர்ந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷமா வந்துட்டு இருக்கேன்னு சொல்றீங்க, சொல்லுங்களேன் என்ன காரணம்? முதல்ல நீங்க யார் சொல்லி இங்க வர ஆரம்பிச்சீங்க?
1: எனக்கு இப்ப ஊருக்குள்ள பசங்க நிறைய வந்தாங்க, வரையில எனக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா நானே ஒரு இந்த நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வருஷமாவே இந்த ஸ்டெப் எடுத்தேன், போயிட்டு வரணும், கிரிவலம் போகணும், ஏதாச்சும் ஒரு மாசம் போயிட்டு நான் வரணும் ஸ்டெப் எடுத்து 1 இயரா என்னால முடியல. அது நம்ம என்னதான் பண்ணாலும் அண்ணாமலை நினைச்சாதான் இந்த கால வந்து நம்ம கால் தரம் பதிக்க முடியும். அவர் நினைச்சாரு, வந்தேன், கண்டினியூவா ஒரு 5 மாசம் வந்தோம். அதுக்கப்புறம் இடையில ஒரு மாசம் கொஞ்சம் தடங்கள் வந்தாலும் வர முடியல, அதுக்கப்புறம் கண்டினியூ வந்தோம். இப்ப வந்து ஒரு 3 மாசம் என்னால வர முடியல. இங்க வந்துட்டு போன ஒவ்வொரு பௌர்ணமி வந்துட்டு நம்ம என்ன நினைச்சு மனசுல என்ன நினைச்சு இந்த கிரிவலம் வர்றோமோ, அந்த 14 கிலோமீட்டர் நம்ம கிரிவலம் இல்ல, மனசுல என்ன நினைச்சு அண்ணாமலையாட்ட இது எனக்கு அண்ணனும் நடக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டி பக்தி பரசுரம் பண்ணா கண்டிப்பா அடுத்த பௌர்ணமி வர்றதுக்குள்ள கண்டிப்பா நடக்கும்.
0: அதை
1: நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய அனுபவிச்சிருக்கேன். அந்த இப்போ 3-4 மாசம் வர முடியல எனக்கு, அந்த வந்துட்டு போயில அந்த கஷ்ட நஷ்டங்கள் எதுவுமே இல்ல, அந்த ஃபீலிங்ல இப்ப அந்த வராத ஒரு 4 மாசமா எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் நிறைய வந்துச்சு. இப்ப இந்த வர முடியாத சூழ்நிலை எவ்வளவு ட்ரை பண்ணேன், என்னால வர முடியல இந்த மாசம்.
0: அந்த வினையை நாம அனுபவிச்சு ஆகணும்ன்றதுக்காக
1: அந்த அண்ணாமலையாரோட என்னன்னா, இது மாதிரி சோதனை கொடுத்தா அதையும் மீறி அவன் நம்மளை பாக்க வர்றானா அப்படிங்கிற பக்தரோட சோதனை தான்.
0: சூப்பர் சூப்பர்.
1: அது சோதிச்சு பாக்குறாரு, அந்த சோதனையை தாண்டி நம்ம வந்தோம்னா அவரோட பக்தி

0: பரவசம் வந்து முழுசா நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி கொஞ்ச நாள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த விட என் ஃபேமிலியோட வந்திருக்கேன், முதல் முறை என் ஃபேமிலியா கூப்பிட்டு
1: வந்திருக்கேன். நீங்க சொல்லி உங்களுடைய கம்பல்ஷனால வந்தாங்களா இல்ல அவங்களே வரேன்னு சொல்லி வராங்க?
0: இல்ல ஏற்கனவே கேட்டிருந்தாங்க,
1: அவங்களே
0: கேட்டிருந்தாங்க. கேட்டிருக்கல நான் வந்துட்டு என்ன என்னோட வந்து பசங்களோட வந்துருக்க ஃபேமிலி கூட்டி வர முடியல, அதனால நான் இப்ப காரு நான் ஃபர்ஸ்ட் ஓன் கார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கார் எடுத்திருக்கேன். கார் எடுத்தனா என் ஓன் கார்ல என் ஃபேமிலிய முதல் டைம் என் கார்ல கூட்டி வந்திருக்கேன்.
1: சந்தோஷமா இருக்குல்ல நீங்க சொல்றது கேட்கும் போது எங்களுக்கு, ஏன்னா முதல் முறையா சொந்த வாகனத்தோட இங்க வரணும், அப்போதான் ஃபேமிலியை கூட்டிட்டு வரணும்ன்ற ஒரு பாக்கியமும் உங்களுக்கு இருந்திருக்கு. சந்தோஷம், மகிழ்ச்சி. ஐயா நீங்க உங்க நண்பரா கூட வந்திருக்காங்களா?
0: முதல் டைம்
1: வந்திருக்காங்க. நீங்க சொல்லி உங்களோட ஃபேமிலியோட வந்திருக்காங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: குமார்.
1: குமார், நீங்க அதே ஊரா?
2: அதே ஊர்.
1: அதே ஊரு. நண்பர் சொன்னாருன்றதுக்காக வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு?
2: சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இனிமேல் அண்ணாமலையார் கிரிவலம் சுத்தி போறப்ப நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு
1: என்ன வேணுமோ அதை விண்ணப்பமா வச்சுக்கலாம்.
2: கன்ஃபார்ம்.
1: சந்தோஷம், சந்தோஷம். பரவாயில்ல, நீங்க என்ன நினைச்சு வந்தீங்களோ அது நடக்கிறதுக்கு அந்த இறைவனுடைய அருள் நிச்சயமா கிடைக்கும். வாழ்த்துக்கள்.
2: மரம் வச்சா தண்ணி ஊத்துவேன்.
1: நிச்சயமா. ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அவர் வர சொன்னாரு, வந்தேன், தண்ணி ஊத்துறது அவருடைய பொறுப்புங்க, நான் எங்க கவலைப்பட போறேன் அப்படின்னு சொல்லி. வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சரி, நீங்க நண்பர்களோட வந்துட்டு இப்போ வந்து ஃபேமிலியோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா, ஃபேமிலில நீங்க யாருமா சொல்லுங்க?
3: அவரோட தங்கச்சி.
1: தங்கச்சி. தங்கச்சி பேரு
3: கனகா.
1: கனகா, அண்ணனோட சொந்த கார்ல சொந்தக்காரங்களோட வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
3: ஆமா.
1: சரி, இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க? இப்பதான்
3: இல்ல வந்ததில்லை,
1: வந்திருக்கீங்க. எத்தனை பேரும் நீங்க தங்கச்சி வந்திருக்கீங்க?
4: நானு தங்கச்சி, அண்ணன் பொண்டாட்டி, அண்ணன் பையன்.
1: பையன்
4: 4 வயசு தான். அவர் நடக்கிறார், சாட்சி போட்டு நடந்து
1: அவரே சர்வேஷ். அப்புறம் என்னங்க அவர் நடக்க மாட்டாரா? நடந்துருவீங்களா? பாஸ் நடந்துட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கே, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கே, நடந்துருவீங்களா? பரவாயில்ல மேடம், எனக்கு சொல்லுங்க.
5: நடந்துருவே.
1: அதுதான் அந்த கொஞ்சம் மழலையோட ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. நீங்க இன்னைக்கு யாரு பக்கம் வந்திருக்கீங்க? திருவண்ணாமலைக்கு. சிவன் பாத்துட்டீங்களா? வெரி குட். ஆமா, நீங்க சொல்லுங்க, உங்க பேரு என்ன?
6: என் பேர் ஸ்னேகா.
1: ஸ்னேகா, நீங்க நண்பருடைய மனைவி இல்லையா? எவ்வளவு நாளா நீங்க அவர்கிட்ட?
6: நான் சிவனோட மிக பெரிய பக்தி.
1: இன்னைக்குதான் வந்திருக்கீங்க?
6: என்னோட இதுல அவங்க ஃபர்ஸ்ட் வந்தாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன்.
1: பாருங்க, அவங்க சொல்றாங்க பக்திய பக்தி நானு நான் சொல்லி அவர் வந்துட்டாருங்க. ஆனா இன்னைக்குதான் பெருமான் கூப்பிட்டுருக்காரு. பரவாயில்ல, பொதுவா காத்திருந்து கிடைக்கிற எதுக்குமே வந்து மவுசு கொஞ்சம் கூடதான் இல்லையா? அதனால சரி, இப்போ நீங்க வந்து கிரிவலம் எப்படி இது பண்ண போறீங்க? எவ்வளவு நடந்துடலாம்? பாதி நடந்தாச்சு.
6: சிவன் எப்பயுமே சோதிச்சுதான் குடிப்பாரு. எப்பயுமே சிவனோட பக்தியே அப்படிதான். அதனால எவ்வளவு சோதனை வந்தாலும் பாத்துடலாம்.
1: சூப்பர்மா, வாழ்த்துக்கள். நண்பர் சொன்னாரு, முதல் முறையா வந்து என்னுடைய சொந்த கார் வாங்கி அதுல வந்து என்னோட குடும்பத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களும் இறைவன் செவிசாய்ப்பார் அப்படின்ற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள். நன்றி நண்பா. நேர்களை கேட்டீங்களா, ரொம்ப அழகா ஒரு ஒரு குடும்பத்தோட. இதுதான் பொதுவா சொல்லுவாங்க, ஒரு கோயிலுக்கு போகும்போதோ இல்ல இந்த மாதிரி திருமணம் மாதிரியான விழாக்களுக்கு போகும்போதோ குடும்பத்தோட போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த வைப்ரேஷன் இப்ப பாத்தீங்களா, எல்லாரும் எவ்வளவு ஒரு ஒரு ஜாலியா பேசினாங்க, ஒரு ஒரு மனம் திறந்த ஒரு பகிர்வு இருந்தது இல்ல. இந்த நிறைவு, இந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். சரி, அந்த வாழ்த்துக்களோட தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை. இது 102.3 பாரதி தமிழ் பண்பலை. இது பௌர்ணமி பூக்கள்.
7: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு, நம்பர் 1 திடம் அரிசி.

0: எங்கும் நிறைந்த இறையொளியில் எங்கிருந்தும் பயணிக்கலாம்.
1: உங்கள் விவத் பாரதி 102.3 பௌர்ணமி பூக்கள்
0: இரவெல்லாம் இறையருள் நிறைத்து இதயமெல்லாம் இன்னருள் பரப்ப இணைந்திருங்கள்.
1: பௌர்ணமி பூக்கள்.
2: நிலவு முழுமை அடைவது போல இறை நம்பிக்கையால் மனித மனமும் முழுமை அடைகிறது. இன்று பௌர்ணமி. மன அமைதிக்காகவும் சிவபெருமானின் அருளுக்காகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மலையை சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு அமர்ந்திருக்கிற பக்தர்கள் கிட்ட நாம பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி 102.3 விவித் பாரதி தமிழகம். எஸ் மேம், வணக்கம்.
3: சொல்லுங்கம்மா,
2: உங்க பேரு, எங்கிருந்து வர்றீங்க?
3: என் பேரு அன்னபூரணி, நான் குடும்பப்பேட்டையில இருந்து வரேம்மா.
2: ஓகே, பௌர்ணமி ஒவ்வொரு மாசமும் நீங்க வந்துடுவீங்களா?
3: ஒவ்வொரு மாசம் வரலாமா? இந்த மாசம் அன்னதானத்துக்காக வந்திருக்கிறோங்கம்மா. நாங்க அன்னதானம் போடுறோம். என்ன பண்றவங்க, நம்ம மண்டபத்து பேர் என்ன? வேலா இது மகால. நாங்க அன்னதானம் 6 வருஷமா போட்டுட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் 6வது வருஷம். எல்லாருக்கும் அன்னதானம் போடுறதுக்காக நாங்க வந்திருக்கிறோம்.
2: ஓகே, 6 வருஷமா நீங்க வந்ததுல அன்னதானம் மட்டும்தான் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க?
3: ஆமாமா.
2: இந்த மாசம் தான் நீங்க 6 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாசம் தான் வந்திருக்கீங்க?
3: வருஷம் இந்த ஆடி மாசம் பௌர்ணமியில அன்னதான வேலாயுத மண்டபத்துல போட்டுட்டு இருக்கிறோம்.
2: ஓகே, அதனால இந்த வருஷம் மட்டும் வந்திருக்கீங்களா இல்ல 6 வருஷமாவே?
3: இந்த வருஷம் தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி எல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் கிரிவலம் எல்லாம் போயிருக்கிறேன். இப்ப கொஞ்சம் முடியாதனால அப்படியே உட்காந்து மேலே போயிட்டு
2: இருக்கிறேன். பல வருடங்கள் கழிச்சு மறுபடியும் நீங்க கிரிவலம் வர்றீங்க,
3: இது ஒரு சந்தோஷம். இதெல்லாம் பாக்கணும் எல்லாம் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நடக்கலாம், முடியல நடக்கிறவங்க வேடிக்கை பார்த்துட்டு ஒரு சந்தோஷப்படலாம், முழு நிலவு பாக்கலாம்னு வந்திருக்கிறோம்.
2: ஓகே, 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இதே மாதிரி நடந்து வந்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம திருவண்ணாமலை கிரிவலத்தோட மக்களுக்கும் இப்ப 10 வருஷம் கழிச்சு இந்த 2026 ஆடி மாசம் நீங்க பாக்குறதுக்கும் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம்?
3: 10 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஜென்ஸுக்கு தான் அதிகம் நடப்பாங்க, லேடிஸ் இவ்வளவு இருக்க மாட்டாங்க. இப்ப வந்து லேடிஸ் தான் ஜாஸ்தியா இருக்காங்க, ஜென்ஸுக்கு ஈக்குவலா.
2: ஓகே, நீங்க வந்து ஓய்வெடுத்து போயிட்டே இருக்கீங்க இல்லையா, மக்களை நீங்க பாத்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது இவங்களுக்கு
3: ஒரு சந்தோஷம், இந்த திருவண்ணாமலை மண்ணை மிதிச்சிருக்கிற ஒரு சந்தோஷம், இங்க வந்திருக்கிற பாக்கியத்து குடுத்திருக்காங்களா. ஒரு தடவையா மனிதனா பிறந்தா திருவண்ணாமலைக்கு வரணும், மாசம் மாசம் வரணும், வருஷம் வருஷம் வரணும். முத்தி
1: எங்கும் நிறைந்த இன்பப் பெருமானின் எல்லையிலா பேரருளோடு
0: திருவண்ணாமலையிலிருந்து உங்கள் விவித் பாரதி பண்பலையின் பௌர்ணமி பூக்கள்
1: மலைவள பகுதியிலிருந்து
0: மோகன சுந்தரி
1: செண்பக காசி.
4: இங்க இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அந்த எண்ணங்கள் எல்லாம் கேட்கும் போது ஒரு வரி ஞாபகத்துக்கு வருது, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் அப்படின்னு. அந்த சிவாய நம அப்படின்ற மந்திரத்தை சொல்லணும்னா கூட ஏதோ ஒரு பெரும் தவம் செஞ்சிருக்கணுமா, அந்த ஒரு தவப்பேர் இருந்தா மட்டும்தான் அதை உச்சரிக்கக்கூடிய பாக்கியம் கூட நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு உணர்வு தான் இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை பார்க்கும் போது வருது. வாங்க, இதே உணர்வோட நாம ஒரு இன்னொரு பக்தரை சந்திக்க போறோம். வணக்கம் ஐயா, உங்க பேரு?
5: என்னுடைய பெயர் சிவ காளியப்பன். நம்மளுடைய குருநாதர் வந்து அருள்நந்தி குருநாதர், திருவனைக்காவல். நாங்கள் சேலத்துலேருந்து பயணம் பண்ணுறோம். மாதந்தோறும் பௌர்ணமிக்கு 1008 உத்ராஜம் கயிறில் போட்டு வரும் பக்தர்களுக்கு தொடர்ந்து 10 வருஷமாக கொடுத்துட்ருக்கோம்.
2: ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிவசிவா.
5: அதனால் இந்த உத்ராஜத்துக்கு முதலாக 1 ரூபா கூட நாங்கள் வாங்கறதில்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவுடைய அண்ணாமலையாரும் அண்ணாமலையாரோடைய தொண்டு.

0: தொண்டு அருமை. ஏன்னா சிவ சின்னங்கள்னு சொல்லும் போதே விபூதியும் ருத்ராக்கமும் தான் சொல்லுறாங்க.
1: இந்த தொண்டை வந்து நம்ம செய்ய சொல்லியிருக்காரு ஐயா, அது வைராகியமா எடுத்து
0: ஒரு இறை பணியில, அதுவும் சிவனடியாரா இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து நமக்கு தெரியும் 63 எப்படி சோதிச்சு தடுத்தாட்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி. நமக்கும் நம்ம இதை ஒழுங்கா செய்யறோமான்ற சோதனைகள்லாம் வரும். அது எப்படி நீங்க கடந்து போனீங்க?
1: அதுதான் முதல்ல வந்து இறைவன்கிட்ட கேட்கறது, இந்த மாதிரி தடப்படாம கருணையை கொடுங்க கேட்கணும்.
0: அப்படி கிடைக்குது
1: கண்டிப்பா என்கிட்ட கிடைக்கணும். ஏன்னா நீங்க அன்புக்கும் சேவைக்கும் தொண்டுக்கும் நியாயமானது கொடுத்தீங்கன்னா அவர் எங்கிருந்தாலும் கூட்டு.
0: அருமையா, அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலை நீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணாமலை உண்மையிலேயே அன்புக்கு கட்டுப்படுவார் தான். ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க,
1: இத எப்படி நாம சொல்றதுன்னு தெரியல. அந்த துண்டு
0: தொடர்ந்து நீங்க இப்போ வரீங்க இல்லையா, நீங்க வந்து சேலம் அந்த பகுதியில இருந்து வந்துட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு நாள் முழுக்க ஆகணும் உங்களுக்கு கிரிவலம் போயிட்டு.
1: ஆமா, காலையில எந்திரிச்சு 4 எழுந்திரிச்சு பூஜை பண்ணிடுவோம். நம்மளுக்கு வந்து ஆத்மாத்மான மூர்த்தி அண்ணாமலையார், அவரை பூர்த்தி பண்ணிடுவோம். அவரை நம்மளை கூட்டிட்டு வருவாரு. ஒரு 11-12 வரைக்கும் தொழில நம்ம குடும்பத்துக்கு தேவையான வாழ்வாதாரத்தை சாமி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்துடுவோம். கிரிவல பாதையை முடிச்சுட்டு ஈசானிய லிங்கத்தில் உத்தரவு கொடுத்துட்டு பயணம் பண்ணுவோம்.
0: கிளம்பிடுவீங்க,
1: வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நம்மளுடைய சாமி கொடுக்குற தொண்டு.
0: அதை முறையா செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, பரவாயில்ல. இப்ப இதுல வந்து நீங்க தொடர்ந்து இதை செஞ்சிட்டு இருக்கீங்க, ஒரு நிறைவும் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா நீங்க பேசுறத பார்க்கும் போதே தெரியுது, இந்த பணி என் கடன், பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி. பணி செய்யறது என்னுடைய வேலை, அதுக்கான பலன் வந்து கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுடைய பேச்சுல தெரியுது. இப்போ நீங்க மட்டுமா இல்ல உங்களோட வேற
1: இந்த தொண்டுக்கு வந்து என்னுடைய துணைவியாரு ரொம்ப ஒத்துழைப்பா இருப்பாங்க. அவங்க உத்ராஜத்தை நம்ம கோட்டை போட்டு கொடுத்துருவோம். அவங்க கயிறு போட்டு முடிச்சு போட்டு நம்ம கொண்டாந்து இந்த தொண்டுக்கு
0: ஈடுபடுவாங்க.
1: அதை வந்து எந்த குறையும் இல்லாம அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு மேல நம்மளுடைய குருநாதருடைய கருணை
0: குருவருளும் திருவருளும் ஒன்று சேரும்போது அந்த பணி வந்து தடையில்லாமல் நடக்கும். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.

0: நிறைவான வாழ்க்கை என்பது செல்வத்தில் இல்லை, அமைதியான மனதில் தான் உள்ளது. அந்த மன அமைதியை தேடிதான் இந்த திருவண்ணாமலைக்கு பக்தர்கள் ஏராளமானோர் ஒவ்வொரு மாதமும் இந்த கிரிவல பாதையை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகங்கள் பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி. வாங்க நம்ம பக்தர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம் சார்.
1: ஹலோ, 102 எஃப்எம் வணக்கங்க.
0: தேங்க்யூ சோ மச். உங்க பேரு, நீங்க எங்க இருந்து வர்றீங்க?
1: நாங்க 24 வீரவாண்டி எஸ் நாகராஜ்.

0: நாங்க கிட்டத்தட்ட 9 மாசமா வந்துட்டு இருக்கிறோம்.
1: ஓகே, நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க நாகராஜ் சார்?
0: 24 வீரவாண்டி, கோவை மாவட்டத்துக்கு சேர்ந்ததுங்க மேடம்.
1: ஓ, நீங்க கோவை மாவட்டத்தில இருந்து கிரிவலத்துக்காக டிராவல் பண்ணி?
0: ஆமா மேடம், கிரிவலத்துக்காக வந்துட்டு இருக்கிறேங்க. ஆனா ஒவ்வொரு மாசம் வரும்போது ஒரு மாற்றம் இருக்குது.
1: எத்தனை மாசமா வந்துட்டு?
0: நாங்க 9 மாசமா வந்துட்டு இருக்கிறோமா. ஒருத்தர் சொல்லிதான் நானே வந்தேன்.
1: உங்களுக்கு யாரு கிரிவலத்தை பத்தி எடுத்து சொன்னது?
0: அது ஃப்ரெண்ட் சொன்னாரு எனக்கு. அதனால எனக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தியா இருக்குது. அதனால நான் வந்துட்டு இருக்கிறேம்மா.
1: இந்த 9 மாசத்துல, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த 9 மாசத்துக்கும் உங்களுக்கு என்ன திருப்தி?
0: ஒரு மாற்றம் எனக்கு தெரிஞ்சது, அது கொண்டு நான் வந்துட்டு இருக்கிறேன்.
1: சூப்பர். இப்ப நீங்க யாருக்கிட்ட எல்லாம் உங்களுக்கு இத பத்தி, இந்த கிரிவலத்தை பத்தி, இந்த திருவண்ணாமலையை பத்தி யாருக்கிட்ட எல்லாம் சொல்றீங்க?
0: நான் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாத்திட்ட சொல்லிட்டு இருக்கிற, எல்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க.
1: இப்ப உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்களா, ஃபேமிலியா சார்?
0: இல்ல, நாங்க மட்டும் தான் வந்தேன்.
1: நீங்க தனியா வந்திருக்கீங்க?
0: மட்டும் தான். ஆமாமா.
1: தொடர்ந்து பேசுவோம். மனங்களில் என்று முழுமையான கொண்டாட்டம். பௌர்ணமி இரவில் கடலின் அலைகள் சற்று வலுவாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயற்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சந்திரன் மனித மனத்திலும் அமைதி மற்றும் உணர்வுகளின் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக பல மரபுகள் கூறுகிறது. எனவே இந்த நாளில் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பௌர்ணமி பூக்கள் கேட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழகமே. நிகழ்ச்சியில நான் உங்கள் பரமேஸ்வரி புனிவில் இணைந்திருக்கிறேன். செண்பகாசி அவர்களும் என்னுடன். இதோ அவர்கள் குரலே.
2: நேர்களே, அதாவது ரொம்ப அழகா சொன்னாங்க, கடல் அலைகளுடைய மட்டம் உயர எப்படியோ அதே மாதிரிதான் நம்மளுடைய மனதின் எண்ணங்களுடைய அந்த அலைகளும். அந்த அலைகள் ஒழுங்குபடணும், ஒருங்குபடணும் அப்படின்னு சொன்னா இந்த பௌர்ணமி நிலவு அதுக்கு வந்து நிறைய ஒரு ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பௌர்ணமி நாள்ல கிரிவலம் வர்றதும் கூட. இந்த மாதிரியான தலங்கள்ல ஒரு ஊர் எப்போ தலமாகுது, பதியாகுது அப்படின்னு சொன்னா அங்க இறையருள் நிறைந்து இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இறையருள் நிறைந்த இந்த திருவண்ணாமலையில பக்தர்கள் எல்லாம் ரொம்ப அழகா கிரிவலம் போறதை பார்க்கும் போது நமக்கும் பரமேஸ்வரி சொன்ன மாதிரி அந்த எண்ண அலைகள் ரொம்ப அழகா ஒருங்குபடுது அப்படின்னு தான் சொல்லணும். பெருவாழ்வு அளித்து பிரியத்தோடு என்னை பிரியாதிருக்க இப்போது வரு சொல்லி உண்ணாமுலை நாமதேவி வரவேணும் எந்தன் அருகே அப்படின்னு சொல்லும் உண்ணாமுலை அம்மன் பதிகம். ஏன்னா இது ஆடி மாதம் இல்லையா, ஆடி செவ்வாய், ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி. பொதுவாக பௌர்ணமி வழிபாடு வந்து அம்பிகைக்கு உகந்த ஒரு வழிபாடும் கூட. இந்த ஆடி மாத பௌர்ணமியில அந்த அம்பிகை உண்ணாமுலை அம்மனை எவ்வளோ அழகா சொல்றாங்க பாருங்க. பிரியத்தோடு என்னை நீ பிரியாது இருக்க வேண்டுமா? பிரியாம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் வேற, ஆனா பிரியத்தோடு என் கூடவே இருக்கணும் அப்படின்னு கேட்கறது ஒரு வரம். அந்த வரம் கிடைத்த பக்தர்கள் எல்லாம் தான் தன்னுடைய உணர்வுகளை இங்க பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை. 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை.

0: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசை.
1: பௌர்ணமி நமக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. அதாவது, நிலவு தேய்ந்தாலும் மீண்டும் முழுமை பெறுகிறது. அது போலத்தான் வாழ்க்கையில தோல்வி வந்தாலும் நம்பிக்கையை இழக்காம நம்ம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது உயர முடியும் அப்படிங்கறதா இந்த பௌர்ணமி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழகம்ல பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி. வாங்க நம்மளுடைய பக்தர்கள் கிட்ட பேசலாம். வணக்கம் அம்மா.
2: ஹலோ.
1: உங்க பேரு எங்கிருந்து வர்றீங்க?
2: என் பேர் இந்திராணி, குடுமலையிலிருந்து வர்றேன்.
1: எத்தனை வருஷமா நீங்க கிரிவல வர்றீங்க?
2: 5 வருஷமா வர்றேன். 6 வருஷமா இருக்குது. நான் 5 வருஷமா வந்துட்டு இருக்கிறேன்.
1: நீங்களும் 6 வருஷமா வந்துட்டு அன்னதானம் குடுக்கறீங்க. ஆனா 5 வருஷமா
2: அவங்க கூட சேர்ந்துக்கு அன்னதானம் கொடுக்கறவங்க கூட நாங்க சேர்ந்துக்குவோம்.
1: 5 வருஷமா அதாவது தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் வந்துருவீங்க?
2: மாசமெல்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா ஆடி பௌர்ணமிக்கு வருவோம்.
1: அப்படி என்ன உங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி அவ்வளவு விசேஷம்?
2: அவ்வளவு விசேஷம், நல்லா இருக்கு.
1: நீங்க ஃபேமிலியா வந்திருக்கீங்களா இல்ல
2: ஃப்ரெண்ட்ஸா தான் வந்திருக்கறோம்?
1: ஃபேமிலியா தான் வந்திருக்கீங்க. உங்க வீட்ல உள்ளவங்க எல்லாம் இத ஃபாலோ பண்றாங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க
2: இத என்னை கூட்டியா இருந்தது மகளும் மருமானும் தான் கூட்டியா இருந்தது அவங்க தான்.
1: ஆஹா, சோ எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருக்கு.
2: ரொம்ப பிடிக்கும், திருவண்ணாமலைனா ரொம்ப பிடிக்கும்.
1: உடுமலையில இருந்து வார நாட்கள் இது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இல்லையா? அப்போ உங்களுக்கு வேலை இருக்கும், ஸ்கூல், ஆபீஸ், காலேஜ், இந்த மாதிரி பல விதமான வேலை பழுக்கள் இருக்கும். இங்க வந்து வீக்கெண்டு வார இறுதி நாட்கள்னா கூட்டம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கும், பட் வார நாட்கள்ல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த வேலைகள் எல்லாம் எப்படி நீங்க பிளான் பண்ணி பண்ணிட்டு நீங்க வர்றீங்க?
2: எல்லாம் நிப்பாட்டிடுவோம், எங்கேயும் போக மாட்டோம். 2 நாளைக்கு இங்க இருந்துக்குவோம்.
1: ரெண்டு நாள்
2: நேற்று கால சாயந்தரம் வந்தோம், இன்னைக்கும் இருப்போம், நாளைக்கு மத்தியானம் கிளம்பிடுவோம். எல்லாம் நிப்பாட்டிட்டு இங்க அண்ணாமலையார் கும்பிடுறக்கும் வந்திருக்கிறோம்.
1: இந்த ஆடி மாசம் மட்டும்?
2: ஆடி மாசம் மட்டும், அது உண்மைதான். பொய்யெல்லாம் இல்ல,
1: அதுக்கு செல்ல வர இல்ல. குடும்பமே நீங்க பிளான்
2: பண்ணிட்டே வருவோம். பஸ்ல கூட்டி ஏறுவாங்க, குடும்பப்பேட்டை இருந்து கூட்டிட்டு வந்து திருவண்ணாமலையில இறக்கி விட்டுருவாங்க.
1: தனியா நீங்க பஸ் பிடிச்சு வர்றீங்க?
2: ஆமா ஆமா, பஸ் பிடிச்சு வந்து
3: மட்டும்
2: 8 பஸ் வந்திருக்கு.
1: உங்க ஊர்ல இருந்து?
2: திருப்பூர்ல இருந்து 5 பஸ், குடுமலையிலிருந்து 2 பஸ், அப்புறம் மறுபடி பக்கத்துல பாப்பா குளத்துல இருந்து 1 பஸ்.
1: ஒவ்வொரு குடும்பமா கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி. இந்த 2026லயும் ஒட்டுமொத்த குடும்பமுமே எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா ஒரு பிளான் பண்ணி ஆடி மாசத்துக்கு வந்து வருஷம் இந்த மாதிரிதான் பிளான் பண்ணி வர்றாங்க. பட் நம்மள நிறைய பேர் இந்த வேலை அந்த வேலை நம்மளால முடியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனா அதையெல்லாம் தாண்டி இங்க வந்து திருவண்ணாமலைக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட அந்த அண்ணாமலையாரை பாக்குறதுக்கு 2 நாட்கள் தங்கி அவங்க சும்மாலாம் இருக்கிறது இல்ல, அந்த அன்னதானத்துக்கு மொத்த வேலைகளையும் அதுக்குன்னு தனியா ஆள் போடாம இவங்களே செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. நேரிலே தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழக மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டம்.

0: வணக்கம்ப்பா, உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு தீபிகா, நான் வந்துட்டு சேலம்ல இருந்து வரேன்.
0: சேலமா பக்கமா?
1: சேலம் தான்,
0: ப்ராப்பர் சேலம். எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க தீபிகா இங்க?
1: நான் ஒரு 2 இயர்ஸ் இங்க வந்துட்டு இருக்கேன் மேம். காலேஜ் படிக்கும் போது வந்துட்டு இருக்கேன்.
0: காலேஜ் படிக்கும் போது இப்ப படிச்சு முடிச்சிட்டீங்களா?
1: எஸ் மேம், படிச்சு முடிச்சிருக்கீங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்கேன் மேம்.
0: சூப்பர். அப்போ இருந்தே வந்துட்டு இருக்கீங்க. எப்படி இங்க வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு?
1: மேம், இந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்கலாம் சொல்லியிருக்காங்க, இந்த கோவிலுக்கு போனா நல்லது நடக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க பேச்சு கேட்டுட்டு
0: வந்தீங்க.
1: ஒரு 2 மந்த்ஸ் அவங்க கூட வந்தோம். அதுக்கப்புறம் நானும் அம்மாவுமே வர ஆரம்பிச்சோம்.
0: ஓ, பரவாயில்ல. நீங்க வர்றதுனால அம்மா கூட வர ஆரம்பிச்சாங்களா? சூப்பர். சரி, ஒவ்வொரு முறையும் கிரிவலம் போவீங்களா?
1: ஆ, எஸ் மேம்,
0: கிரிவலம் போயிட்டு வர்றதுண்டு. பரவாயில்ல. இப்போ கிரிவலம் முடிச்சாச்சா?
1: ஆ, கிரிவலம் முடிச்சுட்டு சாமி பார்ப்போம், இல்லைன்னா சாமி பார்த்துட்டு வந்து கிரிவலம் பண்ணுவோம்.
0: சரி, இப்போ முதல் முறையா இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சவங்களோட வந்திருக்கீங்க. இப்போ தொடர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கீங்க, அம்மாவோடய வந்துட்டு இருக்கீங்க. வரும்போது எப்படி இருந்தது அந்த ஃபீலு? இப்போ தொடர்ந்து வர்றீங்க இல்லையா, இப்போ அதை நீங்கள் எப்படிமா ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே வரணும், இங்கே வந்தால் எனக்கு இந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஃபீல் நமக்குள்ளே இருக்கும்ல, அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அழுந்துட்டு தான் போனே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது. ரொம்பவும் நடக்க முடியல, கால்லாம் ரொம்ப வலிச்சிச்சு.
0: அந்த 14 கிலோமீட்டர்.
1: ஓகே. அதுக்கப்புறமா எனக்கு இங்கே வர்றதுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எப்படியோ நீங்கள் அம்மா கூட்டிகிட்டு இங்கே வந்துருங்க மாதம் மாதம்.
0: பரவாயில்ல, அம்மா நடந்துருவாங்க.
1: அம்மாவும் நடந்துருவாங்க. ஏதோ ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நடக்க முடியும்னா உட்காந்துட்டு
0: அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்ததுனால அம்மாவை சொல்லி அம்மாவை வர வச்சுட்டீங்க. சரி, அம்மா சொல்லுங்க, உங்க பேர் என்னம்மா?
2: என் பேர் தேவிங்க. தேவி,
0: தேவி பொண்ணு வர சொல்லிட்டாங்க. அவங்க உங்களை விட்டுட்டு முதல்ல வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் உங்களை கூப்பிடுறாங்க. உடனே வந்துட்டீங்களா, இல்ல யோசிச்சுட்டு சரி பொண்ணு கூப்பிட்டே இருக்காளே போவுமே அப்படின்னு நினைச்சு வந்தீங்களா?
2: இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் வர வர சரியா போச்சு, நம்மளும் வர்றோம், சாமி கும்பிடுறோம், கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியா இருக்குதுன்ட்டு அப்புறம் கண்டினியூ வரும். ஒரு மாசம் விட்டா கூட ஐயோ இந்த மாசம் போகலையேன்னு நினைக்க தோணும். அப்புறமேட்டு எப்படியோ ஒண்ணு, இப்ப 1 மாசம் விட்டா 2 மாசம் ஆயிடுச்சா, அப்புறம் 3வது மாசம் இப்ப கண்டிப்பா வரணும்னு ஏதோ ஒரு நடுவுல ஒரு தடை வரும், இருந்தாலும் வந்தாகணும்ட்டு
0: வந்துருவோம்.
2: அப்போ ஒரு நிம்மதியா இருக்கு, வந்துட்டு கொஞ்ச மாசம் வந்துட்டு போயிட்டோம்
0: அப்படின்னு.
2: இல்ல, தனியாவே வந்துடும். முன்னெல்லாம் சேர்ந்து வருவோம், 5 பேர் 6 பேர். இப்ப வந்து நாங்க தனியாவே வர ஆரம்பிச்சோம். ஒண்ணும் பயம் இல்ல, அங்க பஸ் ஸ்டாண்ட் ஏறினா இங்க விட்டுறாங்க. இங்க இருந்து சாமி பார்த்தா ஆட்டோ ஏறி சேஃப்டியா தான் நம்ம போயிடும்.
0: இங்க இருந்து நீங்க உங்களுக்கு சேலம் எவ்வளவு நேரம் ஆகும்? எத்தனை மணிக்கு பஸ் ஏறினா எவ்வளவு நேரம்?
2: 3.5 மணி நேரம், 4 மணி நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு.
0: பாப்பா இப்ப படிச்சுட்டு இருக்காங்களா? முடிச்சிட்டாங்க.
2: முடிச்சிட்டாங்க.
0: இப்ப படிச்சுட்டு இருக்கும் போதும் வந்திருக்காங்க. இதே 4 மணி நேரம் டிராவலும் பண்ணி இப்ப வந்துட்டு காலேஜ் போயிடுவாங்களா?
2: காலேஜும் போயிருக்காங்க. வந்து கிரிவலம் முடிச்சுட்டு வந்துட்டு லெஸ்ட் எல்லாம் எடுக்கல, காலேஜ் போயிட்டு
0: வந்துருவாங்க. இப்ப அவங்க சொல்லி நீங்க வந்துட்டீங்க. ஒரு முறை வந்தோம், 2 முறை வந்தோம், இப்ப என்னால வராம இருக்க முடியல, 1 மாசம் வரலன்னா கூட சொல்றீங்க. இந்த ஒரு நிலைப்பாட்டோட நீங்க வந்து அண்ணாமலையார பாத்துட்டு ஒவ்வொரு முறையும் போறீங்க இல்லையா? சரி, இதை வந்து நீங்க உங்களை தவிர்த்து நீங்க வேற யாரோடையாவது ஷேர் பண்ணி இந்த மாதிரி இருக்கு, நான் திருவண்ணாமலை போயிட்டு வருது அப்படின்னு சொல்லுவீங்களா?
2: இல்ல, கேட்பாங்க, என்னையும் கூட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மாசம் அவங்களும் வருவாங்க, அப்புறம் அவங்க டைம் இருந்தா வருவாங்க, அதை பொறுத்துதான்.
0: பரவாயில்லம்மா, நீங்க வந்து அம்மாட்ட சொல்லி அம்மா வந்து இப்ப அம்மாவையும் கூட கூட்டிட்டு நீங்க வந்திருக்கிறது. ஏன்னா படிக்கும் போது பொதுவா அம்மா தான் குழந்தைங்களை கூட்டிட்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு பொண்ணு அம்மாவை வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆயிருக்கையிலே கூட்டிட்டு வந்திருக்கீங்க, அது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்குது. இப்போ உங்க பகுதியில் இருக்கக்கூடிய இதே மாதிரியான கோயில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்க வந்து இப்படி தொடர்ந்து நீங்க போறது இல்லை? இல்ல, அண்ணாமலையார் பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு
1: இல்ல மேம், பக்கத்துல இருக்க கோவிலுக்கும் போவோம், அதை விட இது ரொம்ப
0: ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷல். சரி, அப்படி என்ன ஸ்பெஷல் நீங்க இங்க பாத்தீங்க? உங்களுக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, எதனால தேடிட்டே இருக்கீங்க இவரை?
1: அவரை பார்த்தா ஒரு சந்தோஷம் மேம், எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை
0: நடக்குது. தேங்க்யூம்மா, தேங்க்யூ, சூப்பர்மா.
3: நேர்கை தன்னார் தமிழ் அளிக்கும்
0: அந்த ஒரு என்ன சொல்றது, தென்பாண்டி நாட்டானை அப்படின்னு சொல்லும் போதே வந்து அது நம்மளுடைய சிவபரம்பொருளை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தன்னார் மதி சூடி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த குளிர்ந்த அந்த மதியை சூடி.

அந்த ஒரு இறைவன், அதுவும் இந்த ஆடி மாசத்துல ரொம்ப அற்புதமா அந்த ஆடி காத்தோட சேர்ந்து அப்படியே கிரிவலம் வந்துட்டு இருக்கக்கூடிய பக்தர்களையும் பார்க்கிறோம். அவங்களுடைய உணர்வுகளும் உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பௌர்ணமி பூக்கள். இறைவன் திருவடியில் நாம் சரணடைந்தால் வாழ்க்கை ஒளிமயமாகும் என்பதுதான் இந்த பௌர்ணமியோட அர்த்தம். அதை மனசுல வச்சுட்டுதான் ஒவ்வொரு மாதமும் பக்தர்கள் இங்க லட்சக்கணக்கான

0: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
1: பக்தர்கள் பல மாவட்டங்களிலிருந்து, மாநிலங்களிலிருந்து, பல நாட்டிலிருந்து இங்கே வருகை தந்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக ஒரு பக்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். உங்க பேர் எங்க இருந்து வர்றீங்க?
2: கோயம்புத்தூர். எம் பாஸ்கரன்.
1: நீங்களும் கோயம்புத்தூர்ல இருந்து தான் வர்றீங்க?
2: கோயம்புத்தூர் தாங்க.
1: எத்தனை வருஷ காலமா நீங்க கிரிவல வர்றீங்க சார்?
2: முதல்ல வந்துட்டு இருந்தோம், இப்ப இடையில விட்டு ஒரு 2 வருஷமா வர்றேங்க.
1: 2 வருஷமா தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்க? வருடங்களுக்கு மேல இருப்பீங்க. அப்படி இருக்கும் போது இந்த திருவண்ணாமலை அப்ப பார்த்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு?
2: 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்ப ரொம்பவே மாறிடுதுங்க. டோட்டலா மாறிடுது, தலையெழுத்தே மாறிடுதுங்க. நல்லா நீட்டா இருக்கு, பராமரிப்பு எல்லாம் நல்லா இருக்கு.
1: உங்களுக்கு எப்படி இருக்கு உங்களுடைய மன அமைதிக்கு, உங்களுடைய வாழ்க்கை முறையில?
2: வந்தா நிம்மதியா இருக்குங்க, மனசு நிம்மதியா. 1 மாசம் 2 மாசம் நிம்மதியா இருக்கு, அந்த பிரச்சனையும் இல்ல. ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறோம் சாமி கும்பிட்டு.
1: சூப்பர். சோ நீங்க சாமியை பாத்துட்டீங்க?
2: இன்னும் இல்லைங்க, இனிதான் போய்.
1: இனிமே போய் தான் சாமி பாக்கணும். ஓகே. இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து டிராவல் பண்றீங்க இல்லையா, அதுவும் வார நாட்கள் வேற. எப்படி உங்களுடைய லீவு, இந்த வேலை இதெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணி?
2: எல்லாமே ஒதுக்கிறோம், லீவுக்கு எல்லாமே முன்னாடி அட்வான்ஸ் பண்ணிடுவோம். லீவ் குடுக்கலனாலும் வேண்டாம்ன்றதால வேண்டாம்னு வந்துருவோம்.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு, ரொம்ப நன்றி.
2: Thank
1: you so much. நேர்களே தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். 102.3 விவித் பாரதி தமிழ் FM நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சி.

0: வணக்கம்மா, உங்க பேர் என்னம்மா?
1: விமலா.
0: எங்க இருந்து வரீங்க விமலா?
1: குரோம்பேட்ல இருந்து வரோம்.
0: சென்னை குரோம்பேட்.
1: ஆமா.
0: இதுக்கு முன்னாடி திருவண்ணாமலை வந்திருக்கீங்களா இல்ல முதல் முறையா என்ன? இது
1: இல்ல, நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கேன். 1.5 வருஷமா வந்துட்டு இருப்பேன்.
0: 1.5 வருஷம்.
1: ஆமா.
0: எல்லா பௌர்ணமியும் வரீங்களா?
1: ஆமா, எல்லா பௌர்ணமியும் வந்துட்டு இருக்கோம்.
0: பரவாயில்ல. யாரோட தனியா வந்திருக்கீங்களா எப்படி?
1: இல்ல, அண்ணாவும் வருவாரு, நாங்க தனியாவும் வந்திருக்கோம்.
0: தனியா வந்துட்டு போகக்கூடிய அந்த இதுவும் உங்களுக்கு இருக்கு?
1: ஆமா, இருக்கலாம்.
0: இப்ப குரோம்பேட்ல இருந்து இங்க வரீங்க இல்லையா? ஒவ்வொரு முறையும் வேற வரேன்னு சொல்றீங்க. வொர்க் பண்றீங்க?
1: இல்ல, ஆமா, வொர்க் பண்றேன்.
0: எங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: கிளினிக்ல, டென்டல்
0: கிளினிக்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. லீவ் எல்லாம் எப்படிமா?
1: லீவ் எல்லாம் ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டுட்டு
0: வந்துட்டு.
1: ஆமா,
0: திரும்ப இங்க இருந்து போய் அன்னைக்கு ஆபீஸ் போயிடுவீங்க?
1: போயிடுவோம்.
0: கிளினிக் போயிடுவீங்க?
1: கிளினிக் போயிடலாம்.
0: சூப்பர். இப்போ அப்படி ஒரு நாள் லீவு, அந்த லீவையும் இதுக்காக ஒதுக்கி வச்சிருந்து இங்க வந்துட்டு போறீங்க இல்லையா? ஏன் அப்படி வரணும்னு தோணுது உங்களுக்கு?
1: அது ஒன்ஸ் ஒரு டைம் வந்துட்டாவே நமக்கு அது அது தெரியல, அது ஒரு நமக்கு தோணுது அது வரணும்ட்டு. ஆட்டோமேட்டிக்கா அது என்ன எதிர்ப்பு வந்தாலும் வரணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வருது.
0: சரி, அந்த ஒன்ஸ்
1: ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்குறீங்க வந்தா ஒரு
0: நிம்மதி. இப்போ சொன்னீங்கல்ல முதல்ல ஒரு முறை வந்துட்டா அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த ஃபர்ஸ்ட் என்ன டைம் வந்து உங்களுக்கு எப்படி தோணுச்சு இங்க வரணும்னு? முதல் முறை திருவண்ணாமலைக்கே வராம ஃபர்ஸ்ட் வரீங்க இல்லையா, அப்ப எப்படி தோணுச்சு? யாரு சொல்லி வந்தீங்க?
1: அது சித்ரா பௌர்ணமிக்கு எல்லாரும் ஊர் ஆளுங்க இல்ல நிறைய பேர் வருவாங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் ஒரு ஆசை, சரி போகணும் போகணும்.
0: முதல் முறையே நீங்க சித்ரா பௌர்ணமியோட வந்தீங்களா? அவ்வளவு கிரௌட் இல்ல?
1: அப்பதான் ஸ்டார்டே பண்ணேன் பௌர்ணமி கிரிவலத்தை, அன்னைக்குதான் மத மத ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி இப்ப 1.5 வருஷமா நிக்காம
0: வந்துட்டு இருக்கீங்க. இப்ப முதல் தடவை நீங்க கிரிவலத்தை, அதுவும் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. சரியான கூட்டம் வந்திருக்கும். எப்படி சமாளிச்சு போயிட்டு அப்பா அந்த கூட்டத்துல போயிட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஃபீல் இருந்ததா? இல்லைன்னா எப்படினாலும் போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலோட?
1: இல்ல, இன்னும் மறுபடியும் எப்ப இன்னொரு பௌர்ணமி வரும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட். உண்மைக்கே எப்படா போய் அங்க கோவில் சுத்துவோம் சாமி பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதுதான் இருந்தது. கூட்டம் அதெல்லாம் வந்து எதுவுமே இல்ல.
0: ஒவ்வொரு பாத்துருவீங்களா?
1: உள்ளலாம் அவ்வளவா கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி நாங்க போயிட்டு
0: பாத்துட்டு
1: பிளான் பண்ணி இன்னைக்கு அப்படியே வெளியே தான் கோபுரத்தை
0: பார்த்துட்டு. பரவாயில்ல. இப்போ எப்படி வீட்டுல இருந்து எல்லாருமா வருவீங்களா?
1: அப்போ அந்த பௌர்ணமி சித்ரா பௌர்ணமியில ஃபேமிலியோட பிள்ளைங்க லீவ் எல்லாம் விட்டுருப்பாங்க, அதனால பிள்ளைங்களோட வந்தோம். பிள்ளைங்களை விட்டுட்டு வந்திருக்கோம். ரெண்டு பேரு, பையன் ஒண்ணு பொண்ணு.
0: என்ன படிக்கிறாங்க?
1: பையன் +1, பாப்பா வந்து 8.
0: ரெண்டு பேரும் இப்ப வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கீங்க.
1: ஹஸ்பண்ட் பாத்துக்கிறாங்க.
0: பரவாயில்ல, நல்ல ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இல்லையா? அவங்கள விட்டுட்டு நீங்க வந்து சாமி பார்த்துட்டு போறீங்க, பரவாயில்ல. பசங்கள நாங்களும் வரோம் இல்ல விட்டுட்டு போறீங்களேமா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்களா?
1: இல்ல, கேட்டிருக்காங்க அவங்களும் ஒன்ஸ் ஒரு டைம். நானுமே கஷ்டப்பட்டு அவங்கள கூட்டிட்டு வந்து இவ்வளவு தூரம் சுத்துவாங்களா அப்படிலாம் யோசிச்சேன். ஆனா சுத்திட்டு மறுமாசம் நானும் வருவேன். ஒரே இடம் ஸ்கூல் போனோம், பெரிய

0: ஆயிட்டாங்க, அதனால ஏதாவது லீவு டைம்ல ஒன்னா கூட்டிட்டு போறேன் அப்படின்ட்டு விட்டுட்டு
1: சமாதானப்படுத்திட்டு குழந்தைங்களை சமாதானப்படுத்தி வீட்டுல அழகா சமத்தா இருக்க வச்சுட்டு நீங்க வந்து அந்த வேற கிரிவில வந்துட்டு வந்துடுறீங்க. சூப்பர்மா, பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நல்ல ஒரு உங்களுடைய அந்த ஒரு ஃபீல், அந்த உணர்வை வந்து பகிர்ந்துருக்குறீங்க, வாழ்த்துக்கள்மா.

0: பௌர்ணமி இரவில் கடலின் அலைகள் சற்று வலுவாக இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இயற்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சந்திரன் மனித மனத்திலும் அமைதி மற்றும் உணர்வுகளின் தாக்கத்தை ஏற்படுத்துவதாக பல மரபுகள் கூறுகிறது. எனவே இந்த நாளில் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்களையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நம் முன்னோர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். பௌர்ணமி பூக்கள் கேட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழகமே. நிகழ்ச்சியில நான் உங்கள் பரமேஸ்வரி புனிவில் இணைந்திருக்கிறேன். செண்பகாசி அவர்களும் என்னுடன். இதோ அவர்கள் குரலே.
1: நேர்களே, அதாவது ரொம்ப அழகா சொன்னாங்க, கடல் அலைகளுடைய மட்டம் உயர எப்படியோ அதே மாதிரிதான் நம்மளுடைய மனதின் எண்ணங்களுடைய அந்த அலைகளும், அந்த அலைகள் ஒழுங்குபடணும் ஒருங்குபடணும் அப்படின்னு சொன்னா இந்த பௌர்ணமி நிலவு அதுக்கு வந்து நிறைய ஒரு ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த பௌர்ணமி நாள்ல கிரிவலம் வர்றதும் கூட. இந்த மாதிரியான தலங்கள்ல ஒரு ஊர் எப்போ தலமாகுது பதியாகுது அப்படின்னு சொன்னா அங்க இறையருள் நிறைந்து இருக்கும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இறையருள் நிறைந்த இந்த திருவண்ணாமலையில பக்தர்கள் எல்லாம் ரொம்ப அழகா கிரிவலம் போறத பார்க்கும் போது நமக்கும் பரமேஸ்வரி சொன்ன மாதிரி அந்த எண்ண அலைகள் ரொம்ப அழகா ஒருங்குபடுது அப்படின்னு தான் சொல்லணும். பெருவாழ்வு அளித்து பிரியத்தோடு என்னை பிரியாதிருக்க இப்போது வரு சொல்லி உண்ணாமுலை நாமதேவி வரவேணும் எந்தன் அருகே அப்படின்னு சொல்லும் உண்ணாமுலை அம்மன் பதிகம். ஏன்னா இது ஆடி மாதம் இல்லையா, ஆடி செவ்வாய், ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி. பொதுவாக பௌர்ணமி வழிபாடு வந்து அம்பிகைக்கு உகந்த ஒரு வழிபாடும் கூட. இந்த ஆடி மாத பௌர்ணமியில அந்த அம்பிகை உண்ணாமுலை அம்மனை எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க.

பிரியத்தோடு என்னை நீ பிரியாது இருக்க வேண்டுமா? பிரியாம இருக்கணும்னு நம்ம நினைக்கிறதெல்லாம் வேற, ஆனா பிரியத்தோடு என் கூடவே இருக்கணும் அப்படின்னு கேட்கறது ஒரு வரம். அந்த வரம் கிடைத்த பக்தர்கள் எல்லாம் தான் தன்னுடைய உணர்வுகளை இங்க பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியில. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை, இது 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை. நேர்களே, நிகழ்ச்சியின் நிறைவாக இதோ

0: நிறைவாக இதோ நானும் என் சிந்தையும் நாயகனுக்கு எவ்விடத்தோம், தானும் தன் தையலும் தாழ் சடையோன் ஆண்டிலனேல். வானும் திசைகளும் மாக்கடலும் ஆயபிரான், தேன் உந்து சேவடிக்கே சென்று ஓதாய் கோத்தும்பி என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். அப்படி அந்த இறை பரம்பொருளின் தேனுந்து சேவடியை மனதில் நினைந்து நினைந்து தொழுவாருக்கு என்றும் வாழ்க்கையில் இன்பமே துன்பம் ஒருபோதும் இல்லை.
1: மரணத்திற்கும் துன்பத்திற்கும் நோய்களுக்கும் அஞ்சாமல் இறைவனின் அருளால் மன உறுதியுடன் நம்மால் வாழ முடியும் என்பதைத்தான் அப்பர் பெருமான் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நாம் இருக்கும் குடியல்லும் நம்மனை அஞ்சும், நரகத்தில் இடர்படும் நடல இல்லும், ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லும், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று. ஆம் நேயர்களே, பணம் பதவி புகழ் இவை எல்லாம் நமக்கு சிலகாலம் மட்டுமே துணையாக இருக்கும். ஆனால் நல்ல நம்பிக்கையும் இறை அருளும் வாழ்க்கை முழுவதும் நமக்கு வழிகாட்டும் ஒளியாக இருக்கும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக அச்சத்தை அகற்றி நம்பிக்கையை வளர்க்கும் அப்பர் பெருமானின் இந்த பாடல் வரிகளோடு பௌர்ணமி பூக்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பரமேஸ்வரி புண்ணியவேல்,
2: மு செண்பக காசி.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 11:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 வரை
1: மனசு மயங்கும்

மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில் நீங்கள் இணைந்திருக்கிறோம். மனதை மயக்கும் இரவு பொழுதில் இனிமையான பாடல்களுடன் ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கடலோர கவிதைகள் படத்திற்காக ஜெயச்சந்திரன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நிலாச்சாரல் தெரிக்கும் இந்த வேளையில் கடலோரத்தில் அந்த பாடலை நினச்சி பார்த்து, அந்த பாடலை பாடி பார்த்து நம்ம நினச்சி பார்த்துருப்போம். அந்த பாடல் வரிகளை எவ்வளோ அழகாக அந்த ஒரு இரவு நேரத்துக்கான ஒரு மென்மையான மெலடி. கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் பாடல் எழுதியிருக்காங்க. இளையராஜாவினுடைய இசை சொல்லவே வேண்டாம். பொத்தி வச்ச அன்பு இல்லை, சொல்லிப்புட்டா வம்பு இல்லை, சொல்லத்தானே தெம்பு இல்லை, இந்த துன்பம் யாரால அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கேள்வி. மனசுக்குள்ளே சில ஆசைகள் பொத்தி வச்சுட்டு இருக்கும்போது அதை சொல்லாமல் தவிக்கிற அந்த தவிப்பும் ஏக்கமும் அதற்கு அந்த மனசுக்குள்ளே கிடந்திருக்கு படக்கூடிய பாடு படபடபடன்னு அடிச்சுட்டே இருக்கும் பாருங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பாடல் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக தான் இருக்கும். பல மனங்களினுடைய நிறைவேறாமல் இருக்கக்கூடிய அந்த ஆசைகளையும் வெளிப்படுத்த முடியாத அந்த எண்ணங்களையும் பிரதிபலிக்கும் விதமாக அந்த பாடல் அமைஞ்சிருந்தால் இந்த இரவில் அந்த பாடலை கேட்டோம். அந்த பாடல் கேட்கும்போதே கொடியிலே மல்லிகைப்பூ மணக்குது. இப்போவும் இரவு வேளையில் அந்த மல்லிகை வாசமும் அந்த பாடலுடைய நேசமும் நம்ம நெஞ்சுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் மெல்ல திறந்தது கதவு படப்பாடல்.

பாடல் முடிந்தாலும் பாடலை கேட்ட அந்த ஒரு வைப்ரேஷன் மனசுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கும். இந்த பாடல் பலமுறை மேடைகளில் பாடி பார்க்க வேண்டிய பாடல், கல்யாண வீடுகளில் இந்த பாடலை பாடியிருப்பாங்க. இந்த பாடல் வரிகள் கேட்கும்போது அந்த கதையை அந்த பாடலை சொன்ன மாதிரி எழுதியிருப்பார். முதல் கைத்தட்டல் பீஜியத்தில் ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த பாடலில் எஸ் ஜானகி அவர்களுடைய அந்த மென்மையான அந்த லலலலா, அந்த ஆலாபனைகள், ஆஹா ஏஹே அப்படின்னு சின்ன சின்ன அந்த சத்தம்தான் பாடல். அவங்க பாடாட்டால் கூட அந்த ஒரு இசை நம்ம பாடலை கேட்க வச்சுட்டே தான் இருக்கும். பாடல்களுக்கு மெட்டமைத்தது மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன், பாடலுக்கு பிஜிஎம் இளையராஜா அவர்கள் இரண்டு பேரும் இருந்தால், பாடல் வரிகள் கவிஞர் வாலி அவர்கள் தான். பாடல் எல்லாருக்குமே இந்த பாடல் மனப்பாடமாக இருக்கும். அந்த பாடல் வரிகள் வாவெண்ணிலால முகம் பார்க்க நானும் முடியாமல் நீயும், திரை போட்டு உன்னை மறைத்தாயே பாவம், ஒரு முறையேனும் திருமுகம் காணும் வரம் தர வேண்டும் எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடையிடையே அந்த ஜானகமா ஆஹா ஓஹே ஏஹே அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பாடலை இன்னும் அழகுபடுத்தும் விதமாகத்தான் இருக்கின்றது. அப்புறம் ஒரு அழகான ஒரு வேண்டுதல் வைக்கிறார் பாருங்கள். அந்த இரண்டாவது மலர் போன்ற பாதம் நடக்கின்ற போது நிலம் போல உன்னை நான் தாங்க வேண்டும், உனக்காக பனிக்காற்றை தினம் தூது போக வேண்டினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த அன்பை வந்து அவ்வளோ எவ்வளோ தூரத்துக்கு வெளிப்படுத்துகிறாருங்கிறத அழகாக எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் சுச்சுவேஷன் அந்த பாடலை பலமுறை கேட்டாலும் கேட்டுகிட்டே இருக்க வேண்டும் தோட்டங்களுடைய பாடல் தான் இந்த பாடலை கேட்டோம். நேரம் இரவு 11:15. நீங்கள் இணைந்திருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இனி விக்ரம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

அன்பின் இரு மனங்களின் ஒரு ஆசைகளும் கொண்டாட்டங்களும் நிறைந்த இந்த ஒரு பாடல்தான். கவிஞர் வைரமுத்துவின் பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில் அந்த பாடல். என் கண்களில் உன் கண்களை நாளும் நான் காண்கிறேன் கண்ணை, மண்ணில் இவள் வாழும் வரை உன் பாதமே போதும் அப்படின்னு புது கவிதை வரிகளில் அந்த பாடல் வரிகளை நிறைத்து நிறுத்தி எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் கேட்டோம், இனிமையாக இருந்துச்சு. இந்த இரவு வேளையில் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் இதய கோவில் படப்பாடல்.

பாட்டு தலைவன் பாடினால் கண்டிப்பாக அது பாடலாகத்தான் இருக்கும். பல ஆண்டுகள் கழிந்தும் நம்ம மனசுக்குள்ளே பாடிக்கொண்டே தான் இருக்கும். அந்த ஒரு பாடலை தான் கேட்டோம். காதல் பேசும் தாளம் பூவே ஓவியமானதே கைகள் மீது, ஒரு புதுக்கவிதை மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கார் பாருங்கள். கைகள் வர்ணம் தீட்டும் நேரம் ஓவியம் தேவி போல் ஆடிடும் கோலம். அந்த தாழம்பூ வாசம், அந்த வாசம் இருந்தாலும் அது வந்து ஓவியம் மாதிரி கையில் ஆகிட்டு உன் கை சேர்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி எழுதுகிறார். பாடிடும் பூங்குயில் மார்பிலே ஆடுதே காதலே வாழ்கவே ஆயிரம் காலமே, நீ தானே தாளாட்டும் நிலவே அப்படின்னு அவங்க எஸ்பிபி பாலசுப்ரமணியம் பாடும்போது, அதற்கு அடுத்ததாக எஸ் ஜானகி அவர்கள் பாடும்போது நான் தானே தாளாட்டும் நிலவே, அந்த ஊரில் அந்த பாடல் வேரியேஷனை ரொம்ப அழகாக வச்சுருப்பாரு இளையராஜா. அவருடைய இசையில் கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான் கேட்டோம்.

கிட்டத்தட்ட 6 நிமிடத்திற்கு குறையாமல் இருந்தது அந்த பாடல். ஆனால் பாடல் முடிந்தாலும் அந்த பீட் சவுண்டும் நெஞ்சுக்குள்ளே கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். இந்த பாடலை ஊர்களில் பெரிய பெரிய கச்சேரிகள் இல்லை பெரிய நிகழ்ச்சிகள் நடக்கும்போது பெரிய பெரிய பாக்ஸ்லாம் கட்டி வச்சு அந்த பாடலோடைய முதல் இசை அதை கேட்ட உடனே அப்படியே அந்த பாக்ஸ்லாம் ஒரு வைப்ரேஷன் ஆகி துடிக்கும்போது நம்ம நெஞ்சும் துடிக்கும். அந்த மாதிரி அந்த பாடலும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். காதலினுடைய 3 வரிசைகள் அழகாக தான் ரோமியோ ஜூலியட் அப்புறம் வந்து கம்பன் அவங்களுடைய இது அதுக்கப்புறம் ரோமியோ இந்த 3 தரவரிசைகள் அழகாக வந்து அந்த காதல் வரிசைகளை காலத்திற்கு ஏற்ற மாதிரி அந்த பாடலை அமைச்சிருப்பாங்க. அந்த காட்சிகளும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அதனுடைய இசை வேரியேஷன் ஒவ்வொரு பிஜிஎமும் ஒவ்வொன்றும் தனித்துவமாக அந்த இசை அமைக்கப்படும். பாடல் வரிகள் அந்த லைலா அப்போ எழும்போது அன்பு லைலா நீயே எந்த ஜீவ சொந்தம் நீ சிரித்தால் பாலையெங்கும் பூ வசந்தம் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேளையில் ஜானகி அம்மாவுடைய ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அந்த ஸ்மைல் கேட்டு அது வைப்ரேஷன் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதன் பிறகு பாடல் முடியும் போது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களும் ஒரு ஸ்மைலோடு அந்த பாடலை முடிச்சிருப்பாங்க. வரிகள் எல்லாமே ரொம்ப அழகாக எழுதியிருப்பாங்க. கவிஞர் வைரமுத்து தான் சம்மதம் என்ன சொல்லவா மௌனமே சொல்லும் அல்லவா அப்படின்னு அதில் அந்த புது கவிதை வழியை வச்சுருப்பார். உன் பேரை சொல்கிறேன் அதில் போதை உள்ளது சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அடுத்த செகண்ட் பிஜிஎம்ல அப்படியே அந்த கர்நாடிக் இசையில் அந்த பால் வருமா அந்த கோரஸினுடைய அந்த சரிகம பதினிச அந்த சொல்லக்கூடிய அந்த இடம் மிக அற்புதமாக இருக்கு. அதில் அந்த வரிகள் அழகாக தமிழில் கொஞ்சம் விளையாடிப்பாரு. மஞ்சமே தமிழின் மன்றமே புதிய சந்தமே சிந்தினேன் அன்பனே இளைய கண்பனே கவிதை நண்பனே நம்பினேன் நெற்றியின் வியர்வை சொட்டுமே கைகள் பற்றுமே ஒற்றுமே அப்படின்றவர். சோளக்குயில் பாடுகையில் சோலைக்குயில் ஓய்வெடுக்கும் மெல்லினங்கள் பாடுக்கண்ணை மல்லினங்கள் வாய்வெளிக்கும் சந்தமே இன்பம் தந்தது கங்கையே இங்கு வந்ததே தென்றலே இன்று நின்றது நன்றுதான் சந்தம் என்றது கன்றுகள் இன்று வென்று வென்று வாழ்கின்றது அப்படின்னு சொல்லி அந்த சந்தத்துக்குள்ளே மிக அழகாக அந்த பாடல் வரிகள் எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் ரோமியோ அதனால காதலின் கல்விச்சாலையில் கண்களே நல்ல தத்துவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். நம் காதல் பாடவே சுரம் ஏழு போதுமா அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார். கடைசியாக அந்த கனவு கலையீட்டு விளைவுகளை நமது கதையை உலகம் முழுதும் புகழட்டுமே கவிதை எழுத இளைய கவிகள் எழுகவே வருகவே அப்படின்னு சொல்லியிருப்பாள். அழகாக முடிச்சிருப்பாங்க. கேட்டோம் மிகுந்த இந்த 20 நேரத்தில் அருமையான பாடலை. நேரம் 11:33. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியிலின் நட்பு படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி குரலில்

காதல் கடிதங்கள் எழுதிய நாட்களில் அந்த கடிதம் இப்போது கையில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற அந்த ஒரு ஏக்கம் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்திருக்கு. அதை அந்த பாடல் வரிகளும் முதல் வரிகளிலிருந்து ஒரு தத்தை கடிதத்தை தன் நெஞ்சுக்குள்ளே வாசிக்க அப்படின்னு சொல்லி அந்த ராகத்துக்குள்ளே அந்த பாடல் வரிகளை எழுதியிருந்தது கவிஞர் வைரமுத்துவர்கள் தான். கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க இளையராஜாவினுடைய இசை, அது நம்ம சொல்லாமலே தெரிஞ்சிருக்கும். தென்றல் வந்து தீண்டினால் இந்த தளிர்ன தடை சொல்லும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி புது கவிதை வரிகளை இதில் அழகாக எழுதி வச்சிருப்பாரு. உன்னை வந்து பாராமல் தூக்கம் தொல்லையே, உன்னை வந்து பார்த்தாலும் தூக்கம் இல்லையே அப்படின்னு ஆணும் பெண்ணும் இரண்டு பேரும் அவங்களுடைய அந்த கேள்விகளை சொல்லிக்கிட வைத்து பாருங்கள். உன்னை பார்த்தா எனக்கு தூக்கம் வரல, உன்னை பார்த்தாலும் எனக்கு தூக்கம் இல்லை, ரெண்டு பேரும் உறக்கம் இல்லாமல் தவிப்பதை அழகாக எழுதியிருப்பார். இளங்கோதை ஒரு பேதை இவள் பாதை உனது, மலர் மாலை அணியாமல் உறங்காமல் உறங்காது மனது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது அன்பில் நிறைஞ்சினா கண்டிப்பாக நம்ம அந்த அன்பில் ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டால் அதன் பிறகு வரக்கூடிய அந்த காலம் அதை நினைத்து மனசு இயங்கிறது அப்படின்னு சொல்லி அந்த எழுதியிருப்பார். அந்த மென்மையான மெலடி சாங்கை இப்போ கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததா தூங்காதே தம்பி தூங்காதே படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

இரவு நேரத்தில் இசைக்கருவிகளால் துள்ளலாகவும் மெலடியாகவும் இருந்த அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகளுக்கு இளையராஜாவின் இசையில். நேரம் 11:45. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு இரவு நேரத்தில் உறங்கச் செல்வதற்கு முன்னால் நிகழ்ச்சிக்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே கமெண்ட்ஸ் மற்றும் லைக் தெரிவித்த நேயர்களை பார்த்துட்டு வந்துடலாம்.

சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கிண்டிலிருந்து தீனன் செந்தில்குமார் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்ட் அனுப்பியிருக்காங்க. அலிநகரம் எஸ் மகாதேவன் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கோவில்பட்டியிலிருந்து உதயகுமார் அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்திலிருந்து அவங்க வழக்கமான கவிதை எழுதியிருக்காங்க. மல்லிகை வாசம் வந்தது, மனமோ வெண்ணிலவை நாடியது, மனம் தந்த தாமரை முத்து மலர்ந்தது, மகிழ வைத்த பாடல்கள் அமுதமானது, மனசு மயங்க வைத்த பூபால ராகங்கள் இனிமையானது, மலர வைத்த பண்பலையில் கீதங்கள் உலா வந்தது, மறுபடியும் கேட்க வைக்கும் நாதங்கள் இன்பமானது, மறுமலர்ச்சி வரும் இன்னிசை மேகங்கள் இதயம் மகிழ வைத்ததற்கு நன்றி அப்படின்னு எழுதியிருக்காங்க. கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்துலேருந்து அவங்க போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு தெரிவிச்சிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது அவங்க நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவங்க வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பாடல்களை குறிப்பிட்டு கமெண்ட் அனுப்பியிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. தியாகராய நகர் ரங்கராஜன் இனிமையான பாடல்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பாபு முள்ளக்காடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நாமக்கல்லிருந்து செல்வராஜ் இனி இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. மனசமயம் நிகழ்ச்சிக்கு எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயருக்கு நன்றி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன் கண்ணில் நீர் வழிந்தால் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல்

தலைவன் வந்து அவங்களுடைய மனதை தேற்றுகிறார். ஆனால் தலைவி ஒரு சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடலை பாடிட்டு இருக்காங்க. இல்லைனாலும் வெளியில் விழும் துளி என் மார்பில் வீழ்ந்ததே கண்ணே, அமுதம் சிந்தும் கண்ணில் கண்ணீரா நியாயமா பெண்ணே அப்படின்னு சொல்லி கண்ணில் என்ன கார்காலம், அதாவது அழுது கொண்டே இருக்கும்போது ரொம்ப தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கும்போது அது மழைக்காலம் மாதிரி கார்காலம் மாதிரி தெரியுது அப்படின்னு கவிஞர் வந்து அந்த கண்ணீருக்கும் கார்காலத்தையும் ஒப்பிட்டு கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் இந்த பாடல் மூலம் எழுதியிருக்காங்க. இதில் எஸ் ஜானகி அவர்களுடைய போர்ஷன்ஸ் ரொம்ப சோகமாக சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாடியிருப்பாங்க. நானே உன் சுமையாக ஏன் வந்தேன், சிறகெல்லாம் சிதையாக வாழ்கின்றேன், நான் உறங்கும் நாள் வேண்டும், சாய்ந்து கொள்ள தோல் வேண்டும், உன் கண்ணில் நீர் வேண்டும், சுகமாக அழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். என் மனதில் ஒரு காயங்கள் இருக்குது, ஆனால் அந்த காயத்தை என்னைக்கு நான் இறக்கி வைக்க போகிறேன், அதுக்கு கொஞ்சம் சுகமாகவே அழுதுட்டு போகிறமே அப்படின்னு சொல்லி அப்படி பாரத்தை அழுகை மூலமாக வெளிப்படுத்துவது மனிதர்களுக்கு ஒரு நமக்கு ஒரு அது சோகத்தை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கின்ற ஒரு விதமாக இருக்குது. இரண்டாவது சரணத்தில் கூட, இருள் மூடும் கடலாவோடு நான் இங்கே, என் தோணி கரை சேரும் நாள் எங்கே, பூவுக்குள் பூகம்பம் என்று வரும் ஆனந்தம் அப்படின்னு கேள்விகள் மேலே கேள்விகளாக கேட்டுட்ருக்காங்க. இது ஒரு ஆறுதலாக அந்த வரிகளை எழுதியிருப்பாங்க. நிழலாக நீ வந்தால் இது போதும் பேரின்பம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பூவுக்குள் பூகம்பம் என்று வரும் ஆனந்தம், அந்த பூவுக்குள் பூகம்பம் அப்படிங்கிற வந்து புதுக்கவிதையினுடைய வரிகளும் இந்த பாடல் வரியில் இணைஞ்சிருக்கு. அந்த பாடலை கேட்டு ரசித்தோம்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவடைய போகுது, ஆனாலும் இரண்டு நேர்கள் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் அவங்க வந்து 85 வெளிவந்து வெற்றி விழா பாடலை அழகாக தோத்தந்திருக்கீங்கன்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தினி அவர்களும் பாடலை குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. நன்றி நேர்களே. நிகழ்ச்சியில் நிறைவாக ஆண்பாவம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேர்களை நேரம் நள்ளிரவு 12 மணி 1 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் இனி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மெகாஹெர்ட்ஸ் அலைக்கு அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் தொடர் இசைப்பாடல்கள் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: காற்றின் மொழி

0: முத்தம் முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: தொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவளம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டி தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: தென்னை கேட்டதாரு இங்கு வந்ததாரு.
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய இணை அலைவரிசைகளில் நிகழ்ச்சியின் முதல் பாடல் சிந்து பைரவி படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

மகாமரி சரிகமகாகணபதி. பனிசரிச நினிபம சரிகமகாகணபதி. நிப்ப நிப்ப மாரி சரி சமசபசனிமா.

ஸ்மரமி வசிஷ்ட வாம தேவா.

0: நேர்கள் திரைசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். இனி கேட்கலாம்
1: பொங்கும் மங்களம். விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில் பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவிராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம், திஸ்ர நடை.

விசூர் பி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபு தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள். பள்ளிக்கொண்டா பி ஆர் முருகன் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரலை நேரம் காலை 5:01. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில் அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் முதலாவதாக கே ஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியுள்ள விக்னேஸ்வர சுப்பிரபாதம் கேட்கலாம்.